0: துன்பம் வரும்போது சிரிங்கன்னு சொல்லுவாங்க சகனா.
1: அதுக்கு தான் சிரிச்சிட்டு இருக்கமா
0: நிப்பாஜி. எப்பயுமே நாங்க சிரிச்ச முகத்தோட இருப்போம். அதாவது எங்களுக்கு இப்ப துன்பம் என்று சொல்லல, நாங்க இந்த பனாமா மற்றும் குரோஷியாக்கான இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. ஆனா இரண்டு அணிகளுக்குமே இது வந்து மிக மிக முக்கியமான போட்டின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வெற்றி முக்கியம் என்று குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனாலுமே இப்ப ஹாஃப் டைம் முடிந்து 46 நிமிடங்கள் முடிவடைந்த நிலையிலும் இரண்டு அணிகளுமே 0 கோல்ஸ், அதாவது கோல்ஸ் எதுவுமே அடிக்க
1: என்ற ஒரு இதுல இந்த போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
0: ஆனால் இன்னுமே நேரம் இருக்கிறது, என்ன வேணாலும் ஸ்கோர்ஸ் எப்படி வேணாலும் மாறலாம். எனவே பொறுத்து இருந்துதான் நாங்களும் பார்க்க போகிறோம். நாங்களும் ஃபிஃபாவில் இருக்கின்ற போட்டிகளுடைய அப்டேட்ஸ், இந்த ஸ்கோர் விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம். எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். ஃபிஃபாவில் இருக்கின்ற போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஆமாம், தொடர்ச்சியாக நாங்களும் நிகழ்ச்சிகளோடும் இணைந்திருக்க போகின்றோம். அளித்த அந்த வானம் போட் நிகழ்ச்சியோடு இந்த பொழுதில் நாங்கள் இணைந்து கொள்ள இருக்கின்றோம். அதற்கான கேள்வி என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னால முக்கியமான சில விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாகவும் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பினை வந்து நீங்களும் உங்களுடைய போனில் டவுன்லோட் செய்து உலகில் எந்த நேரத்திலும் எங்கு இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அதே போல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 அல்லது எங்களுடைய ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com.
0: வெளியே கால் 25 டிகிரி செல்சியஸ், நூலில் 27 உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் இன்று நள்ளிரவு முதல் 1% வாகன எரிபொருளின் விலை குறைவடைய இருக்கின்றது. சரி, நாங்கள் தற்பொழுது அள்ளித்தந்த வானம் போட்டு நிகழ்ச்சியினூடாகத்தான் நேர்களை சந்திக்க காத்திருக்கின்றோம். இன்றும் ஒரு கேள்வி அள்ளித்தந்த வானம் போட்டு நிகழ்ச்சியில் வளமையாகவே நாங்கள் ஒரு நாடு இல்லாவிட்டால் ஒரு நகரத்தினுடைய வளத்தை வைத்து ஒரு கேள்வியை எடுத்து வருவோம். நாங்கள் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் தரமாட்டோம். அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் எப்படியோ கண்டுபிடிச்சு எங்களோட இணைந்து சொல்லலாம். 416-554-4040 வாயிலாக எனவே அந்த கேள்வி என்னட்டு பார்த்துடலாம்.
1: ஆமாம், இன்றைய நாள் நாங்கள் கேட்க இருக்கும் அந்த கேள்வி, உலக அளவில் அவகாடோ பழங்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது என்பதான் கேள்வியாக இருக்கிறது. அவகாடோ வந்து நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவீங்க. அந்த வகையில் இந்த அவகாடோவின் உற்பத்தியில் வந்து முதலிடம் வகிக்கும் நாடு எது என்பதான் கேள்வி. நேர்கள் இணைந்து கொள்ள அழைக்கலாம். 416-554-4040.
2: ரோஜா பூந்தோட்டம்

0: 8:12 மிஸ்டர் எஃப்எம் வானொலியில் நம்ம ஒரு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அள்ளித்தந்த வானம் போட்டு நிகழ்ச்சியூடாக நாங்களும் ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றோம். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற இந்த அவகாடோ பழத்தை பற்றி தான் நாங்களும் கேட்டிருக்கின்றோம். உலக அளவில் அவகாடோ பழங்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது என்று சொல்லிதான் கேட்டிருக்கின்றோம். நீங்களும் அழைத்து செல்ல 416-554-4040
1: அந்த வகையில் எங்களுடன் இணைப்பில் இருக்கும் நேரே இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: குமார்.
0: குமார், எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம் குமார். சரி சொல்லுங்க, நீங்க எந்த நாடு நினைக்கிறீங்க?
0: நாங்கள் இந்த பொழுதில் மோகேஷ் 24 தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
3: மூன்று அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டது, உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி நேரடியாக அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 உடாக நீ அழைக்கலாம். குறிப்பாக நீங்கள் செகண்ட் மோகச்சினை ஒரு சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். இதில் லெண்டர் ஃபீ அப்ரசல் கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்தில் இதுக்கான அப்ரூவலை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி 416-821-4512 உடாக நீங்கள் அழைக்கலாம். இதேபோல உங்களுடைய ஃபர்ஸ்ட் மோகச்சை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோமி கிட்டு லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத்தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒரு ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி நேரடியாக அழைத்து இந்த கோமிக்கிட்டு லோன் பற்றிய மேலதிக விவரங்களையும் இலவச ஆலோசனை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். 416-821-4512 உடாக நீங்கள் அழைக்க முடியும். இதுவரை பிசினஸ் ஸ்டார்டிங் அப் லோன் வந்து $75,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இப்பொழுது வழங்கி கொண்டிருக்கின்றார் சக்தி வகை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுவரை நீங்கள் லைன் கிரெடிட் கார்டு லோன், கிரெடிட் கார்டு மற்றும் ஏனைய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோக்கச்சாக பிரதான வங்கிகளான TD, ஸ்கோஷியா மற்றும் BMO போன்ற வங்கிகளில் மிக குறைந்த வட்டி வீதத்திலே மோக்கச்சினை பெற்று ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியும் பெற்றுத்தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி வகை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, குறிப்பாக ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோகச்சினை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதிலும் குறிப்பாக GTA தாண்டி வெளியிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி வகை நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப்டு $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத்தருகிறார். அதுவரை பிசினஸ் ஸ்டார்டிங் லோன் அப்பையும் நீங்கள் $75,000 வரையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பெற்றுத்தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இதுவரை உங்களுடைய வீட்டுக்கான மோகச்சினை நீங்கள் பிரதான வங்கியில் ரினுவல் செய்ய முடியவில்லை என்றால் கூட அதை பீலெண்டர் சூடாக பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி என்பது குறிப்பிடத்தக்கது. GTA பெரும்பாகத்திலே மூன்று இடங்கள் அலுவலகங்கள் மிஸ்ஸஸ் சாக்கல் எஸ்கேவன் முழுக்கும் வாகம் டொரண்டோவில் ஜங்கன் ஷேப்பட்டு மிஸ்காப்ரோவில் மாக்கமன் மில்லா சந்திப்பு கரைகள் அமைந்திருக்கிறது மோகேஷ் 24 சக்தி பகி அழைப்பதற்கு
0: 8:16 தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போட்டி பனாமா மற்றும் குரோஷியா இடையிலான போட்டியில் 57 முடிவடைந்த நிலையில் குரோஷியா அவர்களுடைய முதலாவது கோலை அடித்திருக்கின்றார்கள். எனவே 1-0 என்ற அடிப்படையில் குரோஷியா இந்த போட்டியில் முன்னிலை வகிக்கிறது. நாங்கள் இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தோம் சானா, ரெண்டு பேருக்குமே முக்கியமான மேட்ச் என்று சொல்லியிருந்தோம். அதிலும் 0-0 என்று தான் இவ்வளவு நேரமா போய்கொண்டிருந்த மேட்ச். இப்போது பரபரப்பாக குரோஷியா அது அவர்களுடைய முதலாவது கோலை அடித்திருக்கின்றனர்.
1: ஹாஃப் டைம் முடிந்த அந்த கட்டத்தில் வந்து முதலாவது கோலை குரோஷியா பெற்றிருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட்ஸ் தந்து கொண்டே இருக்க போகிறோம். நாங்கள் ஒரு கேள்வியும் இன்றைய நாள் அள்ளித்தந்த வானம் போட்டு நிகழ்ச்சியில் கேட்டிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னா, உலகளவில் அவகாடோ பழங்கள் உற்பத்தி முதலிடம் வகிக்கும் நாடு எது அப்படின்றதான் கேள்வி. ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் இல்லை, நீங்க தான் அந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இந்த நாடு தான் அப்படின்னு எங்களோட நினைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-554-4040.

0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: KM Business Solutions. Business Registrations, Accounting, Income Tax, HST Registration, Filing, Closing and HST Rebate, Ithudan Food Handler Certificate, Smart Surf Mattum PTC License, Ivatudan City Mattum Alcohol Approval, Ivai Mattumalla, Canadian Citizenship and PR Pura Valikattudal, Sri Lankan Dual Citizenship Pura Udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775, KM Business .ca
2: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரம் வருடாந்த திருவிழா 2026 June 6 முதல் June 24 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 16 கப்பல் திருவிழா, 17 மாம்பழ திருவிழா, 18 வேட்டை திருவிழா, 19 சப்பர திருவிழா, June 20 காலை 9:30 தேர் திருவிழா, June 21 காலை தீர்த்தோற்சவம், 22 மாலை திருக்கல்யாணம், 23 மாலை விஷட தவில்நாதஸ்வர கச்சேரியுடன் பூங்காவனம், June 24 மாலை வைரவர்மடை. தொடர்புகளுக்கு 416-754-7338.
3: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்,
5: என்னது
4: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599. ஆதவன் உணவகம், கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690.
0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ஃபிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஸ்டெஃபன் 102.7.
8: 8:26 ஸ்டெஃபன் வானிலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். அளித்தந்த வானம் போட் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நிறைமணித்துக் கொள்ளப் போகிறோம். வணக்கம்.
9: வணக்கம், நான் கரண் காய்க்கிறேன்.
8: கரண், எப்படி இருக்கிறீங்க? பதில் சொல்லும் நேரமும் வந்தாச்சு. நாங்கள் கேட்டிருந்த கேள்வி, உலக அளவில் அவகாடோ பழங்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது என்று சொல்லிதான் கேட்டிருந்தோம். அதற்கான சரியான பதில்
10: மெக்சிகோ என்பதுதான் சரியான பதிலாக இருக்கிறது. முக்கியமாக அவகாடோ பழங்களின் தாயகமே மெக்சிகோவாகத்தான் இருக்கிறதாம். உலகிற்கு தேவைப்படும் மொத்த அவகாடோவில் சுமார் 30-40% வரை மெக்சிகோ மட்டும் உற்பத்தி செய்கிறது என்பதுதான் ஒரு உண்மையான கருத்தாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மெக்சிகோவில் அவகாடோ விவசாயம் மிகவும் லாபகரமான ஒரு தொழிலாகவும் இருப்பதனால் அங்கே வந்து எக்கச்சக்கமான லைக் என்ன சொல்றது நிறைய இடங்களில் வந்து அவகாடோ வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. அதனால வந்து மெக்சிகோ என்பது.
8: அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அதை பச்சை தங்கம், கிரீன் கோல்டுன்னு கூட அழைக்கிறாங்களாம் அவகாடோவை. எனவே அந்த பச்சை தங்கம் வந்து விளையும் இடம் வந்து மெக்சிகோ. அதுதான் இன்றைய சரியான பதிலாக இருக்கிறது. தொடர்ந்தும் எங்களோடு இணைந்து சிறப்பித்த அத்தனை நேர்களுக்கும் நன்றி. ஃபிஃபாவில் இருக்கிற போட்டியின் அப்டேட்ஸ், தற்போதைய நிலவரப்படி 68:43 முடிவடைந்த நிலையில் 1-0 என்ற அடிப்படையில் குரோஷியா இந்த போட்டியில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: அமெரிக்காவுக்கு பயணிக்கும் கனேடியர்களின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக கனேடிய புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதத்தில் அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு திரும்பிய கனேடிய குடியிருப்பாளர்களின் பயணங்கள் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 1.8% அதிகரித்துள்ளன. 2025 ஜனவரி மாதத்திற்கு பின்னர் பதிவான முதல் அதிகரிப்பு இதுவாகும். குறிப்பாக தரைமார்க்கமாக மேற்கொள்ளப்பட்ட பயணங்கள் 8.1% உயர்ந்து 1.5 மில்லியனாக பதிவாகியுள்ளன. இதேவேளை விமான பயணங்கள் 7.1% குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மொத்தமாக ஏப்ரல் மாதத்தில் 2.4 மில்லியன் கனேடியர்கள் அமெரிக்க பயணங்களை முடித்து நாடு திரும்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் முதல் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு எதிர்வரும் ஜூலை 15 தேதியளவில் மீள ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 3ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த ஜூன் மாதம் ஆரம்பமாகி இன்றைய தினம் வரையில் 22 நாட்கள் நடைபெற்ற நிலையில் 1ஆம், 2ஆம் கட்டங்கள் மற்றும் 3ஆம் கட்டத்தின் இதுவரையிலான 32 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளில் 412 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த நிலையில் 409 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது முதலமைச்சர் விஜய் இன்று பதிலளித்து பேசினார். இதன்போது திமுகவை கடுமையாக விமர்சித்ததுடன் ஈழத்தமிழர் நலனுக்காக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு பதிலுரை என்ற பெயரில் ஸ்கிரிப்டட் அவதூறுகளை அள்ளி வீசி ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்கின்றார் முதலமைச்சர் எனவும், குட்டிக்கதை சொல்கின்றேன் என்ற அவரது உளறல் அவை மாண்புக்கு முற்றிலும் எதிரானது என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: எத்திசையும் எங்களிசை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 8:40 மிஸ்டர் எஃப்எம் வானொலியில் நம்ம ஒருவின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: இந்த வழியில் நாங்களும் மோகேஷ் 24 வழங்குகிற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: மோகேஷ் ரீஃபினான்ஸ் கவலைக்கு நீங்க நாடலாம். மோகேஷ் 24 சக்தி பகி 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக 2 இயர்ஸ்க்கு மேல் நீங்கள் ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப் டு $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 ஆக நீங்கள் அழைக்கலாம். இதுவரை செகண்ட் மோகேஜினை நீங்கள் சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகிறார். இதில் லெண்டர் ஃபீ, அப்ரசல், கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்தில் இதுக்கான அப்ரூவலை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்றுத் தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகை நேரடியாக அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 ஆக நீங்கள் அழைக்கலாம். இதுபோலே லைன் கிரெடிட் கார் லோன், கிரெடிட் கார்டு மற்றும் ஏனைய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை நீங்கள் செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோக்கச்சிங்கள் கொண்டு வந்து பிரதான வங்கியரான டிடி, ஸ்கோஷியா, பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் உங்களுக்கு குறைந்த வட்டி வீதத்திலே மோக்கச்சினை பற்றி ஒன் பேமெண்ட்டாக செலுத்தக்கூடிய வசதியும் பெற்றுத் தருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகை நேரடியாக அழைக்கின்ற பொழுது இது பற்றி முழுமையான விவரங்களையும் இலவச ஆலோசனை பெற்றுக் கொள்ளலாம். 416-821-4512 நீங்கள் அழைக்கலாம். இதுபோல ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கச்சை பெற்றுக் கொள்ள வேண்டும், அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வெளியில் இவ்வாறான ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கச்சை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகள் கூட மேற்கொண்டு தருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி இதுபோல ஃபர்ஸ்ட் மோக்கச்சை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோமிக்கிட்டு லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத் தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒரு ஒழுங்கு மேற்கொண்டு தருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி நேரடி அழைப்பதற்கு 416-821-4512 மோகேஷ் 24 சக்தி பகி. ஆகவே உங்களுடைய மோகேஷ் சம்பந்தமாக ரீஃபைனன்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவை இருக்கின்ற பொழுது 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள சக்தி பகியை நாடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-821-4512. 416-821-4512.

0: 102.7 கேட்டாலே
1: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம், ஜூன் 21 தேதி ஞாயிறு கொடியேற்றம், ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, ஜூலை 1 தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா, ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா, ஜூலை 3 வெள்ளி சப்பரம், ஜூலை 4 சனி தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம், ஜூலை 6 திங்கள் பூங்காவனம், ஜூலை 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, காபரோ, 416-299-9955.
2: ஐபி கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
3: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
4: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
5: வழங்கும் நட்சத்திர விழா 2026 26, 27, 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் அமைந்துள்ள முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கட பெடிகள், வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 6474253324162922206479750524.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை, மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு மீட்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ East, Scarborough.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 Cash Point.
8: Easy. Easy. Easy. Easy. Tune பண்ணுங்க. East FM 102.7.
9: East FM 102.7.

0: 8:54 மிஸ்டர் எஃப்எம் வானொலியில் நம்ம ஊரின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நாங்களும் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியின் நிறைவடையும் பொழுது அதே நேரத்தில் அங்கே ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டி டொரண்டோவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் அந்த போட்டியும் முடிவடைந்திருக்கிறது.
1: ஆமாம் ஆமாம், பானமா குரோவேஷியா இடையே இன்றைய நாள் கடும் போட்டி நிலவியிருந்த நிலையில் குரோவேஷியா 0-1 என்ற விதத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றது. இந்த போட்டியின் முடிவில் குரோவேஷியா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
0: அதனால் நாங்கள் ஆரம்பிக்கும் போது அவங்களும் ஆரம்பித்தாங்க, நாங்கள் முடிக்கும் போது அவங்களும் முடிச்சிருக்காங்க. எனவே குரோவேஷியா இந்த வெற்றி வாகை சூடியிருக்கிறது இன்று இடம்பெற்ற இந்த போட்டியில் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிறோம். நிறைவுக்கு முன்னதாக நாங்கள் இரண்டு விடயங்களை பார்க்க போகிறோம்.
1: ஆமாம், அந்த வகையில் காலநிலை பார்த்தோம்னால் தற்பொழுது வெப்பநிலை 21°C ஒரு நிலை 22°C இருக்கிறது. நள்ளிரவில் 15°C குறைவடைந்து கொள்ள இருக்கின்றது காலநிலை. நாளை நாள் அதிகூடி வெப்பநிலையாக 25°C உணர்நிலை 27°C இருக்கப் போகிறது. மாலை பொழுதில் மழைப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகளும் எதிர்கூறப்பட்டிருக்கிறது.
0: டொராண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் இன்று நள்ளிரவு 12 முதல் வாகன எரிபொருளின் விலை 1 சதத்தால் குறைவடைய இருக்கின்றது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: சஹா நாலிங்கநாதன்,
0: நிபாஜினி, சண்முகவேல், நன்றி வணக்கம் நேர்களே.
1: நன்றி வணக்கம்.

0: உங்கள் ஈஸ்டர் தமிழில் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினிங், நம்ம ஊர் ஈவினிங். FIFA உலக கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டர் 102.7
1: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருது தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி

0: வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்டரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்டரிங். 416-626-8421 416-626-8421.
1: உணவு பெரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் எதிர்வரும் ஜூலை மாதம் 1st கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன தரிப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து பிற்பகல் 2 முதல் மாலை 5 வரை. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெறுமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கனேடியராய் நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவணபவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
2: என்ன யோசனை?
3: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
2: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
4: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
5: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
6: காற்றில் பரவும் இசை போல
7: ஈஸ்ட் எஃப்எம்.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெபன் 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ரிச்மண்டில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8 திகதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17 திகதி புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வெள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-1109.
2: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
3: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
2: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
4: 10% down udan commercial mortgage.
2: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
4: 416-457-0651. Some conditions may apply. Ajax Mitsubishi-யில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV-களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட்களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-754-8881 416-754-8881.
1: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: favorite music. On your favorite station. 102.7. It's East FM.
1: Wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா? எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கும் மிடில் ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 4162991020.
4: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 4167264417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 4167264417.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777. MortgageSolutions.ca.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
8: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748, 6473025748, camsonics.com.
0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7

0: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552
2: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 June 15 முதல் July 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 27 சனிக்கிழமை சப்பரம், June 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, June 29 திங்கள் காலை தீர்த்தம், June 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, July 3 வள்ளி வைரவர் மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000
3: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Talamil Yengam. Focus Education Services Ippodhu Pudidaga Iniyum Junior Kindergarten Mudal Grade 8 Variyana Manavargalukku Oru Maadha Ilavasa Vaguppai Valingukindrargal. June Mudal August Varai Indha Ilavasa Vaguppil English

0: முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
2: 4162937287,
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்
2: 416-461-6401.
3: The station with the best music.
4: It's East FM.
5: Feel the power.
6: Feel the bass. 102.7 FM.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.

0: பாட்டு நாலு விஷயம்
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகிறீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
4: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ், பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 226, அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 402, அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
5: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன், 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
6: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காபரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
4: ஆதவன் உணவகம், கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங், 8.99. சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ், 6.99. மசாலா தோசை கோம்போ, $6. மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல், 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
5: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough, 416-841-5301, 416-841-5301.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: eastfm.ca. eastfm.ca. Raman Home Comfort, Lennox, Carrier, Goodman, Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Street சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
1: High Five Barbershop, சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபைவ் பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபைவ் பார்பர் ஷாப். Ramesh, 437-243-1719, 437-243-1719.
2: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா ஜூலை 4 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூலை 18 சனிக்கிழமை சப்பரம், ஜூலை 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, ஜூலை 20 திங்களன்று தீர்த்தம். திருவிழா அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379.
3: பாசிக்குடா கார்டன்ஸ், நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம், 200 மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு ஒன்றின் விலை $32,500 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஆர் ரிஷிகேஷன், 6478182798, 6478182798.
0: Sunflower Furniture வழங்கும் மாபெரும் சம்மர் கிளியரன்ஸ் சேல், June 1 to July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியா ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4-3-7-2-6-7-2-3-9-4-4-1-6-2-8-9-9-9-9-3.
3: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள்
4: 2022-649-0059. அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன்.
2: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் ரோட், Suite
3: 07647478014.
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
2: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861.
7: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 4165582551.
8: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20 மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 4162880994, kyralitis.com.
7: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன், 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
4: நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன்
6: மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2016 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைத்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைன் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டர் சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார்ஸ், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடைகள், இன்னும் பல. ஜூன் 27-28 சனி ஞாயிறு, 95 மெகில் டிரைவ், வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487, 416-371-1487.
7: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.
1: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1st புதன்கிழமை மாலை 5 முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாத சுவர இசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
8: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம், லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் 102.7

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெஃபன் 102.7.

பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டர் 102.7.

0: போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈ ஸ்டெஃபன் 102.7.

तरक दूंगी। ढोल नगाड़े बजा के ले गया धुन सुना शहना।

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று சொல்லி கவிஞர் சொன்னது போல, உழவு தொழில் செய்கின்ற உழவர்களை நாம் போற்றுவோம். அவர்கள் இல்லாவிட்டால் நாம் எங்கள் வீட்டில் உணவு தட்டில் கை வைக்க முடியாது. ஆகவே அந்த உழவு தொழிலை செய்கின்ற அந்த உழவாளர்களை நாம் போற்றி மனதிலே நன்றி சொல்லுவோம்.

0: உள்ளம் கொண்ட எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக, எங்களது செயல்களில் நன்மைகள் உண்டாக என்றும் பிரார்த்தனை செய்வது நன்றுதானே. இன்னொரு பாடல்,
1: சுவாமியே சத்தியமாய் 98 படிகளே சத்தியமாய் 98 படிக்கு அதிபரே

ஒன்றாய் வாழ்ந்தால் வெற்றியும் நமதே. இத்தனை காலம் வாழும் தமிழ் போல் எங்கள் ஒற்றுமையும் வளரட்டும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.

யாதும் ஊரே யாவரும் கேளீர், இது எங்கள் முன்னோர்கள் வாக்கு. இந்த உலகில் பிறந்த எல்லோரையும் நேசிப்போம், இந்த உலகில் எல்லோரையும் அன்பு செய்வோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

102.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். eastfm.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் எஸ்டிஎஃப்எம் 102.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 24 2026 புதன்கிழமை புத்தம் புதிய காலை பொழுதுண்டு மலர்ந்திருக்கிறது. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் இஸ்டெஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். இஸ்டெஃப்எம் 102.7 மற்றும் இஸ்டெஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகளலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 7:07.
1: காற்றில் பரவும் இசை போல
0: ஈஸ்ட் எஃப்எம் காற்றாலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 19°C, உடல்நிலை 20°C காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று சூரியொளி பிரகாசமாக இருக்கின்ற நாளாக இருக்கும். கூடுதல் வெப்பநிலையாக 25°C வரை வெப்பநிலை அதிகரித்திருக்கும் என வானிலை எதிர்ப்பு கூறுகள் தெரிவித்திருக்கின்றன. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலையை பார்த்துவிடலாம். நாளை வியாழக்கிழமை மழையுடன் கூடிய நாளாக இருக்கப் போகிறது. 5 mm வரையிலான மழை வீழ்ச்சியும் முயல் கூட்டம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். 21°C கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரையில் 23°C, சனிக்கிழமை 24°C வெப்பநிலை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 26°C வெப்பநிலை அதிகரிக்கப் போகிறது. உடல்நிலை 30°C இருக்கும். திங்கட்கிழமை 27°C வெப்பநிலை இருக்கப் போகிறது. செவ்வாய்க்கிழமை 26°C, புதன்கிழமை 27°C என இந்த வருடத்தின் கோடை காலத்தின் வெப்பநிலையை நாம் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் தொடரும் நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல்.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

நேரம் 7:12 இது இஸ்டெஃப்எம் 102.7. கனேடிய செய்திகள். உலகளாவிய முதலீடுகள் குறித்து தமிழ் வணிகத் தலைவர்கள் கலந்து கொண்ட கலந்துரையாடல் ஒன்றில் நகர முதல்வர் ஒலிவியா சோ அவர்களும் பங்கேற்றிருந்தார். டொரண்டோ நகர முதலீட்டை அதிகரிப்பது குறித்து டொரண்டோ குளோபல் என்ற நிறுவனம் 50 தமிழ் வணிகத் தலைவர்களை சந்தித்திருந்தது. இந்த நிகழ்வை டொரண்டோ குளோபல் தலைவர் ராட் பிலிப்ஸ் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி ஸ்டீஃபன் லூட் ஆகியோர் தலைமை தாங்கினர். டொரண்டோ நகருக்கு சர்வதேச நிறுவனங்களையும் முதலீடுகளையும் ஈர்க்கும் அமைப்பான டொரண்டோ குளோபல் நகரத்திற்கு மேலும் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு தமிழ் சமூகம் எவ்வாறு உதவ முடியும் என்பது குறித்து கலந்துரையாடுவதற்காக 50 தமிழ் வணிகத் தலைவர்களை சந்தித்திருந்தது. இந்த சந்திப்பு நேற்றைய தினம் சென்டானியல் கல்லூரி நிகழ்வு மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் உரையாற்றிய டொரண்டோ நகர முதல்வர் ஒலிவியா சாவ் தமிழர் சமூகத்தின் உலகளாவிய தொடர்புகளை சுட்டிக்காட்டினார். இலங்கை, ஐக்கிய ராஜ்யம், மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து முதலீடுகளை பெறுவதற்கான உறவுகளை ஆழப்படுத்துவது இந்த கலந்துரையாடலின் பிரதான நோக்கமாக அமைந்திருந்தது. குஸ்மா காலக்கெடு நெருங்கி வரும் நிலையில் கனடாவும் அமெரிக்காவும் ஒப்பந்தத்தை எட்டும் நிலையில் இல்லை என கனடாவிற்கான அமெரிக்க தூதுவர் பீட் ஹாக்ஸா தெரிவித்தார். கனடா அமெரிக்கா மெக்சிகோ ஒப்பந்தத்தை புதுப்பிக்கவோ அல்லது மறு ஆய்வு செய்யவோ July 1 காலக்கெடு நெருங்கி வரும் நிலையில் இந்த கருத்தை அவர் வெளியிட்டுள்ளார். எந்தவிதமான இடைக்கால ஒப்பந்தத்தையும் அறிவிக்கும் நிலைக்கு இன்னமும் வரவில்லை என கனேடிய தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய சபையில் அவர் குறிப்பிட்டார். இதில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதையும் நாம் எந்த திசையில் பயணிக்கிறோம் என்பதையும் அமெரிக்க ஜனாதிபதியும் கனேடிய பிரதமரும் தீர்மானிப்பார்கள் என தான் நம்புவதாகவும் பீட் ஹாக்ஸ்ட்ரா தெரிவித்தார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் முதல் பதவிக்காலத்தில் கையொப்பம் இடப்பட்ட இந்த முத்தரப்பு வர்த்தக ஒப்பந்தம் ஒரு முக்கியமான காலக்கெடுவை நெருங்கி வருகிறது. July 1 மூன்று நாடுகளின் அதிகாரிகளும் குஸ்மா ஒப்பந்தத்தை 16 காலத்திற்கு புதுப்பிக்க விரும்புகிறார்களா அல்லது வருடாந்த மறு ஆய்வு செயல்முறைக்கு ஒப்புக்கொள்ள விரும்புகிறார்களா என்பதை தத்தமது அதிகாரிகளுக்கு தெரிவிக்க வேண்டும். கனடாவும் மெக்சிகோவும் இந்த ஒப்பந்தத்தை 16 நீடிப்ப விரும்புவதாக ஏற்கனவே அறிவித்துள்ளன. ஆனால் இதில் அமெரிக்காவின் நிலைப்பாடு இன்னமும் தெளிவாக வெளிப்படுத்தப்படவில்லை. தனது சரிந்து செல்லும் செல்வாக்கு குறித்து கருத்து கணிப்புகளை ஒன்றாரிய முதல்வர் மீண்டும் மறுத்துள்ளார். இப்பொழுது ஒரு தேர்தல் நடத்தப்பட்டால் தன்னால் பெரும்பான்மை அரசாங்கத்தை உருவாக்க முடியும் என டக்ஃபோர்டு மீண்டும் தெரிவித்தார். முதல்வரின் ஆதரவு சரிந்து செல்வது குறித்து அவர் பங்கேற்கும் நிகழ்வுகளில் செய்தியாளர்கள் தொடர்ந்தும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இப்போதைய நிலையில் ஒரு தேர்தல் நடத்தப்பட்டால் ஒன்றிய வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் தாம் மற்றொரு மாபெரும் பெரும்பான்மை வெற்றியினை பெற்று ஆட்சி அமைப்போம் என நேற்று டொரண்டோவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்ட டக்ஃபோர்டு தெரிவித்தார். ஆங்கஸ் ரீட் வெளியிட்ட கருத்து கணிப்பு முடிவுகளை போலியானது என கூறியதன் மூலம் முதல்வர் சமீபத்திய செய்திகளில் இடம்பிடித்திருந்தார். இந்த கருத்திற்காக ஒன்றிய முதல்வருக்கு ஆங்கஸ் ரீட் கருத்து கணிப்பு நிறுவனம் சட்டப்பூர்வ கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. டக்ஃபோர்டு தனது கருத்தை மீளப்பெற வேண்டும் என ஆங்கஸ் ரீட் தனது கடிதத்தில் வலியுறுத்தியது. டக்ஃபோர்டு கனடாவின் மிகவும் செல்வாக்கற்ற முதல்வராக ஆங்கஸ் ரீடினால் கருதப்படுகின்றார். இந்த கருத்து கணிப்பில் அவருடைய ஆதரவு 21% அமைந்திருந்தது என ஆங்கஸ் ரீட் கடந்த மாதம் வெளியிட்ட ஒரு கருத்து கணிப்பில் தரவரிசைப்படுத்தப்பட்டார். அவருடைய 8 பதவிக்காலத்தில் இல்லாத அளவிற்கு ஆதரவு குறைவினை அவர் சந்தித்து வருவதாகவும் ஆங்கஸ் ரீட் சுட்டிக்காட்டியது. கடந்த வாரம் டக்ஃபோர்டு இந்த கருத்து கணிப்பை போலியானது என தெரிவித்தார். பிசி கட்சிக்கு 41%, அதைத் தொடர்ந்து லிபரல் கட்சிக்கு 27%, என்டிபி கட்சிக்கு 21%, பசுமை கட்சிக்கு 7% ஆதரவு கிடைத்திருப்பதாக கூறிய உள்ளக வாக்கெடுப்பு எண்ணிக்கையினை டக்ஃபோர்டு பகிர்ந்து கொண்டார். இது பிசி ஆதரவு கருத்து கணிப்பாளர் நிறுவனம் அண்மையில் இணையத்தில் பகிர்ந்த எண்களை ஒத்ததாக அமைந்திருந்தது. சமீபத்தில் பகிரங்கமாக வெளியிடப்பட்ட கருத்து கணிப்புகளுக்கும் எதுவித ஒருமித்த கருத்தையும் வெளிப்படுத்தவில்லை. சில கருத்து கணிப்புகள் லிபரல் கட்சியும் பிசி கட்சியும் சமநிலையில் இருப்பதையோ அல்லது அவர்களை விட முன்னணியில் இருப்பதையோ எடுத்துக்காட்டின. அதேவழி இனிய சில கருத்து கணிப்புகள் பிசி கட்சியினர் 5-10 வரை முன்னிலை வகிப்பதாக தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் தனக்கான செல்வாக்கு குறைந்து வருவதாக கூறப்படும் கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என டக்ஃபோர்டு தெரிவித்துள்ளார். டொரண்டோ நகர முதல்வர் பதவிக்கான போட்டியில் 2 பிரதான வேட்பாளர்களுக்கிடையில் கடும் போட்டி நிலவும் சாத்தியங்கள் தோன்றியுள்ளன. இந்த வருடம் டொரண்டோ நகர முதல்வர் தேர்தலில் ஒலிவியா சோ மற்றும் பிராட்ஃபோர்டு ஆகியோருக்கிடையில் கடுமையான போட்டி நிலவக்கூடும் என நேற்று வெளியிடப்பட்ட கருத்து கணிப்பு ஒன்று தெரிவித்தது. டொரண்டோ நகர முதல்வர் தேர்தல் எதிர்வரும் October 26 நடைபெறுகிறது. இதில் ஒலிவியா சோ மீண்டும் போட்டியிடுகிறார். இது தவிர நகரசபை உறுப்பினர் பிராட்ஃபோர்டு நகர முதல்வர் பதவிக்கு போட்டியிட வேட்புமனுவை தாக்கல் செய்தார்.
மெயின் ஸ்ட்ரீட் ரிசர்ச் கருத்து கணிப்பின்படி இன்றைய தினையில் தேர்தல் நடத்தப்பட்டால் முடிவெடுத்த வாக்காளர்களில் 43.6% ஆலிவேச்சோவிற்கு வாக்களிப்பார்கள் என்றும் பிரெட் பிரட்ஃபோர்டுக்கு 37.8% வாக்களிப்பார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. இது தவிர சுமார் 18.6% தாம் வேறு ஒரு வேட்பாளருக்கு வாக்களிக்கப் போவதாக தெரிவித்தனர். ஆனால் இருமனை போட்டியில் பதிலளித்தவர்களில் 51.9% பிரெட் பிரட்ஃபோர்டுக்கு வாக்களிப்பதாகவும் 48.1% ஒலிவேச்சுவுக்கு வாக்களிப்பதாகவும் கூறியுள்ளார்கள். சில மாதங்களுக்கு முன்பு முன்னாள் நகர முதல்வர் ஜான் டோரி ஒரு சாதியமான போட்டியாளராக இருப்பதோடு ஒப்பிடுகையில் பிரெட் பிரட்ஃபோர்டின் வெற்றி வாய்ப்புகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக இந்த கருத்து கணிப்பு சுட்டிக்காட்டியது. பிப்ரவரி மாதம் மெயின்ஸ்ட்ரீட் நடத்திய கருத்து கணிப்பில் பிரெட் பிரட்ஃபோர்டுக்கு 17% ஆதரவு மட்டுமே இருந்தது. அதன் பின்னர் இந்த ஆண்டு தேர்தலில் போட்டியிடப் போவதில் ஜான் டோரி அறிவித்தார். ஆலிவேச்சோ கிட்டத்தட்ட 6% வாக்களிப்பு வித்தியாசத்தில் முன்னிலை வகித்தாலும் அவருடைய வாக்கு சதவீதம் 49% என்ற இலக்கத்தை நெருங்கினாலும் அதிக எண்ணிக்கையிலான வாக்காளர்கள் தாம் நிச்சயம் அவருக்கு வாக்களிக்கப் போவதில்லை என தெரிவித்துள்ளார்கள். ஆனால் குடியிருப்பாளர்களில் கால்பகுதியினர் மட்டுமே அவருக்கு நிச்சயம் வாக்களிக்கப் போவதில்லை எனவும் 25% சதவீதத்தினர் பிரட் பிரட்ஃபோர்டுக்கு நிச்சயம் வாக்களிக்கப் போவதில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். நிலையான குடியேற்றம் குறித்து மத்திய மாகாண மற்றும் பிராந்திய குடிவரவு அமைச்சர்கள் சந்தித்துரையாடினார்கள். குடியேற்றத்திற்கு பொறுப்பான அமைச்சர்கள் மன்றம் நேற்றைய தினம் கூடியது. 2027 மற்றும் 2029 குடியேற்ற அளவுகளின் திட்டத்தின் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் மத்திய மாகாண மற்றும் பிராந்திய முன்னுரிமைகளை விவாதிப்பதற்கும் இந்த சந்திப்பு தீர்மானிக்கப்பட்டது. இந்த சந்திப்பில் அமைச்சர்கள் எதிர்கால நோக்கு குறித்து கலந்துரையாடல்களை நடத்தியதைவிட சமீபத்திய சீர்திருத்தங்களின் செயலாக்கத்தையும் ஆய்வுக்குட்படுத்தினார்கள். 2027 ஆண்டுக்கு பின் நிரந்தர வதிவிடவாளர்களின் அனுமதியை மொத்த மக்கள் தொகையில் 1% குறைவாக நிலைப்படுத்துவதற்கான மத்திய அரசின் உறுதிப்பாடு குறித்து அமைச்சர்கள் விவாதித்தனர். 2027 ஆண்டின் இறுதிக்குள் தற்காலிக மக்கள் தொகையினை மொத்த மக்கள் தொகையின் 5% குறைவாக குறைப்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்ளும் கனேடியர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. 15 மாதங்களில் முதல் தடவையாக அமெரிக்காவிற்கான கனேடியர்களின் பயண எண்ணிக்கை அதிகரித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கனேடியர்கள் அமெரிக்க பயணங்களை தவிர்க்க ஆரம்பித்த சுமார் 1.5 ஆண்டுகளுக்கு பின் இந்த பயணங்களின் எண்ணிக்கையில் மீண்டும் அதிகரிப்பு பதிவு செய்யப்பட்டது. கனேடிய புள்ளி விவர திணைக்கிடம் நேற்று வெளியிட்ட தரவுகளில் இந்த தகவல் வெளியானது. ஏப்ரல் மாதத்தில் அமெரிக்கா சென்று மீண்டும் கனடா திரும்பிய கனேடியர்களின் பயணங்களின் எண்ணிக்கை கடந்த வருடத்தோடு ஒப்பிடுகையில் 1.8% அதிகரித்தது. 2025 ஜனவரிக்கு பின் ஏற்பட்ட முதலாவது அதிகரிப்பாக இது கருதப்படுகிறது. இந்த அதிகரிப்பிற்கு முக்கிய காரணம் வாகன பயணங்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன பயணங்கள் 8.1% அதிகரித்து 1.5 மில்லியனாக உயர்ந்தது. அவற்றில் 65% ஒரே நாளில் மேற்கொள்ளப்பட்ட பயணங்கள். ஆனாலும் விமானம் மூலமான இருவழி பயணங்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 7.1% குறைவடைந்து 8,5,900 காணப்படுகிறது. மொத்தத்தில் கனேடிய குடிமக்கள் ஏப்ரல் மாதத்தில் அமெரிக்காவிற்கு 24 லட்சம் பயணங்களை மேற்கொண்டனர். இதற்கு மாறாக மார்ச் மாதத்தில் கனேடியர்கள் அமெரிக்காவிற்கு 26 லட்சம் பயணங்களை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. ஒரு வருடத்திற்கு முன் இதே மாதத்தோடு ஒப்பிடுகையில் 6.4% குறைவாக இருப்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டித் தொடரின் குழு நிலையில் வெற்றி பெறும் நிலையில் கனடா உள்ளது. சுவிட்சர்லாந்துக்கு எதிரான இன்றைய போட்டியில் வெற்றி பெற்றால் அல்லது அதனை சமன் செய்தால் கனடாவின் உதய் பந்தாட்ட அணி பீர் பிரிவில் முதலிடத்தை பெறக்கூடிய சாத்தியங்கள் ஏற்பட்டுள்ளன. ஃபிஃபா குழுநிலை போட்டிகளில் தனது 3வதும் இறுதியுமான ஆட்டத்தில் கனடா களமிறங்குகிறது. இன்று சுவிட்சர்லாந்து அணிக்கு எதிராக வன்கோரில் இந்த போட்டி நடைபெறுகிறது. கனேடிய அணி கால் இறுதிக்கு முன்னிய சுற்றுக்கு முன்னேறுவதற்கு 99% அதிகமான வாய்ப்புகளை கொண்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. கடந்த வாரம் நடைபெற்ற போட்டியில் கட்டார் அணியை 6-0 என்ற கோல் கணக்கில் கனடா வீழ்த்தியது. சுவிட்சர்லாந்து அணிக்கு எதிரான ஆட்டத்தில் நுழையும் போது கோல் வித்தியாசத்தின் அடிப்படையில் கனடா பி பிரிவில் முதலிடத்தை பெற்றுள்ளது. இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்றால் அல்லது சமன் செய்தால் கனடா தனது பிரிவின் முதலிடத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளும் என்பது குறிப்பிடத்தக்கது. இம்முறை உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டித் தொடரின் ஒரு ஆட்டத்தில் வெற்றி பெற்றதன் மூலம் கனடா ஏற்கனவே வரலாற்று சாதனை படைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனேடிய செய்திகள் கேட்டீர்கள். 7:21, இது குட் மார்னிங் கனடா.

0: 7:26 நிமிடம்.
1: பாட்டுக்கரு பண்பலை இஸ்எஃப்எம் 102.7.
2: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
3: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
2: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
3: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன், டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் March 2026.
2: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
5: 4 to 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 லஞ்ச் புஃபேயில் 20-க்கும் மேற்பட்ட வகைகள், 16.99 புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பொராட்டா. ஒரு முறை வந்து சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்காப்ரோ, 416-288-0994, கைரளி taste.com.
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
4: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே. 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7.

0: இலங்கை செய்திகள். செமனி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இருந்து நேற்றைய தினம் 19 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டன. செமனி புதைகுழியின் 3 கட்ட அகழ்வுப் பணியின் 32 நாள் அகழ்வுப் பணிகள் நேற்றைய தினம் நடைபெற்ற போது இந்த 19 எண்புக்கூடுகளும் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வுப் பணிகளின் போது மொத்தம் 412 எண்புக்கூடுகள் வெளிப்பட்டன. அடையாளம் இடப்பட்ட 409 எண்புக்கூடுகள் இதுவரையில் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. நேற்றைய தினத்துடன் செம்மணி புதைகுழியின் அகழ்வுப் பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கப்படுவதாகவும், இந்த அகழ்வுப் பணிகள் மீண்டும் எதிர்வரும் ஜூலை 15 தேதி முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் குறித்து ராணுவ லான்ஸ் கார்பரல் சோமரண்ண ராஜபக்சவை சர்வதேச விசாரணைகளுக்கு உட்படுத்தி உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் வலியுறுத்தினார். நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய அவர், இலங்கையின் மிகப்பெரிய மனித புதைகுழியாக அடையாளம் காணப்பட்டுள்ள செம்மணியில் இதுவரையில் 412 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட சோமரண்ண ராஜபக்சே செம்மணியில் 300 அதிகமானவர்கள் புதைக்கப்பட்டதாக ஏற்கனவே சாட்சியம் அளித்திருந்தார். சர்வதேச ஆய்வாளர்கள் முன்னிலையில் சாட்சியம் அளிக்க தான் தயாராக இருப்பதாக ராஜபக்சே கடந்த ஆண்டு ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் அறிவித்திருந்தார். அவரிடம் சர்வதேச விசாரணைகளை நடத்தி அரியாலை மற்றும் கொழும்புத்துறை புதைகுழிகள் குறித்து உண்மைகளை கண்டறிவதற்கு நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். உயிர்த்து ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளோடு தொடர்புடைய வழக்கில் தன்னை கைது செய்வதை தடுக்கக்கூறும் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே தாக்கல் செய்த மனு தொடர்பான மேலதிக விசாரணை இன்று இடம்பெறுகிறது. இந்த மனு கடந்த ஜூன் 18 தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் ரோஹந்த அபே சூரிய மற்றும் நீதியரசர் சரத் திசநாயக் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் பரிசீலிக்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றில் கருத்து வெளியிடும் போது எந்தவொரு நியாயமான காரணமின்றி பிரதிவாதிகள் கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தின் ஊடாக வெளிநாட்டு பயணத்தடையை பெற்றிருப்பதாக தெரிவித்தார். எந்தவித அடிப்படைகளுமின்றி விசாரணைகளை முன்னெடுத்து பிரதிவாதிகளின் சுதந்திரத்தை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டுள்ள அரச பிரணவிசவின் முன்னாள் பிரதானி சுரேஷாலே தொடர்பான விடயங்கள், அவருடைய உடல்நிலை குறித்து அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிஸ்ர அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் உளவியலாளர் சந்திப்பில் தெளிவுபடுத்தியுள்ளார். சுரேஷாலைக்கு சத்ரபதி செய்யப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் மற்றும் அவருடைய உணவு தவிர்ப்பு போராட்டம் குறித்து ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை கூறினார். சுரேஷாலை அடித்து வைக்கப்பட்டிருந்த சிறியறையில் போதிய வசதிகள் இல்லை என்றும், அவருக்கு சத்ரபதிகள் செய்யப்பட்டதாகவும் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை மனித உரிமைகள் ஆணைக்குழு நிலையில் சிஐடி ஒப்புக்கொண்டதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சுமத்துவது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த அமைச்சரவையின் பேச்சாளர் எதிரணியின் இந்த கூற்றை முற்றாக நிராகரித்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலுள்ள அந்த அறை 2024 செப்டம்பருக்கு பின்பு வந்த புதிய அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்டதொன்றல்ல. அது நீண்டகாலமேகவே பாவனையில் இருக்கும் ஒரு சாதாரண தடுப்பு காவலரை. சுரேஷ்சாலைக்காக பிரத்யேகமாக இந்த ஒரு சிறிய அறையும் உருவாக்கப்படவில்லை. சட்டப்பூர்வமான தடுப்பு காவல் உத்தரவின் அடிப்படையில் அவர் அங்கு வைக்கப்பட்டுள்ளார். சுரேஷ்சாலை கடந்த 16 நாட்களாக உணவு தவிர்ப்பில் இருப்பதால் அவருடைய ஒரு காபத்துள்ளதான ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு ஒரு மருத்துவர் என்ற ரீதியிலும் தற்போதைய அமைச்சர் என்ற ரீதியிலும் நலிந்த ஜாதிஸ் விளக்கம் அளித்தார். சுரேஷ்சாலை வாயினால் உணவை உட்கொள்ள மறுக்கிறாரே தவிர அவருக்கு உணவு மறுக்கப்படவில்லை. தேசிய மருத்துவமனையின் பரிந்துரைக்கு அமைய மூக்கு வழியே செலுத்தப்பட்டுள்ள குழாய் ஊடாக அவருக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் திரவ வடிவில் வழங்கப்பட்டு வருகின்றன. அவருடைய வீட்டிலிருந்து கொண்டு வரப்படும் உணவை அவருடைய மனைவி அந்த குழாய் மூலம் அவருடைய வயிற்றுக்குள் செலுத்துகிறார். அது போதுமானதாக இல்லையெனில் மெழுதி உணவை கொண்டு வருமாறு அவருடைய மனைவியிடம் கூற முடியும். சிறைச்சாலை தற்போது சுயநினைவுடன் சாதாரணமான ஆடை அணிந்து நடமாடும் உடல் தகுதியிலே உள்ளார். எனவே அவருடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என அமைச்சர் உறுதியளித்தார். சிறைச்சாலையை விடுவிக்க கோரி வழியில் போராட்டங்களை நடத்துவதோ அல்லது ஊடக சந்திப்புகளை நடத்துவதோ அர்த்தமற்றது என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இங்கு பிரச்சினை அவருக்கு உணவு வழங்கப்படாததல்ல, அவர் சாப்பிட மறுப்பதுதான். எனவே வெளியில் போதி பூஜைகள் நடத்துவதையோ மேடைகளமைத்து கூச்சல் இடுவதையோ விடுத்து அவருடைய மனைவியும் பிள்ளைகளும் சென்று அவரை சாப்பிடுமாறு கூறினால் இந்த பிரச்சினைக்கு தீர்வு கிடைத்துவிடும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். வழக்குகளிலிருந்து தப்பிப்பதற்காக நாம் நடுநிலையாக இருந்து கூச்சலிட தேவையில்லை. இங்கு வழக்குகள் இருப்பது எமக்கு அல்ல. உங்களால் கடந்த 2005 ஆண்டு மேடைகளில் ஏறி போஸ்டர் ஒட்டி ஆட்சிக்கு கொண்டுவரப்பட்ட உங்களின் சிறந்த நண்பர்களுக்கே வழக்குகள் உள்ளன என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் மொஜ்மீர் ரஹ்மான் நாடாளுமன்றில் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹந்து நெத்தியின் கருத்தொன்றுக்கு பதிலளித்த மொஜ்மீர் ரஹ்மான், நாட்டின் ஊழல்மிக்க ஆட்சி முறைக்கும் தற்போதைய அவலநிலைக்கும் அன்றைய ஆட்சியாளர்களை கொண்டு வந்தவர்களை பொறுப்பு கூற வேண்டும் என தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியில் உள்ள அவரும் அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்றும், அன்று அவர்களை தோளில் சுமந்து சென்றவர்களே இன்று இருபிரிவாக பிரிந்து ஒருவர் ஒருவர் குற்றம் சுமத்தி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் சட்டத்தின் ஆட்சி மற்றும் ஜனநாயகம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் அவசர விவாதம் ஒன்று நடத்துமாறு சபாநாயகர் நிலையிட் கட்டளைகளின் கீழ் எதிர்க்கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். நிலையிட் கட்டளைகளின்படி சபாநாயகருக்கு அந்த விவாதத்தை வழங்க முழு அதிகாரம் உள்ளது. ஆனால் அவர் விவாதத்தை வழங்காமல் தன்னிச்சையாக வாக்கெடுப்பிற்கு செல்ல முற்படுவதாகவும், நிலையிட் கட்டளைக்கு முரணான சபாநாயகரின் இந்த செயற்பாட்டிற்கு எதிராகவே நாம் நாடாளுமன்றத்தில் எமது கடும் எதிர்ப்பை வெளியிட வேண்டியுள்ளதாகவும் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டமானது பிரபல விளையாட்டு வீரர்களையும் வர்த்தகர்களையும் ஏமாற்றி நடத்தப்படும் வெறும் கண்துடைப்பு நாடகம் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன தலைமையகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை கூறினார். எதிர்க்கட்சியில் இருந்த காலத்தில் சேற்றில் இறங்கி விவசாயிகளுக்காக வீதியில் நின்று போராடிய தற்போதைய ஆட்சியாளர்கள் இன்று ஆட்சிப்பீடம் ஏறியதும் விவசாயிகளை முற்றிலும் கைவிட்டு விட்டதாக நாமல் ராஜபக்சே குற்றம் சுமத்தினார். அரசாங்கம் எத்தனை பேச்சுவார்த்தைகளை நடத்தினாலும் அதில் இந்த பயணமில்லை. நெல்லுக்கு நியாயமான விலை வழங்கப்படாமலும் விவசாயிகளுக்கு தேவையான உடம் உரிய முறையில் கிடைக்காமலும் இருப்பதனால் ஒட்டுமொத்த விவசாய சமூகமும் முற்றிலும் அனாதரவாக விடப்பட்டிருப்பதாக நாமல் ராஜபக்சே தெரிவித்தார். நெல் விவசாயம் மட்டுமின்றி உள்நாட்டு தேயிலை மற்றும் காய்கறி உற்பத்தியாளர்களுக்கு தேவையான உடம் மற்றும் முறையான விலையை வழங்க அரசாங்கம் தவறி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.
0: 7:40 நிமிடம் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: 102.7 காசலைகளில் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறோம். நேரம் 7:45 நிமிடம்.
1: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
2: ABS Mr. P. Singaraj வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
4: Who is the best? ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பீடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office 416-666-7770.
5: Ganga Textiles and Fashion வழங்கும் Closing Sale. Sarees $400, Shalwars $400, Saree Blouse $5, Short Top from $5, Nighties from $10, Men's Shirts from $10, காப்புக்கள், தோடுகள், Chains from $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். Ganga Textiles and Fashion வழங்கும் Closing Sale, 2950 Birch Mound Road, Unit 5A, Birch Mound and Finch, 416-474-1016.
6: Welcome to New Ocean Supermarket.
7: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தர்றேன்.
8: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி, நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
7: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
8: மீரச்சி எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
7: அட, கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
8: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
9: சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், ஸ்டெப்ஸ் கோடன் ஃபின்ச் ஸ்காப்ரோ. இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம். Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
10: Indrum isayudan,
11: East FM ungaludan,
10: 102.

0: 7:52 இஸ்டெஃபம் மூடு இணைந்திருக்கிறீர்கள். அனைத்துலக செய்திகள். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையில் அண்மையில் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அமலாக்கம் தொடர்பில் இரு நாடுகளும் முரண்பட்ட கருத்துக்களை வெளியிட்டு வருவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணையில் இனி எந்தவிதமான மேலதிக கடற்படை முற்றுகையும் முன்னெடுக்கப்பட மாட்டாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பில் தனது சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டார். அத்துடன் ஹோர்முஸ் நீரிணை திறந்த நிலையில் தொடரும் என்றும் தேவை ஏற்படின் நடவடிக்கை எடுப்பதற்கு கப்பல்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஹோர்முஸ் நீரிணை திறந்து இருக்கும் என அறிவிக்கப்பட்ட போதிலும் அங்கு பயணிக்கும் கப்பல்கள் ஈரானின் அனுமதியை பெற்றே பயணிக்க வேண்டியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை ஈரானுக்கான சில நிதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறினாலும் அவை கோதுமை மக்காச்சோளம் உட்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட பொருட்களை கொள்வனவு செய்வதற்காகவே பயன்படுத்தப்படலாம் என்ற நிபந்தனையோடு விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அணுசக்தி ஆய்வாளர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பவுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறியுள்ள நிலையில் குண்டுவீச்சு கிழக்கான அணு நிலையங்களுக்கு ஐக்கிய நாடுகள் ஆய்வாளர்கள் செல்லும் திட்டமது இந்த நிலையில் ஒப்பந்தத்தின் ஆரம்பகட்ட அமலாக்கமே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கான அடிப்படை என ஈரான் வலியுறுத்தியுள்ளதோடு அமெரிக்காவின் விளக்கங்களை ஏற்க முடியாது எனவும் அறிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான தற்போதைய பேச்சுவார்த்தைகளில் ஈரானின் பால்ஸ்டிக் ஏவுகணை திட்டம் குறித்து எந்தவித பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்படவில்லை என்றும் இனிமேலும் நடத்தப்படாது எனவும் ஈரானிய ஜனாதிபதி மசூத் ஃபெசஸ்கியன் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டுள்ள அவர் அங்கு நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரான் இடையிலான தற்போதைய பேச்சுவார்த்தைகள் குறித்து கருத்து வெளியிடும் போது இதனை கூறினார். பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த போதே அமெரிக்கா இருமுறையும் மீது தாக்குதல் நடத்தியதால் நாம் அந்த நாட்டை நம்பவில்லை. இருந்த போதிலும் பேச்சுவார்த்தைக்கும் அமைதிக்கும் ஈரான் எப்போதும் தயாராக உள்ளது. வரவிருக்கும் பேச்சுவார்த்தைகளின் போதும் எமது பலத்தை நாம் தக்க வைத்துக் கொள்வோம். எமது பால்ஸ்டிக் ஏவுகணைகள் குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை. இனிமேலும் அது குறித்து பேசப்படாது. இந்த அமைதி பேச்சுவார்த்தை முயற்சிகளிலும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை எட்டுவதிலும் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் அந்த நாட்டின் ராணுவ தளபதி ஆகியோர் மேற்கொண்ட பெருமுயற்சிகளை பாராட்டுவதாகவும் அவர் கூறினார். மேற்காசிய பிராந்தியத்தின் முன்னேற்றமானது அமைதி பாதுகாப்பு மற்றும் பிராந்திய நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பில் தங்கியுள்ளது என தான் நம்புவதாகவும் ஈரான் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஈரானின் ஏவுகணை திட்டம் இரு நாடுகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்திய பாகிஸ்தான் பிரதமர் ஏவுகணை திட்டங்களை வைத்திருப்பதற்கு ஏனைய நாடுகளைப் போன்று ஈரானுக்கு முழு உரிமை உண்டு என்றும் இதில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது எனவும் வலியுறுத்தினார். ஜூலை மாதம் துருக்கியில் அங்காராவில் நடைபெறவுள்ள நேட்டோ தலைவர்களின் முக்கியமான உச்சி மாநாட்டிற்கு முன்பாக அமெரிக்காவுடனான மோதல் போக்கை தணிக்கும் நோக்கில் நேட்டோவின் பொதுச் செயலாளரான மார்க் ருட்டே வெள்ளிமாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதியோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். ஈரான் போர் விவகாரத்தில் எழுந்துள்ள கருத்து வேறுபாடுகள் மற்றும் ஐரோப்பாவில் உள்ள அமெரிக்க படைகளை குறைப்பதாக அமெரிக்கா விடுத்துள்ள அச்சுறுத்தல்கள் ஆகியவற்றுக்கு மத்தியில் இந்த சந்திப்பு முக்கிய கவனத்தை பெற்றது. அமெரிக்க பாதுகாப்பு துறை செயலாளர் பீட் ஹெக்சன் கடந்த வாரம் நடைபெற்ற நேட்டோ கூட்டத்தில் அமெரிக்காவின் நிதியின் இலவச பயணம் செய்யும் நட்பு நாடுகளை கடுமையாக சாடினார். ஐரோப்பாவில் அமெரிக்க படைகள் நிறுத்தப்படுவது குறித்து 6 மாத கால மறு ஆய்வு நடத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இதன் மூலம் ஐரோப்பிய பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கை பெருமளவில் குறைக்கப்படலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டது. இது தவிர அவசர காலத்தில் நேட்டோ கூட்டணிக்கு வழங்கப்பட்டு வந்த அமெரிக்க ராணுவத்தின் விசேட ஆற்றல் திறன்களை குறைப்பதற்கும் அமெரிக்கா ஏற்கனவே முடிவெடுத்திருப்பதாக அந்த பாதுகாப்பு இடைவெளியை எவ்வாறு நிரப்புவது என்பது குறித்து தெரியாமல் ஐரோப்பிய நாடுகள் சபித்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

எஸ்டிஎஃப்எம் 102 தசமேழு காற்சலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த மனத்தியாலத்தை ஆரம்பிப்பதற்கான ஒரு சிந்தனை. நாம் எல்லோரும் வெற்றிகரமான வாழ்க்கையினை வாழ வேண்டும் என்ற ஆசையை கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த வாழ்க்கையை எப்படி வெற்றிகரமாக ஆக்கிக் கொள்ள முடியும் என்பதுதான் எங்கள் முன்னால் இருக்கின்ற கேள்வி. அது தெரியாமல் நாம் தடுமாறிக் கொண்டிருக்கிறோம். கடுமையாக உழைத்தும் மிக சாதாரணமான ஒரு வாழ்க்கையை ஏன் வாழ்கிறோம் என்ற கேள்வி எங்கள் மனதில் உருவாகும். மற்றவர்கள் வாய்ப்புகள் வரட்டும் என்று காத்திருக்கின்ற போது வெற்றிகரமான மனிதர்கள் இன்றைக்கு எனக்கான வாய்ப்பு என்ன என்று தேடிச் செல்பவர்களாக இருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்க்கை என்பது மிக குறுகிய கால அவகாசம் கொண்டது. அதனால் எமக்கான வாய்ப்புகள் வரும் வரை நான் காத்திருப்பேன் என்று சொல்வது மிக பெரும் தவறு. வாய்ப்புகளை நாமே தேடிப்பிடித்து உருவாக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அப்படியாக வாய்ப்புகளை தேடி பயணப்படுகின்றவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். வாய்ப்புகள் வரட்டும் என்று காத்திருக்கின்றவர்கள் தொடர்ந்தும் காத்திருக்கிறார்கள். நாம் பிறந்தது வெறுமனே பிழைத்து வாழவா, வெறுமனே வாழ்ந்து ஆயுள் முடிந்தால் இறந்து போகவா? இல்லை, கனவுகள் கண்டு அதை பின்தொடர்ந்து சென்று கடினமாக உழைத்து அது தரும் பலன்களை அனுபவித்து வெற்றி பெறுவதற்குத்தான். களம் தயாராக இருக்கிறது, புறப்படுங்கள். உங்கள் பங்களிப்பை தருவது

இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். ஈஸ்ட் எஃப்எம் காற்றாலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ், உடல்நிலை 20 காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று சூரியொளி பிரகாசமாக இருக்கின்ற நாளாக இருக்கும். கூடுதல் வெப்பநிலையாக 25 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரித்திருக்கும் என வானிலை எதிர்ப்பு கூறுகள் தெரிவித்திருக்கின்றன. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலையை பார்த்துவிடலாம். நாளை வியாழக்கிழமை மழையுடன் கூடிய நாளாக இருக்கப் போகிறது. 5 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சியும் முயல் கூட்டம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். 21 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரையில் 23 பாகை செல்சியஸாக, சனிக்கிழமை 24 பாகை செல்சியஸாகவும் வெப்பநிலை இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 26 பாகை செல்சியஸாக வெப்பநிலை அதிகரிக்கப் போகிறது. உணர்நிலை 30 இருக்கும். திங்கட்கிழமை 27 பாகை செல்சியஸாக வெப்பநிலை இருக்கப் போகிறது. செவ்வாய்க்கிழமை 26 பாகை செல்சியஸ், புதன்கிழமை 27 பாகை செல்சியஸ் என இந்த வருடத்தின் கோடை காலத்தின் வெப்பநிலையை நாம் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் தொடரும் நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். உலகளாவிய முதலீடுகள் குறித்து தமிழ் வணிகத் தலைவர்கள் கலந்து கொண்ட கலந்துரையாடல் ஒன்றில் நகர முதல்வர் ஒலிவியா சோ அவர்களும் பங்கேற்றிருந்தார். டொரண்டோ நகர முதலீட்டை அதிகரிப்பது குறித்து டொரண்டோ குளோபல் என்ற நிறுவனம் 50 தமிழ் வணிகத் தலைவர்களை சந்தித்திருந்தது. இந்த நிகழ்வை டொரண்டோ குளோபல் தலைவர் ராட் பிலிப்ஸ் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி ஸ்டீஃபன் லூட் ஆகியோர் தலைமை தாங்கினர். டொரண்டோ நகருக்கு சர்வதேச நிறுவனங்களையும் முதலீடுகளையும் ஈர்க்கும் அமைப்பான டொரண்டோ குளோபல் நகரத்திற்கு மேலும் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு தமிழ் சமூகம் எவ்வாறு உதவ முடியும் என்பது குறித்து கலந்துரையாடுவதற்காக 50 தமிழ் வணிகத் தலைவர்களை சந்தித்திருந்தது. இந்த சந்திப்பு நேற்றைய தினம் சென்டானியல் கல்லூரி நிகழ்வு மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் உரையாற்றிய டொரண்டோ நகர முதல்வர் ஒலிவியா சாவ் தமிழர் சமூகத்தின் உலகளாவிய தொடர்புகளை சுட்டிக்காட்டினார். இலங்கை, ஐக்கிய ராஜ்யம், மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து முதலீடுகளை பெறுவதற்கான உறவுகளை ஆழப்படுத்துவது இந்த கலந்துரையாடலின் பிரதான நோக்கமாக அமைந்திருந்தது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இருந்து நேற்றைய தினம் 19 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டன. செம்மணி புதைகுழியின் 3 கட்ட அகழ்வுப் பணியின் 32 நாள் அகழ்வுப் பணிகள் நேற்றைய தினம் நடைபெற்ற போது இந்த 19 எண்புக்கூடுகளும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வுப் பணிகளின் போது மொத்தம் 412 எண்புக்கூடுகள் வெளிப்பட்டன. அடையாளம் இடப்பட்ட 409 எண்புக்கூடுகள் இதுவரையில் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. நேற்றைய தினத்துடன் செம்மணி புதைகுழியின் அகழ்வுப் பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கப்படுவதாகவும், இந்த அகழ்வுப் பணிகள் மீண்டும் எதிர்வரும் ஜூலை 15 தேதி முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.

0: பணம் சுமணி மனித புதைக்குழி விவகாரம் குறித்து ராணுவ லான்ஸ் கார்பரல் சோமரண்ண ராஜபக்சவை சர்வதேச விசாரணைகளுக்கு உட்படுத்தி உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராஜா ரவிகரன் வலியுறுத்தினார். நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய அவர், இலங்கையின் மிகப்பெரிய மனித புதைக்குழியாக அடையாளம் காணப்பட்டுள்ள சுமணியில் இதுவரையில் 412 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட சோமரண்ண ராஜபக்ஷ சுமணியில் 300 அதிகமானவர்கள் புதைக்கப்பட்டதாக ஏற்கனவே சாட்சியம் அளித்திருந்தார். சர்வதேச ஆய்வாளர்கள் முன்னிலையில் சாட்சியம் அளிக்க தான் தயாராக இருப்பதாக ராஜபக்ஷ கடந்த ஆண்டு ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் அறிவித்திருந்தார். அவரிடம் சர்வதேச விசாரணைகளை நடத்தி அரியாலை மற்றும் கொழும்புத்துறை புதைகுழிகள் குறித்து உண்மைகளை கண்டறிவதற்கு நீதியமைச்சர் ஹர்ஷனன் நாணயக்கர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராஜா ரவிகரன் கோரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க மற்றும் ஈரான் இடையில் அண்மையில் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அமலாக்கம் தொடர்பில் இரு நாடுகளும் முரண்பட்ட கருத்துக்களை வெளியிட்டு வருவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹோமூஸ் நிலையில் இனி எந்தவிதமான மேலதிக கடற்படை முற்றுகையும் முன்னெடுக்கப்பட மாட்டாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பில் தனது சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டார். அத்துடன் ஹோமூஸ் நீரிணை திறந்த நிலையில் தொடரும் என்றும் தேவை ஏற்படின் நடவடிக்கை எடுப்பதற்கு கப்பல்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஹோமூஸ் நீரிணை திறந்து இருக்கும் என அறிவிக்கப்பட்ட போதிலும் அங்கு பயணிக்கும் கப்பல்கள் ஈரானின் அனுமதியை பெற்றே பயணிக்க வேண்டியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை ஈரானுக்கான சில நிதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறினாலும் அவை கோதுமை மக்காச்சோளம் உட்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட பொருட்களை கொள்வனவு செய்வதற்காகவே பயன்படுத்தப்படலாம் என்ற நிபந்தனையோடு விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அணுசக்தி ஆய்வாளர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பவுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறியுள்ள நிலையில் குண்டுவீச்சுக்கிழக்கான அணு நிலையங்களுக்கு ஐக்கிய நாடுகள் ஆய்வாளர்கள் செல்லும் திட்டமது தெரிவித்தது. இந்த நிலையில் ஒப்பந்தத்தின் ஆரம்ப கட்ட அமலாக்கமே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கான அடிப்படை என ஈரான் வலியுறுத்தியுள்ளதோடு அமெரிக்காவின் விளக்கங்களை ஏற்க முடியாது எனவும் அறிவித்துள்ளது.
1: இன்றைய நாடின் முதன்மை செய்திகள்.
0: எட்டு மணி 12 நிமிடம்.

0: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர் 4165582551. லட்டிகா புரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அழையுங்கள் 6479965922, 6475490059.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
3: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
4: கவலைய விடுங்கோ, மனு அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
5: மனு தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் பைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779, கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்கார்ப்ரோ, 6479804779.
6: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
7: 8:20, குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காசலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். கவிஞர் யுகபாரதி தான் எழுதிய பாடல்களின் அனுபவங்களை தொடர்ந்து பேசி வருகிறார். அந்த வகையில் யுகபாரதி எழுதிய எம் மகன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் ஒன்று குறித்து அவர் பகிர்ந்துள்ள சில முக்கியமான விடயங்களை இப்போது நாம் கேட்டு பார்ப்போம்.
2: 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, எம் மகன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அது ஆக்சுவலா அந்த படத்துக்கு டைட்டில் வந்து எம் மகன் கிடையாது, எம் டன் மகன். அந்த எம் டன்ங்கிறது வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், 2nd World War சமயத்துல ஜெர்மனி கப்பல் எம் டன் ஒரு கப்பலை குண்டு போட போறதுன்னு சொல்லி ஒரு செய்தி. ஏதாவது யாராவது கொடூரமான அப்பாக்கள் இருந்தாக்கா உடனே எம் டன் அப்படின்னு சொல்றக்கூடிய எம் டன் அந்த காலத்துல பேரும் அப்படி வச்சிருக்காங்க, பட்ட பேராகவும் அது இருந்திருக்கு. அந்த எம் டன் இவங்க அப்பா வந்து அந்த படம் எல்லாம் வந்துச்சு, நீங்க எல்லாம் பாத்துட்டீங்க. அது வந்து முதல்ல எம் டன் வச்சோம்னா எம் டன்ங்கிறது அப்போ எதுக்கு சென்சார்ல, சென்சார் எப்போதுமே பிரச்சனை தான் இல்லையா? ஏன் அந்த எம் டன்ங்கிறதே வச்சிருந்தா என்ன ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுல, ஆனா அவங்க வைக்க விடல. எப்போதுமே வைக்க விடுறத விட மாட்டானுங்க, விடாத விட்டுருவானுங்க. இதுதான் சென்சார் இருக்கக்கூடிய பிரச்சனை. தனிக்கை எதுக்கு பண்ணணும்னா இதை விட்டுலாங்கிறத அவங்க விட்டுருவாங்க, நம்ம விட மாட்டாங்கன்னு சொன்னா விட்டுருவாங்க. அதுதான் அது இருக்கு போல இருக்கு. அப்போ வந்து விட்டுட்டாங்க, சரி அவன் எம் மகன் எம் மகன் அப்படின்னு வந்துருச்சு. அந்த படத்துல ஒரு பாட்டு நான் எழுதினேன். அந்த பாட்டுல வந்து ஒரு அது ஒரு காதல் பாட்டு தான். முறப்பொண்ணும் முறப்பையனும் முத பொண்ணும் மனப்பையனும் காதலிக்கிறதுலாம் காதலே கிடையாது என்னுடைய அகராதியில. ஆனாலும் அந்த படத்துல அப்படி எடுத்திருப்பாங்க, அது முறப்பொண்ணு லவ் பண்றாங்கிற மாதிரி. ஏன்னா ஒரு பாட்டு வேணும் அவங்களுக்கு. அப்போ வந்து அவர் இயக்குனர் வந்து அந்த சுச்சுவேஷன் சொன்னார், இது மாதிரி அத்தா அக்கா பையன் மாமா பொண்ணு தான் சார், அவங்க லவ் பண்ணுறாங்க சார் அப்படின்னா. மாமா பொண்ணு எதுக்கு சார் லவ் பண்ணுறாரு, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, இதில் என்ன இருக்கு? இல்லை அப்பா மறுத்துக்கிறாரு, அப்பா எப்போதுமே மறுத்துக்கிட்டு தான் இருப்பார். அப்பான்னு இருந்தாலே அவர் மறுக்கிறதுக்கு தான் இருக்கிறாரு, அதனால அது ஓகே, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இழுத்து போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே சார், நீங்கள் ரொம்ப புரட்சிகரமான படம்லாம் இல்லை சார், இது ஒரு குடும்ப பங்கான படம், குடும்பத்தில் புரட்சி இருக்கக்கூடாதுன்னு அந்த டேரக்டர் விரும்புகிறாரு, அது ஓகே, அது அவரோட இருக்குது. அப்புறம் கதையெல்லாம் சொன்னார், நான் சுச்சுவேஷன்லாம் கேட்டு ஒரு பாட்டு எழுதிட்டேன். எழுதிட்டு ரெக்கார்டிங் ஒரு வாரம் கழிச்சு வச்சுருந்தாங்க. அந்த ரெக்கார்டிங் அன்னைக்கு போகும்பொழுது காலையில் போன உடனே இயக்குனர் சொன்னாரு, அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து திருமுருகன் மெட்டியூலிங்கிற சின்னத்திரை தொடரெல்லாம் நிறைய இயக்கியிருக்காரு, ரொம்ப அருமையான அற்புதமான என்னுடைய தோழர். இப்ப அந்த ரெக்கார்டிங் அன்னைக்கு போயிட்டோம். ரெக்கார்டிங் அப்ப போன உடனே காலையில வந்து இசையமைப்பாளர் வித்யாசாகர் அந்த படத்துக்கு, அவர் உடனே அதை பார்த்துட்டு சொன்னாரு, பரதி சரணமெல்லாம் ஓகே, பல்லவி மட்டும் வேற அப்படின்னாரு. வேற எழுதிடுவா சார் அப்படின்னு கேட்டேன். இல்ல இல்ல எழுத வேணாம், டியூனாவே மாத்திருவோன்ட்டார், பல்லவி டியூனை மட்டும் மாத்திருவோம் அப்படின்னு அவர் சொன்னாரு. பல்லவி டியூனை மட்டும் மாத்துறதா என்ன சார், இப்போ ரெக்கார்டிங்கிட்ட வந்தேன் அப்படின்னா நம்ம இந்த எழுதுற மனநிலையில் போக மாட்டோம்ல, ரெக்கார்டிங் அன்னைக்கு நம்ம எழுதுறதே சிரமம், எப்படியோ ஒரு வழி பண்ணி ஓகே பண்ணி நம்ம போன பிறகு திருப்பி பாட்டு எழுதணும்னா எப்படி இருக்கும்? நான் ரொம்ப ஜர்க்காயி சார், கண்டிப்பா இது நல்லா இருக்கே சார் இந்த டியூன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு சார்பாக வந்து இயக்குநரும் சொன்னார், இந்த டியூன் நல்லா தான் சார் இருக்கு, இதே வச்சுக்கோ சார் அப்படின்னு அவரும் சொன்னார். ஆனாலும் வித்யாசாகர் என்ன சொன்னார், இல்லை இல்லை இதை விட சிறப்பாக வரும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அப்படி இசையமைப்பாளரே சொன்ன பிறகு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, சரி ஓகேன்னு தலையாடிட்டு உட்காந்துட்டேன். அப்போ உடனே எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாரு, பாரதி ஒரு வேலை செய்ய, நான் பக்கத்து ரூம்ல இருந்து மெட்டமைக்கிறேன், நீ இந்த ரூம்ல உட்காந்து எழுதிரு அப்படின்னாரு. என்ன சீக்கிரம் வேலை முடியும் அப்படிங்கிறதுக்காக, ஒன்னு எழுதின வரி நல்லா இருந்தா அதுக்கு அவர் மெட்டமைச்சுக்கிறது, அல்லது மெட்டு நல்லா இருந்தா அதுக்கு நான் எழுதிடணும். இப்படி இந்த மாதிரி ஒரு சின்ன ஒப்பந்தத்துல ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து ரூம்ல போய் அவர் மெட்டமைச்சுக்கிட்டு இருந்தாரு, நான் இந்த பக்கத்துல உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். எனக்கு வந்து எப்படியாவது அந்த டியூன் நல்லா வரக்கூடாது, ஏன்னா வந்ததுலன்னா இதே வச்சுக்கலாம் அவர் சொல்லிடுவாருன்னு சொல்லிட்டு நான் இங்க உட்காந்துருந்தேன். அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னா இந்த பாட்டை யூஸ் பண்ணக்கூடாது, எப்படியாவது எழுதிட்டு அவர் வெயிட் பண்ணிருந்தார் போல இருக்கு. இப்ப ரெண்டு பேரும் என்ன பண்ண, ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு நான் எழுதிட்டேன், கோழி குண்டு கண்ணு கோவப்பழ உதடு பால போல பல்லு பதுக்கி வச்ச கண்ணு ஆழத்தின் கண்ணும் அலட்டிக்காத கையை சோள தட்ட வாயி சொக்க வைக்கும் வாயி அப்படின்னு எழுதிட்டேன். அவர் உடனே வந்து திருப்பி இந்த பக்கம் வந்த உடனே திருப்பி கம்போசிங் ரூம்குள்ள வந்த உடனே விஜயசாகர் வந்து கேட்டாரு, எழுதிட்டியாப்பா அப்படின்னு கேட்டாரு. நீங்க மெட்டு போட்டீங்களா சார் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லப்பா நீ உட்காந்து ரொம்ப நேரமா எழுதிட்டு இருந்த, நீங்களும் ரொம்ப நேரமா உட்காந்து டியூன் போட்டீங்க, அதை நீங்க வாசிங்க சார், நான் எழுதுனது அப்புறம் வந்துட்டு நான் கையில் வச்சதை மறைச்சிக்கிட்டேன், ஏன்னா நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் எழுதிருக்கோம் நான் நினச்சிக்கிட்டேன். அவரும் அப்படி நினச்சிட்டார் போல இருக்கு, இல்லை இல்லை நீ எழுதுனதை சொல்லுப்பா பார்ப்போம் அப்படின்னு சொன்னாரு. நான் இப்பொழுது இந்த மேடையில் சொல்கிறேன், நான் எழுதிய அந்த வரிகளை பார்க்காமலேயே அவர் அமைத்த மெட்டு அந்த மெட்டுக்கு அப்படியே பொருந்தி போனது, அது எப்படின்னு எனக்கு இன்னமும் தெரியல, அவருக்கும் தெரியல. கோலி குண்டு கண்ணு கோவப்பல உதடுன்னு அந்த பாட்டு இருக்கும். இதை எழுதி முடிச்ச உடனே அவர் சொன்னாரு, சார் அந்த போன தடவை நான் சுச்சுவேஷன் சொல்லும் போதே ஒரு சுச்சுவேஷன் மறந்துட்டேன் சார், ஒரே ஒரு இடம் இருக்கு சார், அதுல வந்து சார் இந்த பையன் வந்து என்ன பண்ணுவானா சார், இந்த ஒரு சின்ன சேரை போட்டு மேல வந்து தூக்குவாளையில அதிரசம் வச்சிருப்பாங்க சார், அந்த அதிரசத்தை எடுக்கிறதுக்காக அந்த பொண்ணு வந்து இவனை மேல ஏத்தி விடும் சார், அப்ப வலிக்கு விழும்போது இவங்க பிடிக்கிறாங்க சார், அங்க இருந்து பாட்டு சார்ன்றாரு. ஏன் சார் வலிக்கு விழுவுறாங்கன்னா, இல்ல சார் அந்த தூக்குவாளி எடுக்கும்போது தேல் கொட்டிருக்கு சார், அந்த தேலையும் இந்த பாட்டுல சேர்த்து எழுதிருங்க சார், எப்படி எல்லாம் ஒரு பாட்டு எழுதுறதுக்கு எவ்வளவு கஷ்டம் நாங்க போடுறோங்கிறத தெரிஞ்சுக்காம பாட்டு நல்லா இல்ல அப்படின்னுலாம் நீங்க பாட்டுக்கு போற போக்குல சொல்றதுனால நான் இதெல்லாம் சொல்றேன், அப்படியா சார் அந்த தேல் அவசியமா வேணுமா சார் அப்படின்னா, அது இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார்னா அந்த தேள் அவனுக்கு கொட்டுச்சவளோ எனக்கு நனக்குன்னு கொட்டிருச்சு என்னடா அதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே. இப்ப வந்து அவரு உதய சார் வந்து டியூன் போட ஆரம்பிச்சிட்டாரு. கோலி குண்டு கண்ணு கோப போல உதடு பால போல கண்ணம் பதுக்கி வச்ச கண்ணா ஆழ தின்னும் கண்ணா அலட்டிக்காத கையை சோளத்தட்ட காலு சொக்க வைக்கும் வாய் அப்படின்னு எழுதிட்டேன். சோளத்தட்ட காலு சொக்க வைக்கும் வாய் சார் அந்த தேள் அப்படியா கண்டிப்பா வேணுமா சார்? சரி சார் சோளத்தட்ட காலு சொக்க வைக்கும் வாய் தேழு தொட்ட உடனே தேடி வந்தேன் தாயின்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சூப்பரா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படிதான் இருக்கு பாட்டுல. எதுக்கு சொல்றேன்னா இதுக்கும் இப்ப நான் திட்டமிட்டுட்டு போனதுக்கோ அவர் மெட்டமைச்சதுக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் எப்படி இந்த பாட்டு அங்கே அமைகிறது அப்படின்னா இது ஒரு ஆழ்துணை கிணறு தோண்டப்பட்ட உடனே எத்தனை ஆண்டுகளாக சேகரித்த மலை துளிகள் எல்லாம் ஒரு பொத்து கொண்டு வருகிறது இல்லையா, அப்படிதான் பாட்டுக்குள்ளேயும் வருது. அது வந்து எனக்கல்ல கணதாசனுக்கல்ல அல்லது எனக்கு முன்னால் இருந்த என்னோட முன்னோடி கவிஞர்கள் எல்லார் இடத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா அங்கங்கே அங்கங்கங்கே சேகரித்த எல்லாமும் தான் ஒரு பாட்டுக்குள்ள இருந்து வெளிவருகிறதுங்கிறதான் பாட்டு ஒன்று கேட்டேன் அப்படிங்கிறதுக்கான செய்தி.

0: இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நேரம் 8:36 நிமிடம்.
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு eastfm.ca.
0: பிஸ்டாக், உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பெஸ்டாக் நிகழ்ச்சியில் எங்களோடு காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். குணா, இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸ் என்று பெறுகின்ற போது அதை நாங்கள் அடமான கடன் பெறுகின்ற வங்கிகளிடமிருந்து அல்லது நிதி நிறுவனங்களிடமிருந்தும் பெற்றுக்கொள்ளலாம். அதேபடி வெளியில் உங்களை போன்ற நிதி திட்டமிடல் ஆலோசகர்களிடமிருந்தும் இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை தெளிவுபடுத்த முடியுமா?
2: இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸ் என்று வரும் பொழுது உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கின்றது. ஒன்று வந்து நீங்கள் பேங்கிலே மோட்கேஜ் வைத்திருக்கும் பேங்கிலேயே அந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை எடுப்பது. மற்றது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் இன்சூரன்ஸ் அட்வைசராக இருக்கக்கூடிய எம்மிடமிருந்து எடுப்பது. இதில் இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை எங்களிடம் எடுப்பதில் பல நன்மைகள் இருக்கின்றது. அதாவது வந்து ஓனர்ஷிப், எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு நீங்கள் தான் ஓனர், ஆனால் பேங்கில் வைத்திருக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு பேங்க் தான் ஓனராக இருக்கின்றது. அடுத்தது வந்து கவரேஜ். கவரேஜ் வந்து நீங்கள் மோட்கேஜை பே பண்ண அந்த மோட்கேஜ் அவுட்ஸ்டாண்டிங் மோட்கேஜ் பேலன்ஸையே பேங்கில் உள்ள மோட்கேஜ் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுகிறது. அதே வேளை எங்களிடம் நீங்கள் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் நிரந்தரமாக ஒரு ஃபிக்ஸ் பீரியடுக்கு அப்படியே இருக்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், 1 மில்லியன் சொல்லிச்சுன்னா இந்த 1 மில்லியன் அமௌண்ட் வந்து எங்களிடம் எடுக்கும் பொழுது அது மாறாமல் இருக்கின்றது, ஆனால் பேங்கில் வந்து கட்டக்கட்ட அது குறைந்து கொண்டு போகின்றது. கொஸ்டன்ட் வரும் பொழுது ஒரு 1 மில்லியன் இன்சூரன்ஸை பேங்கில் எடுக்கும் ப்ரைஸிலும் பார்க்க எங்களிடம் எடுக்கும் ப்ரைஸ் லெஸ் தேன் 50% ஆக இருக்கின்றது. உதாரணமாக ஒரு மேல் 35 இயர்ஸ் ஓல்டுக்கு எங்களிடம் எடுக்கும் 500,000 மோட்கேஜ் வந்து $22 ஆகவும், ஒரு ஃபீமேலாக இருக்கும் பட்சத்தில் அது $16 அமௌண்ட்டாகவும் இருக்கின்றது. அதே நேரம் $1 மில்லியன் இன்சூரன்ஸை எங்களிடம் எடுக்கும் பொழுது அது $36 ஃபார் அ மேல் அண்ட் இட்ஸ் ஒன்லி $27 ஃபார் த ஃபீமேல். அதே வேளை நீங்கள் பேங்கில் வைத்திருக்கும் மோட்கேஜுக்கு 1 மில்லியனுக்கு நிச்சயமாக more than $100 பே பண்ண வேண்டி இருக்கின்றது. அடுத்தது போர்ட்டபிலிட்டி. போர்ட்டபிலிட்டின்னு வரும்பொழுது நீங்கள் உங்களை இந்த வீடை விற்று இன்னொரு வீடுக்கு போவதாக இருந்தால், இல்லாட்டி உங்களுக்கு இனி இந்த மோட்கேஜ் பெய்டோ ஆகும் சந்தர்ப்பம் வந்தால் கூட, இந்த எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் அந்த கால பீரியட்டுக்கு அப்படியே இருக்க போகின்றது, ஆனால் பேங்க் ஆன் வந்து இல்லாமல் போகின்றது. அடுத்தது வந்து நாங்கள் பார்ப்போம் மிகவும் முக்கியமான விடயம் வந்து அண்டர்ரைட்டிங். அண்டர்ரைட்டிங் என்று வரும்பொழுது நீங்கள் பேங்கில் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு நிச்சயமாக ஃபுல் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் செய்து ஃபுல் மெடிக்கல் டெக்ளரேஷன் செய்யாமலே எடுக்கின்றீர்கள். அதாவது வந்து பேங்க் வந்து உங்களை அப்ரூவ் பண்ணுகின்றது என்னத்துக்கு சொல்லி சொன்னா, பிரீமியம் பே பண்ணுவதற்கு மட்டுமே ஒழிய அந்த கிளைமை எடுப்பதற்கு அவர்கள் அண்டர் ரைட்டிங் செய்வதில்லை. ஆனால் எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் வந்து ஃபுல்லி அண்டர் ரிட்டன் அப் ஃப்ரண்ட். எனவே வி ஆர் ஒன்லி ஃபர்ஸ்ட் அப்ரூவிங் யூ டு கெட் த கிளைம், அதுக்கு பிறகுதான் உங்களுடைய மாதாந்த கட்டணம் எடுக்கப்படுகிறது. எனவே இந்த பல்வேறுபட்ட நன்மைகள் காரணமாக வெறும் 1 மில்லியன் இன்சூரன்ஸ் கவரேஜை வெறும் $27 அமௌண்ட்டுடன் எங்களிடம் நீங்கள் எடுக்க முடியும்.
0: நீங்களும் இதுபோன்று தெளிவான அறிவுடன் உங்களுடைய நிதி திட்டமிடலை மேற்கொள்வதற்கு ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407. ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம் 416-528-1407. குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 8:41 நிமிடம்.

0: 8:46 ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள்.
1: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஸ்கேம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
3: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189, 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதி அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லோ ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
4: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை, அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666, 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: நேரம் 8:50. குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு செய்கின்றோம். ஒலிக்கும் பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப்போகிறோம். தொடர்ந்து கலையகத்தில் மதுமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான நாளாக இன்றைய நாள் அமையட்டும்.

வணக்கம் நேர்களை, மீண்டும் ஒரு புத்தமுதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் நமது நிகழ்ச்சிகளை எங்கிருந்தாலும் கேட்டு மகிழ முடியும். புத்தமதிய திருவழகான நாள் காலை இப்பொழுதை நாங்களும் சந்தித்திருக்கின்றோம். கோடை காலத்தின் வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற இன்னும் ஒரு புத்தம் புதிய நாள் வந்து சேர்ந்திருக்கின்றது. காலை 9:12 இன்று இப்பொழுதிலும் நேற்று இன்று நாளை கேட்க இருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்தினர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஜூன் மாதத்தையும் நாங்கள் பெரும்பாலும் நிறைவு செய்திருக்கின்றோம். இன்னும் ஒரு வார காலம் சரியாக மீதம் இருக்கின்றது இந்த ஜூன் மாதத்தை நிறைவு செய்வதற்கு. அதே நேரம் இந்த ஜூன் மாதத்தின் நிறைவோடு நாங்கள் 2026 முதல் பாதியையும் கூட நிறைவு செய்து கொள்ளுகின்றோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். விரைவாக நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இன்று ஜூன் 24 புதன்கிழமை, இந்த வாரத்திலும் நடுப்பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்தாச்சு. இன்றைய நாள் ஜூன் 24 பிறந்த நாள், திருமண நாள், சில நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம் புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள். நீங்கள் செய்கின்ற செயல்கள் சிறப்பாக நிறைவேறட்டும் என்று சொல்லியும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு.

அழகான ஒரு பாடல் நேற்று இன்று நாளை ஆரம்பித்து வைத்திருக்கின்றது. இன்றைய காலை இப்பொழுதிலும் காலை 9:07. இந்த இனிய வேளையில் ஒரு சிந்தனை ஒன்றைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஓஷோவின் சிந்தனை தான் இது. மனதை துயரிலேயே வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் அதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. ஆனால் அதை தேர்ந்தெடுப்பது உங்களது விருப்பம்தான் என்பதைத்தான் ஓஷோ சொல்லுகின்றார். துன்பமாகவே இருக்கின்றோம், எப்போதும் கவலையாகவே இருக்கின்றது. ஏதோ ஒரு சில விடயங்களை மனதுக்குள் போட்டு நாங்கள் குழப்பிக் கொண்டே இருக்கின்றோம் என்று சொன்னால் அதுவும் எங்களது தேர்வுதான் என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ளுதல் அவசியம். அந்த மாதிரி நாங்கள் எப்போதும் ஒரு குழப்பத்திலேயே இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றவர்களாக இருந்தால் அதற்கான தெரிவுகள் வந்து மிக மிக அதிகமாகவே எங்களிடம் இருக்கின்றன. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விடயத்தை பிடித்துக்கொண்டு நாங்கள் கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடியதாகவும் கூட இருக்கும். எனவே அந்த வாய்ப்புகள் தான் எங்களை சுற்றி ஏராளமாக இருக்கின்றன. ஆனால் அதை விடுத்து நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றோமாக இருந்தால் அதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்தாலும் அந்த தேர்வையும் நாங்கள் செய்து கொள்ள முடியும் என்பதைத்தான் இங்கு ஓஷோ சொல்லி தருகின்றார். எனவே வாழ்க்கையை எப்போதும் திருப்திகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கான வாய்ப்புகளைத்தான் நாங்கள் தேடிக்கொள்ளுதல் அவசியமே தவிர அதை விடுத்து ஏராளம் இருக்கின்றன என்று சொல்லி எப்போதும் ஏதாவது ஒரு விடயம் தொடர்பாக கவலைப்பட்டுக் கொண்டு அது தொடர்பாக அதிகமான குழப்பங்களை மனதுக்குள் வைத்துக் கொண்டிருத்தல் என்பது சரியானதாக இருக்காது. இந்த வாழ்க்கையை நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான வாய்ப்பை அது கடைசி வரைக்கும் தரப்போவதில்லை என்பதைத்தான் இந்த சிந்தனையின் மூலமாகவும் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தேர்வு என்பது எங்களுடையதுதான் என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ளுதல் அவசியமாகிறது. ஆழமான ஒரு விடயம், அதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளுகின்ற போது அந்த தேர்வினை நாங்கள் சரியாக செய்து கொள்ளக்கூடியதாகவும் கூட இருக்கும். எவ்வளவுதான் சிக்கல்கள், குழப்பங்கள், கவலைகள் எங்களை சூழ இருந்தாலும் கூட அதிலும் ஏதாவது ஒரு விடயம் தொடர்பாக நாங்கள் சற்று மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் என்பதைத்தான் இங்கு இந்த சிந்தனையின் மூலமாக சொல்லலாம். மனதை துயரத்திலேயே வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் அதற்கான வாய்ப்புகள் ஏராளம் இருக்கின்றன. ஆனால் தேர்ந்தெடுப்பது என்னவோ உங்களது விருப்பம்தான் என்பதை ஓஷோவின் இந்த சிந்தனை சொல்லி நிற்கின்றது. அதைத்தான் முக்கியமான சிந்தனையாகவும் கூட நாங்கள் காலை பொழுதில் சொல்லிக் கொள்ளலாம். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற ஒரு அழகான ஆரம்பம் இன்றைய நாளுக்கும் கூட. 19 இப்போதைய வெப்பநிலை 19°C நாங்கள் உடனடியாகவும் கூட பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். சிறந்தோர் வெப்பநிலை உயர்வு இன்றைய நாளும் எங்களுக்கு தரப்போகின்றது. 26 வரை வெப்பநிலை உயர்ந்து 28°C நாங்கள் உணர இருக்கின்றோம். இன்றைக்கு சூரிய வெளிச்சமும் கூட நிறைந்திருக்கும், வெளிச்சமும் முகிலும் தொடர்ந்து இணைந்திருக்கக்கூடிய சாத்தியங்களைத்தான் நாங்கள் இன்று பகல் வேளை எதிர்கொள்ளப் போகின்றோம். இரவு பொழுதில் மெல்லிய மழை தூரலாம். நாளைய தினம் மழைக்கான சாத்தியங்களை அதிகம் கொண்டிருக்கின்றது. எனவே அதன் ஆரம்பம் இன்று இரவிலேயே இருக்கலாம். மெல்லிய தூரல் இன்றைக்கு இரவு வேளை இருக்கும் என்பதைத்தான் எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் பகல் பொழுதில் நிறைந்த வெளிச்சத்தை நாங்கள் காணலாம். முகில் இருந்தாலும் வெளிச்சத்தோடுதான் பகல் வேளை இருக்கும். சூரியஸ்தமனம் 9:02 இன்றைக்கு இரவு பொழுதில் இருக்கப் போகின்றது என்பதையும் கூட சொல்லியிருக்கிறார்கள். எனவே நல்ல வெப்பநிலை உயர்வுடன் கூடிய வெளிச்சமான அழகான ஒரு பகல் பொழுது இன்று நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்கப் போகின்றோம். இரவு பொழுதில் 15 வெப்பநிலை நீடிக்கும். 15°C இரவின் உடல் லேகம் கூட நாங்கள் பெறப்போகின்றோம்.

இன்று புதன்கிழமை. நாளே நாள் மழை நாளாகத்தான் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்றது. காலை பொழுதில் இருந்தே மழை தூறல் எதிர்பார்க்கப்படுகின்றது. 3 மில்லிமீட்டர் அளவில் காலை வேளையிலும், மதிய பொழுதில் 2-4 மில்லிமீட்டரும், மாலை வேளை 5 மில்லிமீட்டர் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக ஒரு 10 மில்லிமீட்டர் வரையிலான மழைக்கான வாய்ப்புகள் நாளைக்கு வியாழக்கிழமை சொல்லப்படுகின்றன. இரவு வேளை மழை ஓய்ந்து ஃபோக் பேச்சஸ் வந்து நிறைந்திருக்கலாம் நாளைய தினம் என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். வெப்பநிலை உயர்வு நாளைக்கு 20-21 நாங்கள் உணரப்போகின்றோம். வெள்ளிக்கிழமை மீண்டும் வெளிச்சமானதாக வரும். பிரதானமாக வெயிலோடுதான் இருக்கும். 23 ஒப்படையில் உயர்வாக இருக்கும். 26 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். வீக்கெண்டை பார்த்தால் இந்த கோடை காலத்தின் முதலாவது முழுமையான வாரறுதி, 2 நாட்களுமே கோடை காலத்துக்குள் வருகின்ற ஒரு முக்கியமான வாரறுதியாகவும் கூட இந்த வாரறுதி அமையப் போகின்றது. அதே நேரம் இந்த ஆண்டின் முதல் அரைப்பகுதியின் நிறைவு வாரறுதி என்று சொல்லலாம். ஜூன் மாதத்தின் நிறைவான வாரறுதி என்று சொல்லி இந்த வாரத்தின் இறுதிக்கு வந்து நிறைய முக்கியத்துவங்கள் இருக்கின்றன. சனிக்கிழமை பார்த்த மனுஷனால் 24-28 உணரப்படும். சூரிய வெளிச்சம் இருக்கும். இடையில் கொஞ்சம் மெல்லிய மழைக்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. அதிகளவிலே ஆனால் வெளிச்சம்தான் நிறைந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 30 உடல்நிலை தொடுகின்றது. 26 வெப்பநிலை உயர்வாக இருந்தாலும் 30 டிகிரி செல்சியஸை நாங்கள் இந்த சமர் ஆரம்பித்த முதல் தடவையாக தொடுகின்றோம் என்பதைத்தான் சொல்லலாம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வாரறுதி நாளில் சூரிய வெளிச்சம் இருக்கு, மகிழ் கூட்டங்களும் தென்பட போகின்றது. அடுத்த திங்கள் வெப்பம் சற்று உயர்கின்றது. 27-31 வரை உணரக்கூடியதாக இருக்கும். வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்க போகின்றது என்பதைத்தான் இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. அடுத்த வாரம் என்று சொல்லி பார்த்தால் 30 தாண்டிய வெப்பம் சற்று உயர்வாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும். அடுத்த வாரம் July 1 கனடா டே என்று சொல்லி அன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் 35 டிகிரி செல்சியஸ் வரை நாங்கள் உணரக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. July 2 39 வரை உணரக்கூடியதாக இருக்கும். எனவே கோடைக்காலம் ஆரம்பித்து சற்று வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய வாரமாக அடுத்த வாரத்தை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும் என்பதையும் இப்போது காலநிலை தொடர்பாக சொல்லிக்கொள்ளலாம். 9:12 ஈஸ்ட் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-754-8881.
2: இன்னும் வேலை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றீர்களா? நீங்கள் நம்பியிருந்த வேலை பறிபோய்விட்டதா? இப்போது செய்யும் வேலை மிகவும் கஷ்டமாக இருக்கிறதா? அடுத்தது என்ன என்று கவலையோடு இருக்கும் உங்களுக்காக JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் இன்றே பதிவு செய்ய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455. 416-292-2455.
3: ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA Enterprises வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைத்தறிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடைகள் இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு, 95 McGill Drive, வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக், ஃபுட் பேசிக் முன்பாக JHA Enterprises வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487. 416-371-1487.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998. 6478334998.
4: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 Simcoe Street நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன், 6472-9-3-5899-9.
5: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்கார்ப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்கார்ப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044.
6: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்,
7: என்னது
6: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
8: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
8: 416-900-4599.
9: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. திரைப்படத்திலிருந்து பாடல் அளித்திருக்கும் நேரம் காலை 9:27 புதன்கிழமை காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் போக்குவரத்து நிலைமைகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். தாமதங்கள் சற்று அதிகம்தான் அவதானிக்கப்படுகின்றன. 401 வெஸ்ட் பவுண்டின் நிலைமைகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், தாமதங்கள் வந்து ஒயிட்ஸ் ரோட் தாண்டிய பகுதிகளில் அதிகம் இருக்கக்கூடிய நிலைமை இப்போதும் காணப்படுகின்றது. மெடோவில் வரைக்குமே இந்த தாமதங்களை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாகவும் கூட இருக்கும். எக்ஸ்பிரஸ் சரி, கலெக்டர் சரி, இரண்டு தடங்களிலுமே தாமதங்கள் உயர்வாகவே இருக்கின்றது மெடோவில் வரைக்கும். அதுக்கு பிறகு சற்று தூரம் பயணிக்கலாம். சுமூகமாக மகவான் தாண்டிய பகுதிகளிலிருந்து மீண்டும் தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. கிரண்டு வீதி பகுதியிலெல்லாம் எக்ஸ்பிரஸ் கலெக்டர்ஸ் இரண்டு தடங்களிலும் மிக அதிகமான வாகன நெரிசல்கள் நிலவுகின்றது. போர்டன் வரைக்கும் அதிக தாமதங்கள், அதுக்கு பிறகு சற்று குறைகின்றது. இருந்தாலும் மீண்டும் டிவிபி தாண்டி பயணிக்கின்ற போதும் கூட மிக அதிகமான வாகன நெரிசல்களை நீங்கள் கலெக்டர்ஸை பொறுத்தளவில் பேவியூ வரைக்கும், எக்ஸ்பிரஸை பொறுத்தளவில் லெஸ்லி ஸ்ட்ரீட் வரைக்கும் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகள் இப்போது காணப்படுகின்றன. கலெக்டர்ஸ் வந்து யங் ஸ்ட்ரீட் பகுதியிலும் கூட சற்று உயர்வான வாகன நெரிசல்களைத்தான் இப்போது கொண்டிருக்கின்றது. அதுக்கு பிறகு சற்று தணிகின்றது. மீண்டும் இந்த வேலை என்று சொல்லி பார்த்தால் டஃப்ரின் ஸ்ட்ரீட் தாண்டிய இடங்களிலும் கூட தாமதங்கள் எக்ஸ்பிரஸில் அதிகரித்து காணப்படுகின்றது. ஹைவே 400 வரைக்கும், ஹைவே 400 தாண்டிய இடங்களில் கலெக்டர்ஸில் தாமதங்கள் உயர்வாக இருக்கின்றது. கிப்ளிங் வரைக்குமே அதிக வாகன நெரிசல்கள் தான் நிலவக்கூடிய நிலைமை இப்போது தென்படுகின்றது. 401 வெஸ்ட் பவுண்டை பொறுத்தளவில் சற்று அதிகமான நேரம் உங்களுக்கு அதில் பயணிப்பதற்கு தேவைப்படும். ஈஸ்ட்பவுண்டின் நிலைமைகளை பார்த்தால் ஹைவே 47 பகுதிகளிலிருந்து மார்டின் ரோட் வரைக்கும் அதிக தாமதங்கள் காணப்படுகின்றன. அதுக்கு பிறகு ஹைவே 400 வரைக்கும் தாமதங்கள் சற்று குறைவாக இருக்கின்றது என்று சொன்னாலும், மீண்டும் 400 கீல் ஸ்ட்ரீட் வரைக்கும் தாமதங்கள் உயர்வாக இருக்கின்றது. அதுக்கு பிறகு சற்று தணிகின்றது. இருந்தாலும் டிவிபி வரைக்குமே இந்த தாமதங்கள் தொடர்ந்து காணப்படுகின்ற நிலைமைதான் இப்போது தென்படுகின்றது. டிவிபி தாண்டி பயணிக்கின்ற போது பார்க்கையில் இந்த பொழுதில் வோர்டன் அவென்யூவிலிருந்து கெனடி வீதி வரைக்கும் தாமதங்களை நீங்கள் சற்று எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதிலும் கலெக்டர்ஸ் அதிக வாகன நெரிசல்களோடும் கூட இப்போது நகர்கின்றது. டிவிபி பார்த்தால் சவுத் பவுண்டில் 401 அண்மித்த பகுதியில் வாகன நெரிசல்கள் உயர்வாக இருக்கின்றது. எக்லிங்டன் தாண்டிய இடங்களிலிருந்து பேவியூ வரைக்கும் அதிக தாமதங்களும் நிலவுகின்ற நிலைமை இப்போது காணப்படுகின்றது. டிவிபி நோர்த் பவுண்ட் வந்து கார்னரிலிருந்து அதிக தாமதங்கள் சற்று தூரம் டான்ஃபோர்த் அவென்யூ வரைக்கும் எதிர்கொள்ளப்படுகின்றது. அதுக்கு பிறகு தாமதங்கள் இல்லாமல் பயணிக்கலாம். மீண்டும் லோரன்ஸ் அவென்யூவிலிருந்து 401 வரைக்கும் குறைந்த தாமதங்களை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். 404 பார்த்தால் சவுத் பவுண்ட் ஃபின்ச்சிலிருந்து 401 வரைக்கும் தாமதங்கள் இப்போது காணப்படுகின்றன என்பதையும் கூட தெரிவித்துக் கொள்ளலாம். இன்றைக்கு வந்து ஒரு கொண்டாட்டம் ஒன்று கொண்டாடப்படுகின்றது. உலக அளவிலே பண்டைய பாரம்பரியங்களில் அதிகம் கொண்டாடப்பட்ட ஒரு நிகழ்வாக இது அமைகின்றதாம். சமரை நாங்கள் இப்போது தான் தொடங்கியிருக்கின்றோம். கடந்த வார இறுதியில் ஒரு சில பாரம்பரியங்கள் வந்து இன்றைய தினத்தை 24 இந்த வரக்கூடிய இந்த நாளில் வந்து மிட் சமர் டே என்று சொல்லி ஒரு கொண்டாட்டத்தை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். இப்போதும் கூட பல கலாச்சாரங்களோடு தொடர்பு கொண்டதாக இந்த நடு கோடை நாள் பூமியில் இருக்கக்கூடிய இந்த நொதர்ன் ஹெமிஸ்பியர் அந்த கோடை காலத்தின் ஒரு கொண்டாட்டமாக இப்போதும் கூட பின்பற்றப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். பல கலாச்சாரங்களில் வந்து இந்த மிட் சமர் டே வந்து வளமை, செழிப்பு மற்றும் வாழ்வின் புதுப்பித்தல் போன்றவற்றுக்காக ஒரு முக்கியமான கொண்டாட்டமாகத்தான் இப்போதும் பார்க்கப்படுகின்றது. ரினியூவல் ஆஃப் லைஃப் என்று சொல்லித்தான் அதை சொல்வார்கள். இந்த குளிர்காலத்தில் வெளிப்புற இயற்கை எல்லாமே சற்று மங்கி போயிருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் துளிர் விட்டு மீண்டும் நாங்கள் மீண்டெழுவோம் என்பதை சொல்லக்கூடிய வகையிலும் கூட இந்த காலநிலை மாற்றத்தை கொண்டுதான் இந்த மிட் சமர் டேயை வந்து அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள் பழைய காலத்திலே என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். காலம் மாற்றங்களில் இந்த நாள் வந்து வெவ்வேறு வடிவங்களை பெற்றிருக்கின்றது. அதனை நிறம் கிறிஸ்தவ மதத்தோடு ஒட்டிய ஒரு பண்டிகையாகவும் கூட இது பிற்காலத்தில் ஒரு சில இடங்களில் மாற்றம் பெற்றதாம். செயின்ட் ஜான்ஸ் டேயாகவும் கூட அது மாறியிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லியிருந்தாலும் கூட இப்போதும் ஒரு சில நாடுகளில் இந்த மிட் சமர் டே வந்து இன்னமும் அதிகமாக கடைபிடிக்கப்படுகின்றதாம். ஸ்காண்டினேவியன் நேஷன்ஸில் வந்து அதிகம் இந்த மிட் சமர் டேயை கடைபிடித்து இன்றைய நாளுக்கான கொண்டாட்டங்களையும் நிகழ்த்துகின்றார்கள். நோர்வே, ஸ்வீடன், ஃபின்லாந்து, டென்மார்க் போன்ற நாடுகளில் எல்லாமே ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டு நாளாக இந்த நாள் ஒவ்வொரு வருடமும் கூட வருகின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்படுகிறது. பல்வேறுபட்ட கலாச்சார நிகழ்வுகளும் கூட நிகழ்கின்றதா. ஸ்வீடன் போன்ற நாடுகளில் வந்து மேப்போல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கம்பத்தை இந்த மிட் சமர் செலிப்ரேஷனுக்காக ஒரு பெரிய மைதானத்தின் நடுவிலே நாட்டி வைப்பார்களாம். அங்கிருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த கம்பத்தை சுற்றி
ஃப்ளோரல் க்ரௌன்ஸ் எல்லாவற்றையும் அணிந்து கொண்டு அவர்களது ட்ரெடிஷனல் காஸ்டியூம்ஸில் கிராமிய நடனங்களை ஆடக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து மிக பிரபலமான ஒன்று என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ட்ரெடிஷனல் ஃபோக் டான்சஸை அவர்கள் அந்த மேய்ப்போலை சுற்றி ஆடக்கூடிய அந்த நிகழ்வு வந்து மிக அழகானதாக இருக்கும் என்பதையும் தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய அந்த பாரம்பரிய ஆடைகளோடு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற கிரீடங்கள் எல்லாவற்றையும் அணிந்து கொண்டுதானாம் அந்த கொண்டாட்டங்களில் அவர்கள் ஈடுபடுவார்கள் என்பதும் சொல்லப்படுகின்றது. நோர்வே போன்ற நாடுகள் என்று சொல்லி பார்த்தால் பெரிய அளவிலே இந்த பான்ஃபயர்ஸ் வந்து உருவாக்கப்பட்டு அதனை சூழ அந்த கொண்டாட்டங்கள் நடக்கக்கூடிய கலாச்சார நிகழ்வுகள் வந்து அங்கு காணப்படுகின்றது என்று சொல்லியும் இந்த ஸ்காண்டினேவியன் நாடுகளில் அதிகம் பின்பற்றக்கூடிய மிட் சமடே தொடர்பான தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 9:33 நிமிடமாக இருக்கின்றது.

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நாகபூசணி அம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் ஜூன் 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 26 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 27 சனி காலை தேர், ஜூன் 28 ஞாயிறு காலை தீர்த்தம், ஜூன் 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும், ஜூன் 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-321-6104.
5: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
6: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV ஐ பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. ஆமெட் தம்சீன், 437-860-7002.
7: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
8: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
9: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
8: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
9: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777. MortgageSolutions.ca.
10: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6 4 7 3 0 2 5 7 4 8 6 4 7 3 0 2 5 7 4 8. Camsonics.com.
11: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர் ஸ்மார்ட். அழையுங்கள் 437-984-106. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதி உதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
12: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் FM 102.7.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 9:47 இருக்கின்றது. இந்த காலை பொழுதில் ஒரு சூஃபி கதை ஒன்றுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஒரு பழமையான ஒரு கதை, முக்கியமான ஒரு ஞாபகப்படுத்தலாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. முன்னொரு காலத்தில் ஒரு குரங்கொன்று இருக்கின்றதா, அதற்கு செரி பழங்கள் என்று சொன்னால் மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் அது அழகான ஒரு செரி பழத்தை காண்கின்றது. எங்கே என்று சொல்லி பார்த்தால், ஒரு கண்ணாடி குவளை ஒன்றுக்குள் தான் அந்த பழம் வந்து சிக்கொண்டிருப்பதை அந்த குரங்கு பார்க்கின்றது. உடனே மரத்தை விட்டிறங்கி அந்த குவளைக்குள் இருக்கக்கூடிய அந்த செரி பழத்தை எடுப்பதற்கு அது முயற்சிக்கின்றது. அந்த குரங்கு வந்து குவளைக்குள் கையை உள்ளே விடுகின்றது. இப்போது அது தனது கைகளினால் அந்த பழத்தை இறுக பற்றி கொள்ளுகின்றதா. ஆனால் இப்போது குரங்கின் கைகளுக்குள்ளே அந்த செரி பழம் சிக்கியிருந்தாலும் மூடிய கையை வெளியிலே எடுக்க முடியவில்லை. அதன் அந்த குவளையின் வாய்ப்பகுதி சற்று சிறியதாகவே இருக்கின்றது. உள்ளே போகின்ற போது நேராக போன கை அந்த பழத்தை பற்றி கொண்டதும் அதன் வடிவம் பெரிதாகவே கையை வெளியில் கொண்டு வருவதற்கு குரங்கினால் முடியவில்லை. அது ஒரு பொறி என்பதை குரங்கு புரிந்து கொள்ளவே இல்லை. இப்போது குரங்கை பிடிப்பதற்கு வேடன் வைத்த பொறியாகி போகின்றது அந்த பொறி. குரங்கு எப்படி சிந்திக்கும் என்பதை அந்த வேடன் அறிந்திருக்கின்றான். குரங்கு இப்போது கையை வெளியிலே எடுப்பதற்காக போராடுவதை கண்ட அந்த வேடன் அங்கே வருகின்றான். குரங்கு இப்போது ஓட பார்க்கின்றது. ஆனால் கை குவளையில் சிக்கிக் கொண்டதன் காரணமாக அதனால் அந்த பகுதியிலிருந்து ஓடி தப்பவும் முடியவில்லை. ஆனால் குரங்குக்கு ஒரு ஆறுதல் இருக்கின்றது. நன்று சொல்லி பார்த்தால், அந்த பழம் இன்னும் தன் கையை விட்டு நழுவவில்லை. தனது கைப்பிடிக்குள் தான் சிக்கியிருக்கின்றது என்ற ஒரு ஆறுதலை மட்டும் குரங்கு அப்போது பெற்றிருக்கின்றது. இப்போது வேடன் தான் எதிர்பார்த்தது மாதிரியே எல்லாம் நடப்பதை கண்டு மகிழ்ச்சியோடு அந்த குரங்கை எட்டி பிடிக்கின்றான். அதன் கையின் மேல் சட்டென்று ஒரு தட்டு தட்டுகின்றான். அதிர்ச்சியில் அது கைகளினால் அந்த பழத்தை கீழே விடுகின்றது. இப்போது அந்த கை வெளியில் வருகின்றது. இருந்தாலும் அந்த குரங்கு இப்போது வேடன் பிடியிலே சிக்கியிருக்கின்றது. அந்த வேடனுக்கு கண்ணாடி குவளையும் பழமும் எந்தவித சேதமும் இல்லாமல் அப்படியே மீண்டும் கிடைக்கின்றன. அதை அவன் எதிர்பார்த்ததைப் போலவே அந்த குரங்கு பொறியும் கூட சிறப்பாகவே வேலை செய்திருக்கின்றது. இங்கு சொல்லப்படுகின்ற இந்த சூஃபி கதையின் முக்கியமான கருத்து என்று சொல்லி பார்த்தால், குரங்கின் சிந்தனைதான் எங்களது மனவழி சிந்தனையாகின்றது. நாங்கள் ஒரு சில விடயங்களை அறியாமலேயே பற்றி பிடித்திருக்கின்றோம். நாங்கள் இறுக்கமாக ஒரு சில விடயங்களை பற்றி பிடித்திருப்பதன் காரணமாகத்தான் நாங்களாகவே சிக்கல்களை உருவாக்கி கொள்ளுகின்றோம். ஒரு சில சூழ்நிலைகளுக்குள் நாங்கள் சிக்கி தவிப்பதற்கான காரணமும் அதுவாகவே போகின்றது. சாதாரணமாக அந்த குரங்கு வந்து அந்த செரி பழத்தை கைவிட்டிருந்தால் அதன் கை இலகுவாகவே வெளியிலே வந்திருக்கும். அப்போது அந்த வேடனிடமிருந்து அவன் தப்பித்து அந்த குரங்கு வந்து தப்பித்து பிழைத்திருக்கலாம். ஆனாலும் கூட அது ஒரு ஆசை, அது தந்திருக்கக்கூடிய உந்துதலின் காரணமாக அந்த செரி பழத்தை அதனால் கைவிட முடியவில்லை. அதன் காரணமாக அது பெரிய ஒரு சிக்கலிலே மாட்டிக்கொள்ளுகின்றது என்பதைத்தான் இங்கு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாகவும் கூட இருக்கின்றது. நாங்களும் கூட வேண்டாத ஆசையின் காரணமாக கையை அந்த குவளை மாதிரியான சிக்கலுக்குள் உள்ளே நுழைத்து அகப்பட்டு விடுகின்றோம். எதை நாங்கள் வாழ்க்கையில் எப்போது புரிந்து கொள்ளுகின்றோமோ அப்போதுதான் சில சிக்கல்களிலிருந்து நாங்களாகவே எங்களை விடுவித்துக் கொள்ளவும் முடியும் என்பதைத்தான் இந்த சூஃபி கதையின் மூலமாக ஒரு முக்கியமான கருத்தாக பகிர்ந்திருக்கின்றார்கள். எனவே பேர்டன் வருவதற்குள் நாங்கள் எங்களது கைகளை உருவிக்கொள்ளுதல் அவசியமாகின்றது. தேவையில்லாத விடயங்களை பற்றி பிடித்து கொண்டு அதை நாங்கள் தேவையில்லாத சுமையாகவும் கூட கொண்டு செல்லுகின்ற போதுதான் இன்னும் மேலதிகமான சிக்கல்களில் நாங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டியதாகவும் கூட இருக்கும். எனவே விழித்துக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள் என்பதை அழகாக இந்த சிந்தனை கதையின் மூலமாக சொல்லி நிற்கின்றார்கள். 9:51 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: ஹைஃபை பார்பர்ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர்ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கமென் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர்ஷாப். ரமேஷ் 437-243-1719 437-243-1719.
4: பிருஷா லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன்.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
5: 2225 மார்க்கம் ரோட், Sweet 307-647-478-0144.
6: CTR வழங்கும் நட்சத்திர விழா 2026 June 26, 27, 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்துள்ள முற்று வழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கட பெடிகள் வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 6474252 4162923220 6479750524.
7: MJS Gold House.
8: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square Mall, MJS. 416-299-1630.
7: MJS Gold House.
8: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
9: Your favorite music
10: on your favorite station. 102.7 FM.

நேரம் காலை 10:04 ஏசிஎஃப்எம்மின் நேற்று என்ற நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதன்கிழமை காலை பொழுதில் ஏசிஎஃப்எம் தொடர்புகளுக்கு 4168241212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். ESFM102.7@gmail.com நமது இமெயில் முகவரி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ESFM தமிழ், யூடியூப்பில் ESFM102.7. எரிபொருள் விலை வந்து நாளைக்கு இன்றிலும் பார்க்க 1% குறையலாம் என்பது எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்றைக்கும் கூட 1% விலை வீழ்ச்சியை நாங்கள் சந்தித்திருந்தோம். நாளைக்கும் கூட இன்னும் 1% எரிபொருள் விலை வீழ்ச்சியடையக்கூடிய வாய்ப்புகள் இப்போது சொல்லப்பட்டிருக்கின்றன. சூரிய ஒளிச்சத்துடன் கூடிய நல்ல வெப்பநிலை உருவுடன் கூடிய அழகான ஒரு நாளை நாங்கள் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். 20 இப்போதைய வெப்பநிலை, 21 உணரப்படுகின்றது. வெப்பநிலை உயர்வாக இன்று 26°C இருக்கும். 28 நாங்கள் கூடிய உடனடியாக உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கின்ற பகல் பொழுதுதான் தொடர்ந்திருக்கும் என்பது எதிர்பார்க்கப்படுகின்றது. இரவு பொழுதில் மெல்லிய மழை தொடங்கலாம். கோடைக்காலம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து முதல் வார நாட்களை நாங்கள் இப்போது கோடைக்காலத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னாலும் வெளிச்சம் இருக்கின்றது. ஆனால் அதிக அளவில் வெப்பநிலை உயர்வில்லாதோ அதிக வெப்பம் இல்லாத ஒரு வாரமாகவும் கூட இந்த வாரத்தை அனுபவிக்கின்றோம். ஆனால் அடுத்த வாரம் சற்று வெப்பம் உயர்கின்ற

ஞாயிற்றுக்கிழமை வெளிச்சம் இருக்கும் மழைக்கான வாய்ப்புகள் மாலை பொழுதில் இருக்கின்றன. 24 வெப்பநிலை 30 உணரப்போகின்றோம். அடுத்த புதன் வந்து கனடா டே ஜூலை 1 35 வரை உணர்நிலை உயர்வு இருக்கும். அடுத்த வியாழன் 39 வரை உணரக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. எனவே அடுத்த வாரத்தின் நடுப்பகுதியில் வெப்பநிலை அதிகம் உயரக்கூடிய வாய்ப்புகளை தான் நாங்கள் இப்போது எதிர்கொள்ளுகின்றோம் என்பதையும் இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்ளலாம். 10:07 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இப்போது அமெரிக்க வரலாற்றில் முதன்முறையாக போர் தொடர்பான நடவடிக்கைகளை அமெரிக்க செனட் சபை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தீர்மானம் அங்கு நிறைவேற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. குடியரசுக் கட்சியினரின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க செனட் சபையில்தான் ஈரானுடனான போரை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிறுத்த வேண்டும் அல்லது அந்த நடவடிக்கையை தொடர்வதற்கு முன்பு நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெற வேண்டும் என்று கோரக்கூடிய ஒரு தீர்மானத்திற்கான ஒப்புதல் தான் இப்போது கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த தீர்மானம் வந்து பெரியளவிலே ஒரு அடையாள தீர்மானமாகத்தான் இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், இந்த இரண்டு அவைகளிலும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகும் கூட அது பெரும்பாலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களது அந்த பரிசீலனைக்கு அனுப்பப்பட போவதில்லை என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். பெரியளவிலே அதுக்கு வந்து இந்த ஃபோர்ஸ் ஆஃப் த லோ இல்லை என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். சட்டத்தின் வலிமையை அதிக அளவில் கொண்டிருக்கவில்லை இந்த தீர்மானம் என்று சொல்லித்தான் இப்போது கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் முக்கியமான ஒரு சில விடயங்கள் இங்கு சொல்லப்படுகின்றன. நேற்றைக்கு செவ்வாய்க்கிழமைதான் இந்த வாக்கெடுப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. ஒரு சில குடியரசுக் கட்சியினர் ஜனநாயக கட்சியினுடன் இணைந்துதான் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாகவும் கூட வாக்களித்திருக்கிறார்களாம். 48-50 வாக்குகளை அது பெற்றுதான் இந்த தீர்மானம் இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்த மசோதாவை பொறுத்தளவில் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையால் நிறைவேற்றப்பட்ட நிலையில்தான் இப்போது செனட் சபையிலும் கூட அது அதிக வாக்குகளை பெற்று நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. ஈரானுடன் அமெரிக்க அதிபர் இப்போது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த சமாதானம் திட்டம் குறித்தும் கூட பல குடியரசுக் கட்சியினர் வந்து சந்தேகத்தை வெளியிட்டிருக்கிறார்களாம். அதே நேரம் அமெரிக்க மக்கள் விரும்பாத இந்த ஒரு போர் என்பது 5வது மாதத்தை நெருங்கி வரக்கூடிய வேளையிலும் கூட இந்த தீர்மானம் வந்து செனட் சபையால் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. வழக்கம் போல இந்த தீர்மானத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கண்டித்திருக்கின்றார். போலி டைம்ட் அண்ட் மீனிங்லெஸ் என்று சொல்லித்தான் அவர் சோசியல் மீடியா போஸ்ட் ஒன்றில் நேற்று செவ்வாய்க்கிழமை அந்த ரெசல்யூஷன் தொடர்பாக கண்டித்திருப்பதை காண முடிகின்றது. தவறான நேரத்தில் கொண்டுவரப்பட்ட ஒரு அர்த்தமற்ற ஒரு தீர்மானம் என்று சொல்லித்தான் அவர் கூறியிருக்கின்றார். அதே நேரம் அவர் சொல்லியிருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில விடயங்களை பார்த்தால், நான் ஈரானை ஒரு வீழ்ச்சிக்கு தயாராக ஒரு நெருக்கடியில் இப்போது வைத்திருக்கின்றேன். ஆனால் அமெரிக்க செனட் சபை தவறான நேரத்தில் மற்றும் அர்த்தமற்ற வகையிலும் போர் அதிகார சட்ட வாக்கெடுப்பை நடத்த முடிவு செய்திருக்கின்றது என்று சொல்லியும் அவர் அந்த ட்ரூத் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் எழுதியிருப்பதையும் காண முடிகின்றது. இந்த செனட்டர்ஸ் வந்து எனது வேலையை இன்னும் கடினமாக்கி இருக்கின்றார்கள், ஆனாலும் நான் எப்படியாவது அதை சாதித்து முடிப்பேன் என்று சொல்லித்தான் அவர் அந்த போஸ்டில் குறிப்பிட்டிருப்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த தீர்மானத்துக்கு வந்து ஒரு பவர் இருக்கின்றதோ இல்லையோ, ஆனால் இது முக்கியம் வாய்ந்த ஒரு தீர்மானமாக பார்க்கப்படுகின்றது. என்ன காரணம் என்று சொன்னால், 1973 ஆண்டில் ஒரு வோர் பவர்ஸ் ரெசல்யூஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு போர் அதிகார தீர்மானம் இயற்றப்பட்டதில் இருந்து ஒரு இராணுவ நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு குடியரசு தலைவருக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒரு தீர்மானத்தை அமெரிக்க காங்கிரஸின் இரண்டு அவைகளும் ஒருமித்து அங்கீகரித்திருப்பது இதுதான் முதல் தடவை என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு அனாலிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்கின்றார் இந்த தீர்மானம் தொடர்பாக சொல்லி பார்த்தால், இது அமெரிக்க அதிபரது கைகளில் விலங்கிடுவதற்கு பதிலாக ஒரு அறை கொடுப்பது மாதிரியான ஒரு தீர்மானம். ஒரு அதிகார சட்டம் அதிகளவிலே இல்லாத ஒரு தீர்மானமாக இருந்தாலும் அவரை கண்டிக்கக்கூடிய ஒரு தீர்மானமாகவும் கூட இது இருக்கும் என்பது தொடர்பான தகவல்கள் தான் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் சொல்லிக்கொள்ளலாம். 10:11 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ மிட்லாண்டன் மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்று தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
4: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ், ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபீதா செல்வராஜாவின் தலைமையில் இயங்கும் ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்வீசஸ் இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள், 6475344509, 6475344509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
5: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
8: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 East FM.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 10:24. உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com. பிரான்ஸ் வந்து தனது முதலாவது கேஸ் ஆஃப் எபோலா அதனை இப்போது உறுதிப்படுத்தி இருப்பதாகத்தான் இந்த தகவல் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றன. டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் கொங்கோவில் ஒரு ஹியூமானிடேரியன் மிஷன் ஒன்றில் கலந்து கொண்டு பிரான்ஸுக்கு திரும்பியிருக்கக்கூடிய ஒரு டாக்டர் ஒருவருக்கு தான் அந்த தொற்று ஏற்பட்டிருக்கின்றமை உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பாக பிரெஞ்சு ஹெல்த் மினிஸ்ட்ரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றையும் கூட வெளியிட்டிருக்கின்றது. அந்த டாக்டர் வந்து உடனடியாக ஒரு சிறப்பு சிகிச்சை மையத்தில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கான சிகிச்சை வழங்கப்படுகின்றது. அவரது உடல்நிலை சீராக இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அந்த ஸ்டேட்மெண்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. டிஆர் கொங்கோ கடந்த மாதத்தில் இந்த எபோலா அவுட் பிரேக் தொடர்பாக அறிவித்திருந்தது. இப்போதும் கூட அந்த ஒரு சில இடங்களில் வந்து இந்த வைரஸின் தொற்று பரவல் வந்து மிக அதிகமாகவே காணப்படுகின்றது. ஆனால் கடந்த மாதம் அந்த எபோலா அவுட் பிரேக் தொடர்பாக அறிவிக்கப்பட்டாலும் கூட அதற்கு முன்பு ஒரு சில வாரங்களாகவே அந்த வைரஸ் வந்து அந்த இடத்தில் பரவ தொடங்கியிருந்தது என்பது தொடர்பாகத்தான் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து தங்களது முக்கியமான தகவல்களையும் கூட பகிர்ந்திருப்பதை இங்கு காண முடிகின்றது. இதுவரைக்கும் ஒரு 260-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து இந்த வைரஸ் தொற்றின் காரணமாக இந்த சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் உயிரிழந்திருக்கலாம் என்று சொல்லித்தான் கூறப்படுகின்றது. 1000-க்கும் அதிகமானவர்கள் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் சொல்லலாம். எனவே இப்போது பிரான்சில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த கேஸ் தான் ஐரோப்பாவிலேயே இப்போது உறுதிப்படுத்தப்படுகின்ற ஃபர்ஸ்ட் எபோலா கேஸ் என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே டிஆர் கொங்கோவில் பணியில் இருந்திருக்கக்கூடிய ஒரு அமெரிக்கன் டாக்டர் ஒருவருக்கு இந்த தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டு அவருக்கான சிகிச்சை வந்து ஒரு ஜெர்மன் ஹாஸ்பிட்டல் ஒன்றில் கடந்த மாதம் வழங்கப்பட்டமை தொடர்பாகவும் இங்கு நினைவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. என்று சொன்னாலும் பிரான்சுக்கு சென்று அங்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்ற முதல் கேஸாக இப்போதே அந்த டாக்டர் அவரது அந்த கேஸ் வந்து இப்போது பார்க்கப்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பிரான்சின் ஹெல்த் மினிஸ்ட்ரி என்ன சொல்கின்றது என்று சொன்னால், இந்த சாதாரண பொதுமக்களுக்கு அது பரவக்கூடிய ஆபத்து என்பது இப்போதும் கூட மிக குறைவாகவே காணப்படுகின்றது. தாங்கள் இந்த டிஆர் கொங்கோவிலிருந்து திரும்பக்கூடிய வைத்தியர்கள் தொடர்பாக மேலதிகமாக இப்போது நாங்கள் கவனம் எடுக்கின்றோம் என்பது தொடர்பாகவும் கூட அந்த விவரங்களை பிரான்சின் ஹெல்த் மினிஸ்ட்ரி பகிர்ந்திருப்பதை இங்கு காண முடிகின்றது. இந்த ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் அவர்களுக்கு இந்த எபோலா தொற்று ஏற்படுவதற்கான ஆபத்து மிக அதிகமாகவே காணப்படுகின்றது. இது வந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய மக்களது உடலில் இருந்து வெளியேறக்கூடிய இந்த பாடிலி ஃப்ளூயிட்ஸின் மூலமாக அதிகம் பரவுகின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லியிருக்கிறார்கள். கடந்த வாரம் வந்து WHO டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் கொங்கோவில் இருக்கக்கூடிய நிலைமை தொடர்பாக ஒரு சில தகவல்களை வெளியிட்டிருந்தது. அதில் இதுவரைக்கும் 75 ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் வந்து தொற்றுக்குள்ளாகி இருக்கின்றார்கள். அவர்களில் 17 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் WHO வந்து அந்த தரவுகளை வெளியிட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இப்போதே இந்த எபோலா அவுட் பிரேக் என்று சொல்லி பார்த்தால், இது வந்து அந்த எபோலா வைரஸின் ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரெயினிங் மூலமாகத்தான் ஏற்படுகின்றது. வாண்டி பேக்யோ என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற அந்த ஒரு ஸ்பீஷீஸின் காரணமாகத்தான் அந்த ஒரு அவுட் பிரேக் இப்போது ஏற்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் அந்த ஒரு தனித்த ஸ்ட்ரெயினுக்கான வேக்சின் வந்து இன்னமும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதை உருவாக்குவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடத்தப்படுகின்றன என்பது தொடர்பாகவும் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். ஆப்பிரிக்காவின் சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷனும் சரி அல்லது US பப்ளிக் ஹெல்த் அத்தாரிட்டிஸும் சரி, ஒரே மாதிரியான ஒரு தகவலைத்தான் இப்போது வெளியிட்டிருக்கின்றார்கள். இப்போதே இந்த எபோலா பரவல் என்பது இதுவரை இல்லாத மிகப்பெரிய பரவல்களில் ஒன்றாக மாறுவதற்கான சாத்தியம் இன்னமும் இருக்கின்றது என்பதுதான் அந்த இரண்டு முக்கியமான அந்த மருத்துவ நிறுவனங்களும் கூட வெளியிட்டிருக்கின்ற தகவல்களாக இருக்கின்றன. டிஆர் கொங்கோன்னு சொல்லி பார்த்தால் அதன் ஈஸ்டர்ன் ப்ராவின்சஸாக இருக்கக்கூடிய இட்டூரி, சவுத் கிவு மற்றும் நார்த் கிவு போன்ற இடங்கள் தான்
அதிக பரவலை வந்து எதிர்கொள்ளுகின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லப்படுகின்றது. அதிலும் இந்த இட்டூரி என்று சொல்லப்படுகின்ற அந்த ப்ரொவின்ஸ் தான் சென்டர் ஆஃப் டிரான்ஸ்மிஷனாகவும் கூட காணப்படுகின்றது. இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட இன்ஃபெக்ஷனில் 90% அதிகமானது இந்த இட்டூரியில் தானம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் அதனை கட்டுப்படுத்துவது என்பதும் கூட அந்த டிஆர் கொங்கோவில் இப்போது இருக்கக்கூடிய நிலைமைகளின் அடிப்படையில் மிக சவால் மிக்க ஒரு பணியாக கூட காணப்படுகின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். ஈஸ்டர்ன் டிஆர் கொங்கோவில் தொடர்ச்சியாகவே உள்நாட்டு மோதல்கள் வலுப்பெற்றிருப்பதன் விளைவாக அந்த எபோலா அவுட் பிரேக் அங்கு இருப்பதன் காரணமாக அதனை கட்டுப்படுத்துவது என்பது மிக கடினமான ஒரு பணியாக மாறியிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த M23 ரெபல் குரூப் வந்து நார்த் அண்ட் சவுத் கிவோவின் மிக அதிக அளவிலான பகுதிகளை வந்து கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கின்றதாம். அங்குதான் இந்த தொற்று இப்போது அதிகம் காணப்படுகின்றது என்பது தொடர்பான தகவல்களும் கூட இந்த எபோலா அவுட் பிரேக் தொடர்பாக வெளியிடப்பட்டிருப்பதையும் கூட பகிர்ந்து கொள்கின்றோம். 10:30 நிமிடமாக இருக்கின்றது.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA Enterprises வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வருவ ஆடைத்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு, 95 McGill Drive, வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக், ஃபுட் பேசிக் முன்பாக JHA Enterprises வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487, 416-371-1487.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்கதான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Dikumidayal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
5: 416-293-7287
1: மற்றும் 30 New Delhi Drive, Unit 67, Markham.
5: 416-461-6401.
6: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656,
7: 416-908-5656. வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம், உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும். 1-819-322-1379.
8: FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 10:44 ஆகியிருக்கின்றது. 401 வெஸ்ட் பவுண்ட் எக்ஸ்பிரஸ் வெஸ்டர்ன் வீதி பகுதியில் விபத்து நிகழ்ந்திருக்கின்றது. இப்போது 2 லெஃப்ட் லேன்ஸ் அதன் காரணமாக தடைப்படுகின்றமை தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது. 401 வெஸ்ட் பவுண்ட் எக்ஸ்பிரஸ் வெஸ்டர்ன் ரோட் பகுதியில் தான் 2 லெஃப்ட் லேன்ஸ் விபத்து நிகழ்ந்திருப்பதன் காரணமாக தடைப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் இந்த பொழுதில் சொல்லிக் கொள்ளலாம். ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 மிக பிரம்மாண்டமாக பரபரப்பாக நடைபெறுகின்றது. 2 வார காலம் நிறைவு பெற்றிருக்கின்ற நிலையில் பெரும்பாலான அணிகள் 2 தடவைகள் விளையாடி இருக்கின்றமையை கூட நாங்கள் பார்த்து ரசித்திருக்கின்றோம். அதில் ஒரு சில ஆட்டங்கள் வந்து மிகவும் எதிர்பார்க்கப்பட்டதிலும் இருந்து சற்று வேறுபட்டதாகவும் இருந்திருக்கின்றது. மாற்றங்களும் கூட இருந்திருக்கின்றது. ஆனால் எதிர்பாராத தருணங்களும் கூட நிறைவே இருந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் இந்த 2 வார கால அந்த போட்டி நிறைவுகள் குறித்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. லியோனல் மெஸ்ஸி அவர் வந்து மிக மிக முக்கியமான ஒரு பிளேயராக இப்போது தன்னை நிலைநிறுத்தி இருக்கின்றார். அல்ஜீரியாவுக்கு எதிராக அர்ஜென்டினாவின் அந்த ஃபுட்பாலர் அடித்திருக்கின்ற அந்த ஹாட்ரிக் உலகக்கோப்பையின் எல்லா கோல் சாதனையும் சமன் செய்தது மட்டுமல்லாமல் 38 வயதிலும் கூட அவர் ஒரு உலகத்தரம் வாய்ந்த வீரர் என்று சொல்லி நிரூபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கூட அவருக்கு வழங்கியிருந்தது என்பதைத்தான் இந்த பொழுதில் சொல்லிக் கொள்ளலாம். லியோனல் மெஸ்ஸியை பொறுத்தளவில் இன்றைக்கு வந்த அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள். இன்றைய தினம் June 24 அவரது பிறந்த நாள் என்பது தொடர்பாகவும் இங்கே சொல்லிக்கொள்ளலாம். 1987 June 24 தான் அவர் பிறந்திருந்தார். எனவே இந்த நிலையில் 38 வயதில் தான் அவர் ஒரு சாதனையாளராக உருவாகி இப்போது தனது 39வது பிறந்த நாளை இன்றைக்கு தான் அவர் கொண்டாடுகின்றார் என்பதைத்தான் மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ளலாம். 2 போட்டிகள் தான் இதுவரைக்கும் அவர் விளையாடி இருக்கின்றார். 2 போட்டியிலும் கூட 5 கோல்ஸே அவர் ஸ்கோர் பண்ணியிருக்கின்றார். இந்த லிட்டில் மேஜிஷியன் என்று சொல்லித்தான் அவர் இப்போது பார்க்கப்படுகின்றார். அர்ஜென்டினாவுக்கான ஒரு மந்திரவாதி. அவரை தடுத்து நிறுத்துவதற்கு இதுவரைக்கும் யாருக்கும் முடியவில்லை என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்பில் இதுவரைக்கும் ஆன அந்த வரலாற்றில் அதிக கோல்ஸை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு வீரர் என்று சொல்லி அவர் தன்னை நிலை நிறுத்திக் கொண்டிருக்கின்றார் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம், லியோனல் மெஸ்ஸி. அடுத்ததாக இந்த அதிகம் பேசப்படக்கூடிய இன்னொரு வீரர் கைலியன் எம்பாப்பே. இவர் வந்து ஒரு பிரான்ஸ் அணிக்காக விளையாடக்கூடிய ஒரு வீரர் என்பது எல்லோருக்கும் தெரியும். இவர் வந்து 4 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டாரில் நடைபெற்றிருந்திருக்கின்ற அந்த ஒரு வேர்ல்ட் கப்பில் கோல்டன் போட் வீனராகவும் கூட அவர் இருந்திருக்கின்றார். இப்போது இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்பிலும் கூட அவர் தன்னை வந்து மிக முக்கியமான ஒரு வீரராகத்தான் நிலைநிறுத்தி இருக்கின்றார் என்பதையும் கூட இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முதல் 2 ஆட்டங்களிலுமே தலா 2 கோல்ஸை அவர் அடித்திருப்பதாலும் பிரான்ஸ் வந்து தொடர்ந்து வெகு தூரம் முன்னேறி செல்லும் என்று சொல்லி அந்த அணி தொடர்பான எதிர்பார்ப்புகள் நிறையவே வெளியிடப்படுவதாலும் அவருக்கும் கூட இன்னமும் இந்த கோல்ஸை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன. இதுவரைக்குமே அவர் ஒரு அபார விளையாட்டைத்தான் வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்பதையும் கூட இங்கு கூற முடிகின்றது. அடுத்ததாக தான் நோர்வேயின் எர்லிங் ஹாலண்ட். அவரும் கூட ஒரு டாப் ஸ்கோரராகத்தான் தொடர்ச்சியாக தன்னை நிலைநிறுத்தி வருகின்றார் என்பதையும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். எனவே ஒரு நம்பிக்கை நட்சத்திர வீரராகத்தான் அவரும் கூட இப்போதும் பார்க்கப்படுகின்றார். அடுத்த நிலையில் தான் டேனிஸ் உந்தாவ். இவர் ஜெர்மனியின் ஒரு ஸ்டார் பிளேயராக இந்த முறையும் தன்னை மிக அதிகமாகவே முன்னிறுத்தி இருக்கின்றார் என்பதையும் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி பல வீரர்கள் வந்து இப்போது இதுவரைக்கும் நடந்திருக்கக்கூடிய அந்த 2 வார கால போட்டிகளில் மிக முக்கியமாக முக்கியமான தருணங்களை அந்த போட்டியில் உருவாக்கி தங்களது பேரை இப்போதும் கூட நிலைநிறுத்தி இருக்கின்றார்கள். நிறைய டீனேஜர்ஸும் கூட புதிய நம்பிக்கைகளை இப்போது கொடுத்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக தான் சொல்லப்படுகின்றது. மொராக்கோவின் வீரராக இருக்கின்ற அயோப் பவுதி, இவரும் கூட மிக முக்கியமான ஒரு விளையாட்டை இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்பில் வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்பது தொடர்பாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த டீனேஜர் யான் டயமண்டி, இவர் வந்து இன்னும் அதிக அளவில் பிரகாசிப்பார் என்று சொல்லித்தான் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐவரி கோஸ்டுக்காக விளையாடக்கூடிய ஒரு வீரர், கனேடிய வீரர் ஜானத்தன் டேவிடும் கூட இப்போது அதிக கவனம் பெறக்கூடிய ஒரு வீரராக தன்னை வழிகாட்டியிருக்கின்றார். கட்டாருக்கு எதிராக அவர் அடித்திருக்கக்கூடிய அந்த ஹாட்ரிக் கோல்ஸ் வந்து அவர் ஒரு சிறந்த வீரர் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி பரபரப்பாக பல வீரர்கள் தங்களை தொடர்ச்சியாகவே இப்போது வழிகாட்டி வருகின்றார்கள். நேற்றைய போட்டிகள் என்று சொல்லி பார்த்தால் போர்ச்சுகல் 5
தொடர்ந்து கோல்ஸை அடித்து உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான வெற்றியை பதிவு செய்திருக்கின்றது. இங்கிலாந்து கானா விளையாடி இருந்தது, இருந்தாலும் இரண்டு அணிகளுமே ஒரு கோலையும் போட முடியவில்லை. டொரோண்டோவில் வந்து பனாமா குரோஷியா இந்த இரண்டு அணிகளும் மோதி இருந்தன. குரோஷியா வந்து ஒரு கோலை பெற்று வெற்றியிட்டிருந்தது. கொலம்பியா டிஆர் கொங்கோவை எதிர்த்திருந்தது. கொலம்பியா ஒரு கோலை அடித்து அந்த போட்டியிலும் வெற்றி பெற்றிருந்தது. கனேடிய அணி தொடர்பான எதிர்பார்ப்பு இப்போது நிறைவே உயர்ந்திருக்கின்றது. இன்றைக்கு வந்து குரூப் பியில் கனடா விளையாடப் போகின்றது சுவிட்சர்லாந்தை எதிர்த்து. இதுவரைக்குமே 4 புள்ளிகளோடு சுவிட்சர்லாந்து கனடா இரண்டுமே ஒரே புள்ளிகளின் அடிப்படையில் ஒரே இடத்தில் தான் இருக்கின்றன என்று சொன்னாலும், கோல்ஸின் அடிப்படையில் இந்த குரூப் பியில் கனடா முதநிலை வகிக்கின்றது. கட்டாருக்கு எதிராக அது 6 கோல்ஸை அடித்திருப்பதன் காரணமாக கோல்ஸின் அடிப்படையில் கனடா வந்து முன்னிலை வகிக்கின்றது. எனவே இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் அல்லது அந்த போட்டியை சமப்படுத்தினால் கண்டிப்பாக கனடா முன்னிலை வகிக்கும் என்பது தொடர்பாகத்தான் எதிர்பார்க்கப்படுகின்றது. குரூப் பியில் இருந்து அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல்வதற்கான வாய்ப்பு கனடாவுக்கு மிக அதிகம். எனவே 3 மணிக்கு அந்த போட்டி இன்றைக்கு நடக்கப் போகின்றது. அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இப்போது கனேடிய ரசிகர்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். எனவே 3 மணிக்கு சுவிட்சர்லாந்து கனடா மோதக்கூடிய அந்த ஒரு கேம் நடக்கும். அதே 3 மணிக்கு தான் போஸ்னியா ஹெர்சகோவினா கட்டாரை எதிர்த்து விளையாடப் போகின்றது. குரூப் சியை பொறுத்தளவில் மொரோக்கோ ஹெய்டி மோதக்கூடிய அந்த ஒரு போட்டி வந்து 6 மணிக்கு நடக்கப் போகின்றது. அதே மாதிரி குரூப் சியில் ஸ்காட்லாந்து பிரேசிலை எதிர்த்து 6 மணிக்கு விளையாடக்கூடிய அந்த ஒரு கேமையும் நாங்கள் இன்றைக்கு எதிர்பார்க்கலாம். குரூப் ஏ பொறுத்தளவில் 2 கேம்ஸ் நடைபெறப் போகின்றன. சவுத் ஆப்பிரிக்கா சவுத் கொரியாவை எதிர்த்து விளையாடுகின்றது 9 மணிக்கு இரவு பொழுதில். அதே மாதிரி தான் குரூப் ஏயில் செக்கியா வந்து மெக்சிகோவை எதிர்க்கக்கூடிய அந்த ஒரு போட்டியும் 9 மணிக்கு நடக்கும். எனவே குரூப் ஏ பிசி இந்த 3 அணிகளிலும் இடம் பிடிக்கக்கூடிய அந்த நாடுகள் இன்றைக்கு போட்டியிடுகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். 6 கேம்ஸ் என்று நடக்கப் போகின்றது. 3 மணி, 6 மணி, 9 மணி இந்த நேரங்களில் தலா 2 போட்டிகளை நாங்கள் இன்று எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதையும் இப்போது சொல்லிக் கொள்ளலாம். ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: மற்றும் GKJ சர்வீசஸின் புதியதோர் பரிமாணம் 5 ஸ்டார் டூர்ஸ் கனடா USA கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸுடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸுடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸுடன் வழங்கப்படுகின்றன. 5 ஸ்டார் டூர்ஸ் 416-474-1398 416-821-6929.
1: காரை தூக்குறாங்களப்பா, காரை தூக்குறாங்க.
2: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
1: கவலையே விடுங்கோ, மனோ அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
3: மனோ தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 6479804779 கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்கார்ப்ரோ, 6479804779.
4: உணவு பெரியர்களின் ஏகோபித்த திரிவாய் விளங்கும் சரவண பவன் எதிர்வரும் ஜூலை மாதம் 1st கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன திரைப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து பிற்பகல் 2 முதல் மாலை 5 வரை. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெறுமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கனேடியராய் நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவண பவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
5: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1st புதன்கிழமை மாலை 5 முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவில்நாத சுரேசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
6: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: என்ன யோசினே,
11: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
10: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
12: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
13: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
14: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 East FM.

நேரம் 11:05 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com நமது இமெயில் முகவரி. எரிபொருள் விலை நாளைக்கும் 1% குறைவை எதிர்கொள்ளும் என்பது தொடர்பாகத்தான் இப்போது சொல்லப்படுகின்றது. இன்றைக்கும் 1% விலை வீழ்ச்சியை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அதே மாதிரி தான் நாளைக்கு இன்னும் 1% விலை வீழ்ச்சி இப்போது எதிர்பார்க்கப்படுகின்றது. சூரிய வெளிச்சம் முகிலணிந்திருக்கின்ற பகல் பொழுது இன்றைக்கு தொடர்ந்திருக்கும். 22 இப்போதைய வெப்பநிலையாக இருக்கின்றது, 23 உணர்கின்றோம். இன்றைய தினம் 26 வரை வெப்பநிலை உயர்ந்து 29 நாங்கள் உணரப்போகின்றோமாம். இரவு பொழுதில் 15 தான் உணர்நிலையாகவும் இருக்கும். வெளிச்சம் முகிலணிந்திருக்கும். 9:02 சூரிய அஸ்தமனம் இன்று நடக்கப் போகின்றது. இரவு பொழுதில் இன்று மழை தூறல் இருக்கலாம். நாளைக்கு வியாழக்கிழமை முழுமையாகவே மழை நாளாக இருக்கக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. மொத்தமாக 10 mm வரையிலான மழையை நாங்கள் காலை பொழுதிலிருந்தே பெறப்போகின்றோம். காலையில் 3 mm, மதிய வேளை 2-4 mm, மாலை பொழுதில் 5 mm என்று சொல்லித்தான் நாளை நாளின் மழை பொழிவு சொல்லப்படுகின்றது. இரவு வேளை மழை

உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை பிரதானமாக வெயில் 30 தொடுகின்றது. உணர்நிலை 26 வெப்பநிலையாக இருக்கும். திங்கட்கிழமை 27-31 வரை உணரப்போகின்றோம். வெளிச்சம் முகில் இணைந்திருக்கும். செவ்வாய் 24-30 உணரப்படும். அடுத்த புதன் வியாழக்கிழமை, அதாவது கனடா டே, அதிக வெப்பத்தோடு இருக்கப் போகின்றது என்பதை இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. 35 வரை உணர்நிலை உயர்வை எதிர்பார்க்கின்றார்கள். அடுத்த வியாழக்கிழமை வந்து 39 வரைக்கும் நாங்கள் உணரக்கூடிய சாத்தியங்கள் இப்போது சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் சொல்லலாம். எனவே அடுத்த வாரத்தில் வெப்பம் அதிகரிக்கின்ற நிலைமையை தான் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும் என்பதையும் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுக்கு முதலில் ஐரோப்பாவின் பல இடங்களும் மிக கடுமையான ஹீட்வேவை இப்போது சந்தித்து கொண்டிருக்கின்றமை தொடர்பான தொடர்ச்சியான தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. பல நாடுகளும் அந்த மாதிரியான வெப்ப அலையை சந்திக்கின்றன என்று சொன்னாலும், அதில் அதிகம் பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய இரண்டு நாடுகளாக பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் வெஸ்டர்ன் பிரான்ஸ் பகுதியில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் மின்சாரம் இல்லாத சூழ்நிலைக்கும் கூட இப்போது தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 68,000 வீடுகள் வெஸ்டர்ன் பிரான்சில் இருக்கக்கூடிய பிரிட்டானி என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில் மின்சாரம் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாகவும் இப்போதே இன்றைய தகவல்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. மோர் தேன் ஹாஃப் ஆஃப் த கண்ட்ரி வந்து ரெட் ஹீட் அலர்ட்டுக்கு கீழே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. சவுத் வெஸ்டில் 43 டிகிரி செல்சியஸை தாண்டிய வெப்பநிலை இருக்கும் என்று சொல்லியும் மீடியோ பிரான்ஸ் அதன் எதிர்வு கூறலையும் முன் வைத்திருப்பதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அதன் தரவுகளின் அடிப்படையிலே நாங்கள் பார்த்தால் சவுத் வெஸ்டர்ன் லேண்டஸ் ரீஜனில் 44.3 டிகிரி செல்சியஸ் நேற்று செவ்வாய்க்கிழமை அதி உச்ச வெப்பநிலையாக பதிவாகி இருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த வெப்ப அலையின் தாக்கம் இன்னும் ஒரு சில நாட்களுக்கு கூட தொடரலாம் என்பது தொடர்பாக கூறப்படுகின்றது. இந்த ஹீட்வேவ் வந்து ஈஸ்டர்ன் யூரோப்பின் பல பகுதிகளிலும் அதிக பாதிப்பை கொண்டு வந்திருக்கின்றது. நெதர்லாண்ட்ஸ் அந்த நாட்டிலும் கூட இப்போது ஒரேஞ்ச் அலர்ட் கொண்டு வரப்பட்டிருக்கின்றதாம் இந்த டேஞ்சரஸ் வெதரின் காரணமாக என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். யூகேயின் ஒரு சில இடங்களுக்கான அரிதான ரெட் ஹீட் அலர்ட்டும் கூட விடுக்கப்பட்டிருக்கின்றது. வியாழக்கிழமை நாளைக்கும் கூட 38 டிகிரி செல்சியஸை தாண்டிய வெப்பநிலை நிலவும் என்பது தொடர்பான ஒரு எச்சரிக்கையாக தான் அந்த எச்சரிக்கை பகிரப்பட்டிருப்பதையும் சொல்லலாம். நெதர்லாண்ட்ஸ், பெல்ஜியம் போன்ற இடங்களிலெல்லாம் வெள்ளிக்கிழமை மற்றும் இந்த வார இறுதியில் 40 டிகிரி செல்சியஸை தாண்டிய வெப்பநிலை இருக்கும் என்று சொல்லியும் கூறப்படுகின்றது. ஜெர்மனியிலும் கூட அந்த நிலைமைகள் அந்த மாதிரி தான் இருக்குமாம். இந்த வார இறுதியில் தான் 40 டிகிரி செல்சியஸை தாண்டிய வெப்பநிலை பதிவாகும் என்பது தொடர்பான எதிர்வு கூறல்கள் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். அடுத்த ஒரு சில நாட்களுக்கு, அதாவது வார இறுதி வரைக்கும் கூட இந்த வெப்ப அலையின் தாக்கம் ஐரோப்பாவின் பல இடங்களையும் பாதிக்கும் என்பதைத்தான் கூறியிருக்கின்றார்கள். போலந்து, குரோஏஷியா, ஹங்கேரி போன்ற நாடுகளும் கூட இந்த வாரத்தில் இனித்தானாம் அந்த அதிக வெப்பத்தை சந்திக்கப் போகின்றன என்பது தொடர்பாக இப்போதைய இந்த ஹீட் வார்னிங்ஸும் கூட அங்கு விடுக்கப்பட்டிருப்பதையும் இந்த பொழுதில் சொல்லிக்கொள்ளலாம். பிரான்சில் இதுவரைக்கும் நேற்றைய தினத்தின் தகவல்களின் அடிப்படையில் பார்த்தால் கிட்டத்தட்ட 40 பேர் வந்து இந்த வெப்பத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய இன்சிடென்ட்ஸில் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இன்று புதன் கிழமை பிரான்ஸ் வந்து ரெட் அலர்ட்டுக்கு கீழே கொண்டு வரப்பட்ட பகுதிகளை உயர்த்தியிருக்கின்றது. இன்னும் 4 இடங்கள் இந்த சிவப்பு எச்சரிக்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. எனவே மொத்தமாக 58 பகுதிகள் வந்து ரெட் ஹீட் அலர்ட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. 31 ரீஜன்ஸ் வந்து ஒரேஞ்ச் அலர்ட்டுக்கு கீழே இப்போதும் இருக்கின்றன என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஐரோப்பாவில் பெரும் பாதிப்பை இப்போது ஏற்படுத்தி வரக்கூடிய வெப்ப அலை தொடர்பான செய்திகளாக இந்த செய்திகள் வெளியிடப்படுகின்றன. 11:11 நிமிடமாக இருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9, 6 4 7 2 9 3 5 8 9 9.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
4: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம், ஜூன் 21 தேதி ஞாயிறு கொடியேற்றம், ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, ஜூலை 1 தேதி புதன்கிழமை மாம்பழ திருவிழா, ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா, ஜூலை 3 வெள்ளி சப்பரம், ஜூலை 4 சனி தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம், ஜூலை 6 திங்கள் பூங்காவனம், ஜூலை 7 செவ்வாய் வைரவர்மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ, 416-299-9955.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
7: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 4162913232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
9: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
10: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
11: அது சரி.
10: உங்களுக்கு ஆடி கார்.
11: என்னது?
10: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
9: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
2: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
9: 416-900-4599.
12: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
13: ஈஸ்ட் எஃப்எம்,
12: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:25 ஆகியிருக்கின்றது. ஒரு நியூ ஸ்டடி அதன் முடிவுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். கனடாவில் வந்து மிக பரவலாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு களை கொல்லி, அது வந்து ஒரு கிளைஃபோசேட் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கல் வந்து இங்கு மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பல பாக்டீரியாஸ், அவை மல்டிபிள் ஆன்டிபயோட்டிக்ஸுக்கு எதிரான அந்த ரெசிஸ்டண்ட்டை உருவாக்குவதற்கு அந்த கிளைஃபோசேட் உதவுகின்றது என்று சொல்லித்தான் இப்போதைய இந்த ஆய்வு முடிவொன்று வெளியிடப்பட்டிருப்பதைத்தான் இந்த பொழுதில் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிரச்சனையை வந்து மருத்துவ உலகம் பெரியளவிலே எதிர்கொள்கின்றது. ஏமாறன் சொல்லி சுருக்கமாக அழைப்பார்கள். இதில் பாக்டீரியாஸ், வைரசஸ், ஃபங்கை மற்றும் பாராசைட்ஸ் போன்றவை அவற்றுக்கு எதிராக பயன்படுத்தப்படக்கூடிய அந்த மெடிசின்ஸுக்கு எதிராக அவை தங்களது உடலில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு அந்த மெடிசின்ஸ் அதற்கு எதிராக செயற்பட முடியாத ஒரு நிலையை பெறுவதுதான் இந்த அன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விடயம் என்பதைத்தான் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். எனவே ஒரு பொப்புலர் வீட் கில்லர், அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற கிளைஃபோசேட் என்று சொல்லப்படுகின்ற அந்த கெமிக்கல் வந்து இந்த ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் உருவாகுவதற்கு உதவி செய்கின்றது என்பதைத்தான் இப்போதைய இந்த ஆய்வு முடிவு கூறுவதாகத்தான் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனின் தரவுகளின் அடிப்படையில் 2019 கிட்டத்தட்ட ஒரு 5 மில்லியன் டெத்ஸ் வந்து இந்த ஏஎம்ஆரின் காரணமாக நிகழ்ந்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு கூறியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு வருடமும் நிகழ்கின்றது. 2019 திரட்டப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் தான் ஒரு 5 மில்லியன் டெத்ஸ் வந்து இந்த ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸின் மூலமாக நிகழ்ந்திருப்பதை WHO உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில்தான் இந்த ஒரு களை கொல்லியும் கூட அந்த ஆபத்தை உயர்த்துகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். பொதுவாக வந்து இந்த ஏஎம்ஆர் அதிகம் ஏற்படுவதற்கான காரணம் என்று சொன்னால் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் போன்றவற்றை நாங்கள் சரியாக பயன்படுத்தாமல் அதிகளவில் பயன்படுத்துதல் என்பதுதான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது இம்ப்ரோப்பர் யூஸ், அதன் காரணமாகத்தான் இந்த அன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் வந்து உருவாகுகின்றது. அதே நேரம் அதுக்கு பிறகுதான் இந்த வீட் கில்லர்ஸும் கூட ஒரு காரணமாக இருக்கலாமோ என்று சொல்லி அந்த ஆச்சரியமான கண்டுபிடிப்பு தொடர்பான தகவல்களை இந்த ஆய்வாளர்கள் வெளியிட்டிருப்பதையும் கூட இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நுண்ணுயிர் எதிர்ப்பிகளைப் போலல்லாமல் விவசாய சூழல்களில் பரவலாக பயன்படுத்தப்படக்கூடிய இந்த களை கொல்லிகள் மண்ணில் இருக்கக்கூடிய பாக்டீரியா சமூகங்களிடையே நுண்ணுயிர் எதிர்ப்பு திறனை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு எதிர்பாராத பக்க விளைவை கொண்டிருக்கலாம் என்று சொல்லித்தான் இந்த ஆய்வு முடிவை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஸ்டடியை பொறுத்தளவில் அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய ஒரு வெட்லாண்ட் ரீஜன் ஆஃப் நார்த் ஆஃப் புவனோஸ் எய்ரஸ் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாக்கப்பட்ட நேச்சர் ரிசர்வில் இருந்து பல செடிமெண்ட்ஸை வந்து எடுத்திருக்கிறார்கள். 68 பாக்டீரியல் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து அதில் சேகரிக்கப்பட்டு தான் இந்த ஆய்வை செய்திருக்கிறார்களாம். அந்த பாதுகாக்கப்பட்ட பகுதியில் இருந்து சற்று தொலைவில் நிறையவே அக்ரிகல்ச்சரல் ஏரியாஸ் இருந்திருக்கின்றது. அங்கே வந்து இந்த ஹெர்பிசைட்ஸ் வந்து அதிகம் பயன்படுத்தப்படுகின்றதாம். எனவே இந்த நிலையில்தான் அதில் பல முக்கியமான தரவுகள் தங்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்பதைத்தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். முறையாக அங்கு பயன்படுத்தப்படக்கூடிய அந்த ஹெர்பிசைட்ஸ் இவை வந்து கிளைஃபோசேட் பேஸ்ட் ஹெர்பிசைட்ஸாக இருந்திருக்கின்றன என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள் இந்த களை கொல்லிகள். எனவே அந்த பகுதியில் அந்த விவசாய நிலங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த களை கொல்லிகள் அந்த பாதுகாக்கப்பட்ட பகுதியிலும் கூட இருக்கின்ற பாக்டீரியாஸின் உடலில் அதற்கு எதிரான அந்த ஒரு எதிர்ப்பு தன்மையை உருவாக்கியிருந்ததை எங்களால் பார்க்க முடிந்திருக்கின்றது என்பதைத்தான் அந்த ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஒருபோதுமே அந்த ஒரு பாதுகாக்கப்பட்ட இடத்தில் அந்த களை கொல்லி பயன்படுத்தப்படவில்லை என்று சொன்னாலும் கூட அந்த கிளைஃபோஸ்பேட் அல்லது அதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு களைகொலிகளுக்கு அந்த பாக்டீரியாஸ் வந்து எதிர்ப்பை காட்டியிருக்கின்றமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இந்த மாதிரி தான் வைத்தியசாலைகளிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற 19 பாக்டீரியல் ஸ்ட்ரெயின்ஸும் கூட ஆய்வு செய்யப்பட்டிருக்கின்றன. அவை வந்து பெரும்பாலும் ட்ரக் ரெசிஸ்டன்ட் ஸ்பீஷீஸாக இருந்திருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட அந்த பாக்டீரியாஸும் கூட 74% முக்கியமான அந்த ஆன்டிபயோட்டிக்ஸுக்கு எதிராக
ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸை காட்டியிருக்கின்றது என்று சொல்லித்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இது வந்து நாங்கள் இன்னமும் அதிக கவனத்தை இந்த விடயம் தொடர்பாக எடுக்க வேண்டியதாகவும் கூட இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். இதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற இன்னொரு பிரச்சனை என்னென்னு சொல்லி பார்த்தால், இந்த மருத்துவமனைகளில் இருந்து சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர் வந்து பல இடங்களுக்கும் கொண்டு செல்லப்படுகின்றது. எனவே அந்த கழிவு நீர் மூலம் பாக்டீரியாஸ் வந்து சுற்றுச்சூழலில் கொண்டு சென்று சேர்க்கப்படுமாக இருந்தால், இந்த கிளைஃபோசேட் பயன்படுத்தப்படக்கூடிய விவசாய பகுதிகளில் அவை செழித்து வளரலாம் என்று சொல்லித்தான் அந்த முடிவுகள் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்ல முடிகின்றது. மருத்துவமனைகளுக்கும் விவசாய சூழல்களுக்கும் இடையில் எதிர்ப்பு திறன் கொண்டிருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸை கொண்டு செல்லக்கூடிய இந்த நீர் வழிகள் வந்து இந்த இரண்டு இடங்களுக்கும் இடையிலான தொடர்பு வழிகளாகவும் கூட காணப்படுவதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். கனடாவை பொறுத்தளவில் இந்த கிளைஃபோசேட் வந்து அதிகம் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு ஹெர்பிசைடாக காணப்படுகின்றது. லேண்ட் மேனேஜ்மெண்டிலும் சரி, அல்லது அக்ரிகல்ச்சர் ஏரியாஸில் இந்த வீட் கண்ட்ரோலிங்கை செய்வதற்கும் சரி, இந்த மாதிரியான இந்த களைக்கொல்லிகள் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன. அதே நேரம் ஒரு சில இடங்களில் வந்து இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் அல்லது டாக்ஸிக் பிளான்ஸ் போன்றவற்றை அழிக்கவும் கூட இவை பரவலாகவே பயன்படுத்தப்படுகின்றன. ஹெல்த் கனடாவின் ஒழுங்கமைக்கப்பட்ட விதிகளின் அடிப்படையில் பெஸ்ட் கண்ட்ரோல் ப்ராடக்ட்ஸ் ஆக்டின் கீழ் இந்த கிளைஃபோசேட் வந்து கண்காணிக்கப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் கூட சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் அதனை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில்தான் இப்போது இந்த ஆய்வுக்கு பிறகு எதை வலியுறுத்துகின்றார்கள் என்று சொல்லி பார்த்தால், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை தொடர்ச்சியாகவே ஒரு சயின்டிஃபிக் அசஸ்மெண்ட் செய்ததுக்கு பிறகுதான் விற்பனைக்கு விடுதல் அவசியம். அதே நேரம் அந்த மாறக்கூடிய சூழல்களுக்கு ஏற்ற வகையில் பீரியோடிக் ரீ எவாலுவேஷன்ஸ் வந்து செய்யப்படுதல் அவசியமாகின்றது என்பதையும் கூட இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். 11:32 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002.
2: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் $30, $50, $75, $100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479-9659.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
1: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம் 501 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 6A, ஸ்கார்ப்ரோ. 416-649-6388
6: எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:45 ஆகி இருக்கின்றது. ஃபிஃபா வேர்ல்ட் கப் மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றது. இதில் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவல், வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் ஃபுட்பால் என்று சொல்லி நம்பப்படக்கூடிய ஒரு ஃபுட்பால் ஒன்று இப்போது ஸ்டெர்லிங்கில் இருந்து ஃப்ளோரிடாவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஸ்காட்லாண்டின் ஸ்டெர்லிங்கில் இருந்து தான் அது ஃப்ளோரிடாவுக்கு கொண்டு வரப்பட்டு ஃப்ளோரிடாவில் இருக்கக்கூடிய கோரல் கேபிள்ஸ் மியூசியத்தில் அது டிஸ்பிளேயில் இப்போது வைக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் சனிக்கிழமை வரைக்கும் அந்த வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் ஃபுட்பாலை நீங்கள் அங்கு போய் காணக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஒரு கால்பந்தை பொறுத்தளவில் இது வந்து 1540-1570 உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லித்தான் நம்பப்படுகின்றது. 1970 ஸ்காட்லாண்டின் ஸ்டெர்லிங் காசலில் இருக்கக்கூடிய குயின்ஸ் சேம்பரில் ஒரு கூரை வீட்டத்தில் தான் அது கண்டுபிடிக்கப்பட்டது என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். ஸ்டெர்லிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஒரு காசலில் தான் ராணி தங்கியிருக்கக்கூடிய அந்த அறை, அதன் அந்த உயரமான அந்த கூரை வீட்டத்தில் மறைத்திருக்கின்ற நிலையில் தானா 1970 அந்த ஒரு மிக பழமையான அந்த கால்பந்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். எனவே இப்போது நடைபெறக்கூடிய இந்த போட்டிகளை கௌரவிக்கக்கூடிய வகையில் தான் அது ஸ்டெர்லிங்கிலிருந்து ஃப்ளோரிடாவுக்கு கொண்டு வரப்பட்டு எதிர்வரும் சனிக்கிழமை வரைக்கும் கோரல் கேபிள்ஸ் மியூசியத்தில் அங்கு பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கும். அத்தோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு புதன்கிழமை வந்து ஸ்காட்லாந்து விளையாடக்கூடிய ஒரு மேட்ச் நடக்கின்றது. பிரேசிலை எதிர்த்து பிற்பகல் 3 வந்து ஸ்காட்லாந்து விளையாட போகின்றது. எனவே அந்த ஒரு கேமிலும் கூட அது காட்சிப்படுத்தப்படும் என்பதும் கூட ஒரு முக்கியமான தகவலாக இன்று வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஒரு வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் ஃபுட்பாலை பொறுத்தளவில் இது வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸிலும் கூட இடம் பிடித்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். உலகத்தின் பழமையான பொருட்களின் பட்டியலில் இந்த ஒரு ஃபுட்பாலையும் கூட பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு ஸ்மால் மெலன் எந்த அளவுக்கு சைஸில் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு சைஸில் தானாம் அது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த பன்றியின் பிளாடர் அதனை சூழ இருக்கக்கூடிய திக்கான தோலை கொண்டுதானாம் அந்த லெதர் பேனல்ஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஒரு பந்தின் வெளிப்பக்கம் என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஸ்காட்லாண்டில் ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய ஜேம்ஸ் வி அந்த மன்னரது ஆட்சி காலத்தில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்பது தொடர்பாக இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அப்போது சிறுபிள்ளையாக இருந்திருக்கக்கூடிய குயின் மேரி அவரது அறையில் அவர் ஒரு குழந்தையாக அதனை விளையாடியிருக்கலாம் என்று சொல்லியும் கூட நம்பப்படுகின்றது. 1970 தான் அந்த கூரையில் இருந்து அது மீட்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லியிருக்கிறார்கள். 1940 யாரோ ஒருவர் அதனை விளையாடி இருக்கக்கூடியவர் அந்த பந்தை வந்து கூரையை நோக்கி மிகவும் உயரமாக அடித்திருக்கலாம். அது அப்போது அந்த கூரையில் சிக்கி கொண்டிருக்கலாம். அது அப்படியே விடப்பட்ட நிலையில்தான் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த கேசலிலிருந்து அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லித்தான் அதன் வரலாறு இப்போது மீட்டப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் இங்கு இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. ஸ்காட்லாண்டின் ராணி மேரி அந்த கோட்டையில் வசித்த காலத்தோடு அந்த பந்தின் உருவாக்க காலமும் ஒத்துப்போகின்றது. அதே நேரம் அது அவரது அறைக்குள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றமையும் கூட இந்த இருவருக்கும் அதாவது அந்த பந்துக்கும் அந்த ராணிக்கும் இடையிலான தொடர்பினை உறுதிப்படுத்தப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த 15 ஸ்காட்லாண்டில் வந்து கால்பந்து விளையாட்டு மிக பிரபலமாக இருந்தன என்று சொல்லி வரலாற்று பதிவுகளும் காட்டுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த காலத்திலேயே மக்கள் அந்த விளையாட்டை விரும்பி விளையாடி இருக்கிறார்கள் என்பதற்கான இப்போதைய ஒரு ஆதாரமாகவும் கூட அந்த பந்து எங்களது கைகளில் இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு புதன்கிழமை பிரேசிலை எதிர்த்து ஸ்காட்லாண்டு 6 தான் அந்த கேம் நடக்கிறது. 3 குரூப் சியில் ஸ்காட்லாண்ட் பிரேசில் மோதக்கூடிய அந்த ஒரு மேட்ச் என்று 6 நடக்க இருக்கின்ற நிலையில் அதிலும் கூட காட்சிப்படுத்த போகின்றார்கள் என்பதையும் இங்கு சொல்லிக் கொள்கின்றோம். 11:49 இருக்கின்றது.

11:52 நேற்று நாளை நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். இன்றைக்கு வந்து கனடா சுவிட்சர்லாந்தை எதிர்த்து 3 மணிக்கு விளையாட இருக்கின்றது. அந்த ஒரு கேம் வந்து குரூப் பியில் கனடா வின் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கும் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் நிறைவே இப்போது எழுந்திருக்கின்றன என்பதையும் சொல்லிக்கொள்ளலாம். சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு பகல் பொழுதை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 23 வெப்பநிலை, 24 உணரப்படுகின்றது. இன்றைய தினம் வெப்பநிலை உயர்வாக 25 டிகிரி செல்சியஸ் இருக்கும். 28 நாங்கள் உணரப்போகின்றோம். கூடிய உணர்நிலையாக எரிபொருள் விலையில் ஒரு வீழ்ச்சி நாளைக்கு எதிர்பார்க்கப்படுகின்றது என்பதையும் கூட தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமும் புதன்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளை ஒன்றிணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியையும் சொல்லிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மதிமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஏஜாக்ஸில் ஜூன் 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைத்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. ஜூன் 27-28 சனி ஞாயிறு 95 மெகில் டிரைவ், வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ், ஃபுட் பேசிக் முன்பாக JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 4163711487, 4163711487.
2: CTR வழங்கும் நட்சத்திர விழா 2026 ஜூன் 26, 27, 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்துள்ள முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கட பெடிகள், வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 6474254332, 4162923220, 6479750524.
3: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421, 416-626-8421.
4: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல். ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளபாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 3.
1: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 முதல் ஜூலை 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வள்ளி வைரவர் மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
5: Master Productions மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ, மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 24ஆம் தேதி 2026ஆம் ஆண்டின் புதன்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்கிறப்பது வாட்ஸ்அப் ட்ரோண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கப் போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நீர்களே. அதேபோன்று இப்போது வெளியே வானிலையை நாங்கள் பார்க்கலாம். வெப்பநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா சிறப்பாக தான் இருக்கு. 23 இருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலையாக 25 டிகிரி செல்சியஸ் இருக்கின்றது, இருக்க போகிறது. அதே வழியில் மழைக்கான சாத்தியம் இரவில் சிறிதளவு கூறப்பட்டிருக்கிறது. 9-10 மணி அளவிலே ஒரு மெல்லிய தூறல் இருக்கலாம் என்று சொல்லியும், அதே போன்று நாளைக்கு மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை வேளையிலிருந்து மழை இருக்க போகிறது. 20 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். சரி, எரிபொருள் விலை அப்படியே பார்த்தோம் என்று சொன்னால், எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னரும் 1% குறைவடைய இருக்கின்றது. ஒன்னு கண்ணா குறைச்சிட்டு வர்றாங்க. நேற்றிலிருந்து இன்றைக்கு 1% குறைஞ்சிருந்தது, அதே போன்று இன்று இரவு 1% மிளவும் குறைவடைய இருக்கின்றது. அப்படி வந்து நீங்களும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், 102.7 இருக்கு, நீங்களும் எங்களோட இணைந்து கொள்ள, அல்லது வந்து தொடர்பு எல்லைக்கங்கால உலகத்தில் பல பகுதிகளிலும் பிறந்து வாழ்றீங்க அப்படின்னு சொன்னால், டோன்ட் வரி, eastfm.ca இருக்கின்றது உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வதற்கு. அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். அதேபோன்று ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை பார்க்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212, 416-824-1212, 1212 மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

12:09 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ரொண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே இன்றைக்கும் 6 மேட்சஸ் வந்து இடம்பெற போகின்றன ஃபீஃபா. இதில் வந்து எங்களுடைய கனேடிய அணி இன்றைக்கு விளையாட இருக்கின்றது. பிற்பகல் 3 மணிக்கு போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. கனேடிய அணியும் சுவிட்சர்லாந்து அணியும் மோத இருக்கின்றது. அதே போன்று 3 மணிக்கு கட்டா மற்றும் பொஸ்னியா அண்ட் ஹெர்சிகோவினா அணிகளும் மோத இருக்கின்றன. இந்த முறை பார்த்தீங்கன்னா 3 வெவ்வேறு டைம்ஸில் வந்து 2-2 அணிகள் வெவ்வேறு போட்டிகள், அதாவது 2 செட்ஸாக நடைபெற இருக்கிறது. டபுள் டபுள் கேம் வந்து இடம்பெற போகிறது. அதே போன்று 6 மணிக்கு வந்து மொராக்கோ ஹைட்டி, அடுத்தது வந்து ஸ்காட்லாண்ட் பிரேசில், அடுத்தது வந்து சவுத் ஆப்ரிக்கா சவுத் கொரியா வந்து 9 மணிக்கு மோத இருக்கின்றது. அதே போன்று தான் கொலம்பியாவும் காங்கோ குடியரசும் இரவு 9 மணிக்கு விளையாட இருக்கின்றன. எங்களுடைய கனேடிய அணி மோத இருக்கின்றது. இது பலருக்கும் வந்து ஒரு எதிர்பார்ப்பையும் கொடுத்திருக்கின்றது. ஒரு முக்கியமான போட்டியாகவும் இருக்க போகிறது. சுவிட்சர்லாந்தும் கனடாவும் வந்து ஈக்குவலாக 4 பாயிண்ட்ஸோடு இருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரிந்த வேளையிலே சிட்டி ஆஃப் டொரண்டோ ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. இப்போது இந்த சம சீசன் அது மாத்திரமல்ல, ஃபீஃபா வேர்ல்ட் கப் நடைபெற்று கொண்டிருக்கிற காலம். ஆகவே வந்து நீங்கள் பொது போக்குவரத்தில் போகிறீங்களா, பைக்கில் போகிறீங்களா, நடந்து போகிறீங்களா, வாகனத்தில் போகிறீங்களா, எப்படி இருந்தாலும் எப்போதும் மெதுவாக வாகனங்களை செலுத்திக் கொள்ளுங்கள், அல்லது மெதுவாக செல்லுங்கள். எப்போதும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்தவரையும் கவனித்து கொள்ளுங்கள். அதுவும் குறிப்பாக பெடஸ்ட்ரியன்ஸுக்கு வந்து போதுமான இடைவெளி கொடுத்து சரியாக டிராஃபிக் சிக்னல்ஸை ஃபாலோ பண்ணி அதே போன்று அடுத்தவருக்கு உதவுகின்ற நோக்கில், அதாவது அவர்கள் வெளியிலே இறங்கினவர்கள் பாதுகாப்பாக வீடு செல்வதை உறுதிப்படுத்தும் விதமாக உங்கள் நடவடிக்கைகளை கவனித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விடயத்தையும் சிட்டி ஞாபகப்படுத்தியிருக்கிறது. அதையும் இங்கே சொல்லிக்கொள்ளலாம். எந்தவித பரபரப்பும் இல்லாமல் அடுத்த உயிரை மதித்து அவங்க எல்லாரும் சேஃபாக வீட்டுக்கு சேரணும் என்ற நிலையில் நாங்கள் எல்லோருமே வந்து கவனமாக வீதியை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. 12:11 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Kumudiyal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவை வழங்குகிறார். 416-299-1020.
5: ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரம் வருடாந்த திருவிழா 2026 June 6 முதல் June 24 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 16 கப்பல் திருவிழா, 17 மாம்பழ திருவிழா, 18 வேட்டை திருவிழா, 19 சப்பர திருவிழா, June 20 காலை 9:30 தேர் திருவிழா, June 21 காலை தீர்த்தோற்சவம், 22 மாலை திருக்கல்யாணம், 23 மாலை விஷேட தவில்நாதஸ்வர கச்சேரியுடன் பூங்காவனம், June 24 மாலை வைரவர்மடை. தொடர்புகளுக்கு 416-754-7338.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்லெஸ் ஓடஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள். 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபுரோ, கிங்ஸ்டன், விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில். 416-332-2989 2-2-9-8-9. Some conditions may apply.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 Cash Point.
8: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

12:25 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே ஒரு போலீஸ் உயிரிழந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒருவருக்கான ஃபியூனரல் நடைபெறுகிறது. இப்போது கான்ஸ்டபிள் மார்க் பினசோட்டா இவர் வந்து ஒரு விசாரணை நிகழ்வின் போது, அதாவது அவர்களுடைய அந்த போலீஸ் நடவடிக்கையின் போது இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு இலக்காகி உயிரிழந்திருந்தார். அவருடைய இறுதி நிகழ்வுகள் தான் இப்போது இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டாரியோ அரசாங்கம் சில ஹைவேஸிலே வந்து ஒரு சில செக்ஷன்ஸில் வீதிகளினுடைய அந்த வேகங்களை அதிகரிக்கின்ற திட்டத்தை இப்போ இன்றைய நாள் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக 400 சீரீஸ் ஹைவேஸ், அதில் தான் இந்த ஸ்பீட் வந்து அதிகரிக்க இருக்கின்றன அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. நூறு தான் இப்போது இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ் அளவாக இருக்கின்றது. அதாவது அந்த ஸ்பீடு வந்து 100 km/h அப்படின்றது தான் இருக்கின்றது. ஆனால் அது ஒரு கொஞ்சம் 10 km அதிகரித்து 110 km/h அப்படி என்று சொல்லி ஒரு சில இடங்களில், அதாவது ஒரு குறிப்பிட்ட செக்ஷன்ஸில் மாத்திரம் இந்த மாற்றம் வர இருக்கிறது அப்படி என்று சொல்லி இன்றைக்கு ஒன்டாரியோவினுடைய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் பிரமீட் சர்காரியா இது தொடர்பாக அறிவித்திருக்கின்றார். இது தொடர்பான ஒரு லான்ச் வந்து, அதாவது ஆரம்பத்தில் இந்த ஸ்பீடு அதிகரிக்கும் போது எவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்காக ஒரு கேம்பெயின் ஒன்று மாதிரி நடைபெற்றிருக்கிறது. அதற்கு பின்னர் தான் இப்படி இந்த வீதிகளினுடைய ஒரு சில பகுதிகள் வந்து வேகம் வந்து அதிகரிக்கப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த முதலாவது கட்ட சேஞ்ச் எப்போது வரும் என்று சொன்னால், இந்த வாரம் எது நாளை மறுதினமே, அதாவது June 26 வெள்ளிக்கிழமையே வர இருக்கிறது. இது வந்து ஹைவே 401 மற்றும் 416 இந்த பகுதிகளினுடைய ஒவ்வொரு போர்ஷன் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. அதே வழியில் இதன் மூலம் பாதுகாப்பாகவும் விரைவாகவும் வீடுகளுக்கு மக்கள் சேரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான எல்லா விடயங்களும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்டாரியோனுடைய வெப்சைட்டுக்கும் சரி நீங்கள் பார்க்கலாம், இல்லாவிட்டால் சிட்டி நியூஸினுடைய வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் அது தொடர்பான விவரங்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 12:28 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எஃப்எம்மே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் பல்வேறு பகுதிகளிலும் பணியின் போது காவல்துறை உத்தியோகத்தர்கள் உயிரிழக்கின்ற மற்றும் காயமடைகின்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளமை தொடர்பில் மாகாண முதல்வர்களின் குழுவான கூட்டமைப்பு அவையில் விவாதிக்கப்பட வேண்டுமென ஆண்டாரிய முதல்வர் டக்ஃபோர்டு அழைப்பு விடுத்துள்ளார். இவ்விடயத்தை வலியுறுத்தி கூட்டமைப்பு அவையின் தற்போதைய தலைவரான பிரின்ஸ் எட்வர்டு ஐலண்ட் மாகாண முதல்வருக்கு ஏற்கனவே கடிதம் எழுதியுள்ளதாகவும் முதல்வர் டக்ஃபோர்டு கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு மற்றும் பிரதிநிதிகள் தொடர்பில் பொய்யான அவதூறுகளையும் அருவறுக்கத்தக்க ஆபாச கருத்துக்களையும் பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். முதலமைச்சர் விஜய் மீது அவதூறு கருத்துக்களை வெளியிட்டு வந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது ஆத்தூர் போலீசாரினால் இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திமுகவின் ஜென்சி குழுவின் ஒருங்கிணைப்பாளர் சமூக வலைதளங்களில் பதிவேற்றிய அவதூறு காணொலி குறித்து அவரது வீட்டிற்கு சென்று போலீசார் விசாரணை செய்துள்ளனர். இந்நிலையில் தம்மை விமர்சிப்போரை அடக்குவதற்கு தாவேக அரசு முயற்சிப்பதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். போலீசாரை வைத்து அச்சுறுத்த நினைத்தால் திமுக பார்த்துக் கொண்டு இருக்காது என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். இலங்கையின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தாம் கைது செய்யப்படுவதை தடுக்கக் கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை ஜூலை 6 தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. அதேவேளை பொது நிதியை செலவழித்து பெற்றோரின் நினைவு சின்னங்களை அமைத்த குற்றச்சாட்டில் 15 மேற்பட்ட தடவைகள் நீதிமன்ற விசாரணைகளை கோட்டபாய ராஜபக்சே தவிர்த்ததாக அண்மையில் செய்திகள் வெளியாகியிருந்தன.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: நல்ல பாட்டு நாலு விஷயம்
3: FM 102.7
2: ஈஸ்ட் FM .ca.
4: உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார் 6479826476. 10 அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன், தமிழிலும் உரையாடலாம் 6479826476.
2: என்றும் இசையுடன் 102.7

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
3: மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House, 4D New Delhi Drive, Unit 6, Markham 905-554-5890.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயம், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நாகபூசணி அம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் June 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி June 26 வெள்ளி மாலை சப்பரம், June 27 சனி காலை தேர், June 28 ஞாயிறு காலை தீர்த்தம், June 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும், June 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-321-6104.
3: பாசிக்குடா கார்டன்ஸ், நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200க்கும் மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 square feet வீடு ஒன்றின் விலை $32,500 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஆர் ரிஷிகேஷன், 6478182798, 6478182798.
5: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM.

12:47 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அழித்துக் கொண்டிருக்கின்றது. கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கத்தில் அதுவும் குறிப்பாக இந்த மேக்கவன் 16 பகுதியிலே கயோடிஸ் வந்து தங்களோட கைவரிசையை காட்டி வந்தாங்க. ஒரு சிறுமி அதே போன்று சிறுவன் என்று சொல்லி பல சம்பவங்கள் நடைபெற்றிருந்தன. இப்போ பார்த்தீங்கன்னா விட்பிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்களோ அல்லது விட்பியில் இன்னும் ஒரு கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களோ தெரியல. விட்பியில் கூட திங்கட்கிழமை ஒரு டாட்லர் வந்து ஒரு சிறுவன் இவர் வந்து கயோடியினால் கடிக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு பின்னர் லோக்கல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு செல்லப்பட்டு அதற்கு பின்னர் ட்ரோனோ ஏரியா ஒரு ஃபெசிலிட்டிக்கு வந்து மேலதிக சிகிச்சைக்காக அந்த சிறுவர் மாற்றப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. கொரோனேஷன் ரோடு அண்ட் ரோஸ்லேண்ட் ரோடு பகுதியில் தான் June 22 இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லி இப்போது போலீசார் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்தினர் வந்து மேலதிக விவரங்களை தெரிவிக்க விரும்பவில்லையாம். அதன் காரணமாக குழந்தையின் வயதோ அல்லது பேர் இப்படி வேறு விவரங்கள் தெரிவிக்கப்படவில்லை. டூரம் போலீசார் சொல்லியிருக்கின்றார்கள், இது தொடர்பாக தாங்கள் அனிமல் சர்வீசஸுக்கும் அதே போன்று பப்ளிக் ஹெல்த்துக்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கின்றோம் இது தொடர்பாக அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த கயோடியஸ் வந்து காலை மற்றும் மாலை வேளையில் தான் மனிதர்கள் மாதிரியே ஆக்டிவாக இருப்பார்கள். அதிலும் குறிப்பாக அந்த பார்க் ஏரியாஸ்லாம் அவதானமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கூறியிருந்ததையும் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். 12:49 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கிறது. இந்த யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் எல்லாம் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது, வேறு வேறு தரப்படுத்தல்கள் அது தொடர்பாக எல்லாம் வந்திருக்கின்றன. இந்த வேக கட்டுப்பாட்டு கருவிகள், அதாவது வேக கட்டுப்பாட்டில் இந்த வேகமாக வாகனங்களை ஓட்டி செல்வோரை படம் பிடித்து சிட்டிக்கு அனுப்பி வைத்த கேமராஸ் எல்லாம் இருந்து போது அகற்றப்பட்டிருக்கிறது தெரிந்த விஷயம். ஆனால் அப்படி அகற்றப்பட்ட பின்னர் என்ன நடைபெற்றிருக்கிறது வீதிகளில் அப்படி என்று சொல்லியெல்லாம் அது தொடர்பான ஃபீட்பேக் எல்லாம் வந்திருக்கிறது. அதையும் நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து 12:49 நிமிடம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-9.
4: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் ஜூன் 30 தேதி காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 3175 ரதர்ஃபோர்ட் டிரைவ், யூனிட் 36, கான்கோர்ட், வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 905-761-1181 அல்லது 647-884-9080.
0: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8 தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17 தேதி புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வெள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-9109.
5: ஸ்காபரோவில் அகரம் சில்க், 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
6: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
5: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
6: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
5: வால்மார்ட் பிளாசாவில் 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
6: அகரம், பட்டுக்களின் சிகரம்.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் 1:02. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியே வெப்பநிலையை பார்க்கலாம், 24 இப்போது உயர்வடைந்திருக்கின்றது. சூரிய வெளிச்சம் மேகம் இணைந்திருக்கின்ற பொழுதாகவும் இருக்கப் போகிறது. என்னென்னு சொன்னால் மழைக்கான ஆயத்த இப்போவே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு மழைக்கான வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இரவுக்கு 9 மிருதுவான தூறல் இருக்கும், ஆனால் அதுக்கு பின்னர் நாளை காலையில் மழை இருக்கப் போகிறது. அதேவேளையில் நாளை அதிகூடிய வெப்பநிலை 20 இருக்கும் என்று சொல்லி இப்போது எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 1% குறைவடைய இருக்கின்றது. நேற்றிலிருந்து இன்றைக்கு 1% குறைவடைந்திருந்தது. அதேபோன்று இன்று நள்ளிரவுக்கு பின்னரும் 1% குறைவடைய இருக்கின்றது. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்க முடியும். eastfm.ca இருக்கின்றது, உலகத்தின் இந்த பகுதியிலிருந்து மணிந்து கொள்ளலாம். அதே போன்று பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள் செய்திகளை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் ஊடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் பார்த்து மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சலும் இருக்கின்றது eastfm102.7@gmail.com.

ஒரு மணி 8 நிமிடம் எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு 6 மேட்சஸ் வந்து இடம்பெறப்போகின்றன. ஃபீஃபா வேர்ல்ட் கப் 2026 இதில் எங்கிட்ட கெனடிய அணியும் மோத இருக்கின்றது சுவிட்சர்லாந்தோடு. 3 மணிக்கு இந்த மேட்சஸ் ஆரம்பிக்க இருக்கின்றன. 2 மேட்சஸ் ஆக இடம்பெறப்போகிறன. ஒன்று வந்து கனடா சுவிட்சர்லாந்துக்கு இடையிலே, அடுத்தது வந்து பாஸ்னியா ஹெர்சிகோவினாவோடு கட்டார் போட்டியிட போகிறது 3 மணிக்கு. அதே வேளையில் 6 மணிக்கும் 2 மேட்சஸ், ஒன்று வந்து மொராக்கோ ஹைட்டி அணிகளுக்கு இடையே, அடுத்தது வந்து ஸ்காட்லாந்து பிரேசிலுக்கு இடையே, அடுத்தது வந்து 9 மணிக்கு. இது வந்து ஒரு மேட்ச் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் சவுத் கொரியாவிற்கும், அடுத்தது வந்து கொலம்பியாவுக்கும் காங்கோ குடியரசுக்கும் இடையில் இடம்பெற இருக்கின்றது. ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம் உலகின் சிறந்த யூனிவர்சிட்டிஸ் அப்படி என்று சொல்லி, இதிலே ஒரு முதல் 20 இடங்களுக்குள் எங்களுடைய ஒரு யூனிவர்சிட்டி, கெனடியன் யூனிவர்சிட்டி இடம் பிரித்திருக்கிறது அப்படி என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. இந்த ரேங்கிங்கை வந்து யார் செய்திருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லி பார்க்கையில், US News and World Report Best Global, அதுதான் வந்து இந்த குளோபல் யூனிவர்சிட்டிஸ் ரேங்கிங்கை வந்து வெளியிட்டிருக்கிறது. இதிலே முதல் 20 இடங்களுக்குள் கெனடியன் யூனிவர்சிட்டி ஒன்று வந்து இடம் பிடித்திருக்கிறது. ஒரு அளவுக்கு நாங்கள் கெஸ் பண்ணலாம், வேறு எதுவுமே இல்லை, UFT தான் 20வது இடத்தை பிடித்திருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. முதல் 5 இடங்களுக்குள் இந்த யூனிவர்சிட்டி வந்திருக்கிறேன்னு சொல்லி பார்க்கையில், ஹவார்ட் யூனிவர்சிட்டி வந்திருக்கின்றது, அடுத்தது வந்து MIT, ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டி, இது மூன்றுமே வந்து அமெரிக்காவை சேர்ந்தவை. அடுத்த 2 வந்து 4-5 இடங்களுக்கு, 4 இடத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்டும் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜும் 4-5 இடங்களுக்கு வந்திருக்கின்றன. 2 வந்து UKனுடையது என்பதும் தெரிந்த விஷயம். 1 மணி 10 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஏஜாக்ஸில் ஜூன் 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடித்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடைகள் இன்னும் பல. ஜூன் 27-28 சனி ஞாயிறு, 95 மெகில் டிரைவ், வெஸ்டியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ், ஃபுட் பேசிக் முன்பாக. JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 4163711487, 4163711487.
2: உணவு பெரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் எதிர்வரும் ஜூலை மாதம் 1st கனடா தினத்தை முன்னிட்டு மெக்கோவன் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் சரவண பவன் உணவகத்திற்கு முன்பாக உள்ள வாகன திரைப்பிடத்தில் மூதாளர்களுக்கான இலவச தோசை விருந்து பிற்பகல் 2 முதல் மாலை 5 வரை. ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க்கிற்கு சரவண பவன் உணவகத்தின் சார்பில் $500,000 பெறுமதியான நன்கொடை காசோலையும் அன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்றது. கனேடியராய் நாம் பெருமை கொள்வோம். கனடா தினத்தை சரவண பவனுடன் இணைந்து கொண்டாடி மகிழ்வோம்.
3: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
3: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
6: நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகள் 1 year interest free மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599.
8: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1st புதன்கிழமை மாலை 5 முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாத சுரேசையுடன் வீதி விளம்பரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
9: ABS Mr. P. சிங்கராஜ் வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. சிங்கராஜ்
10: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
11: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
12: காட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஒரு மணி 21 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம் இந்த தானியங்கி வேக கண்காணிப்பு கருவிகள். தன்னை பாட்டுக்கே ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடும். வீதியில் ஒரு பக்கத்தில் சமத்தா உட்காந்துருந்து அவங்க போகிற வார வேகங்கள் எல்லாம் அப்படியே வந்து ஒரு பிக்சர் எடுத்து சிட்டிக்கு அனுப்பி வைத்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு முனிசிபாலிட்டிஸிலும் இது இருந்ததும் தெரிந்த ஒரு விஷயம். அதே போன்று இந்த நடைமுறையை மாகாண அரசாங்கம் 2025 நவம்பர் 14 அகற்றி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த நேரத்தில் தான் இப்போது டொரண்டோ நெய்பர்ஹுட்ஸ் வாகன ஓட்டிகள் வந்து எவ்வாறு வாகனங்களை ஓட்டுகின்றார்கள் அப்படி என்று சொல்லி ஒரு அறிக்கை வந்து இப்போது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே பார்க்கையில் ஒரு 400% அதிகரித்திருக்கின்றதாம் வீதிகளில் குறைந்தபட்சம். அதாவது ஒரு குறிப்பிட்ட லிமிட் இருக்குதுன்னு சொன்னால் அதிலிருந்து 16 km/h என்ற வீதத்தில் இந்த ஸ்பீடாக செல்பவர்களின் எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட 400 அதிகரித்திருக்கின்றது. அதாவது 400% அதிகரித்திருக்கிறது அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் அப்படி என்று சொல்லி மிய ஒலிவியா சாவ் அவர்கள் கூறியிருக்கின்றார். அதில் குறிப்பாக வந்து இந்த கம்யூனிட்டி ஜோன்ஸ், அதே போன்று பாடசாலைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள், பெரியவர்கள் சிறுவர்கள் எல்லாம் சென்று வருகின்ற இடங்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடங்களையும் இப்படி வேகம் அதிகரித்து செல்வது வந்து அதிக ஆபத்துக்களை கொண்டது அப்படி என்று சொல்லித்தான் இப்போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 104 இடங்களில் வந்து இப்படி இந்த டேட்டா வந்து கலெக்ட் பண்ணப்பட்டிருந்ததுன்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே 101 இந்த கேமராஸ் இருந்தன் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 16 km/h குறைந்தபட்சமாவது இந்த வேகம் அதிகரித்தது மாத்திரமில்லாமல் உயிரிழப்புகள், அதாவது வீதி விபத்துக்களும் அதிகரித்திருந்தன. இதன் காரணமாக உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருந்தன என்று சொல்லி பகுதி பகுதியாக பல்வேறு அளவுகளில் வந்து இவர்கள் அந்த விவரம் எல்லாம் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த அறிக்கை வந்து சிட்டியினால் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கை முடிவு தான் இதை தெரிவித்திருக்கின்றது. 1:24 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் பல்வேறு பகுதிகளிலும் பணியின் போது காவல்துறை உத்தியோகத்தர்கள் உயிரிழக்கின்ற மற்றும் காயமடைகின்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளமை தொடர்பில் மாகாண முதல்வர்களின் குழுவான கூட்டமைப்பு அவையில் விவாதிக்கப்பட வேண்டும் என ஆன்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்டு அழைப்பு விடுத்துள்ளார். இவ்விடயத்தை வலியுறுத்தி கூட்டமைப்பு அவையின் தற்போதைய தலைவரான பிரின்ஸ் எட்வர்டு ஐலண்ட் மாகாண முதல்வருக்கு ஏற்கனவே கடிதம் எழுதியுள்ளதாகவும் முதல்வர் டாக் ஃபோர்டு கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு மற்றும் பிரதிநிதிகள் தொடர்பில் பொய்யான அவதூறுகளையும் அருவறுக்கத்தக்க ஆபாச கருத்துக்களையும் பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். முதலமைச்சர் விஜய் மீது அவதூறு கருத்துக்களை வெளியிட்டு வந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது ஆத்தூர் போலீசாரினால் இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திமுகவின் ஜென்சி குழுவான ஒருங்கிணைப்பாளர் சமூக வலைதளங்களில் பதிவியற்றிய அவதூறு காணொலி குறித்து அவரது வீட்டிற்கு சென்று போலீசார் விசாரணை செய்துள்ளனர். இந்நிலையில் தம்மை விமர்சிப்போரை அடக்குவதற்கு தாவீக அரசு முயற்சிப்பதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். போலீசாரை வைத்து அச்சுறுத்த நினைத்தால் திமுக பார்த்துக் கொண்டிருக்காது என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். இலங்கையின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தாம் கைது செய்யப்படுவதை தடுக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை ஜூலை 6 தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. அதேவேளை பொது நிதியை செலவழித்து பெற்றோரின் நினைவு சின்னங்களை அமைத்த குற்றச்சாட்டில் 15 மேற்பட்ட தடவைகள் நீதிமன்ற விசாரணைகளை கோட்டபாய ராஜபக்ஷ தவிர்த்ததாக அண்மையில் செய்திகள் வெளியாகியிருந்தன.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். FIFA உலகக்கிண்ண போட்டிகள் 2026 FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஈஸ்ட் FM 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: Ajax Mitsubishi இல் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். Ahmed Tamseen
3: 437-860-7002. நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல். Free estimation, free installation, conditions apply. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
4: ஹாய், எப்படி இருக்கீங்க? பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்திருப்பினம் என்ன?
5: ஓமோம், இப்ப வீட்டுல சும்மா இருக்கிறதான் கஷ்டமா இருக்கு. பிரயோசனமா ஏதாவது செய்யலாமண்டி யோசிக்கிறேன்.
4: அதுக்கு என்னட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. GRS காலேஜ்ல ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் செய்யுங்க. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கிறதால நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கு. இப்பவே கால் பண்ணுங்க GRS காலேஜ் 416-292-2455. 416-292-2455.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
7: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் பிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா 6473025748 6473025748. கேம்சோனிக்ஸ்.com.
8: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
9: FM 102.7 East FM.ca.

0: ஒரு மணி 47 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம், இன்றைய நாளும் வான்குவரிலே கனேடிய அணி சுவிட்சர்லாந்து அணியை எதிர்கொள்ள இருக்கின்றது. 3 மணிக்கு இந்த மேட்ச் ஆரம்பிக்க இருக்கின்றது. இந்த வேளையிலே எங்களுடைய டீம் கனடா வெற்றி பெறுகின்ற பட்சத்தில் அது வந்து ரசிகர்களை மாத்திரம் மகிழ்ச்சியடைய வைக்காது, கனேடிய பொருளாதாரம் அதில் குறிப்பாக வான்குவரனுடைய லோக்கல் எக்கனமியை வந்து அதிகரிக்க செய்யும். அதுவும் எப்படி என்று சொன்னால், ஒவ்வொரு மேட்சும் வந்து 70 மில்லியன் பூஸ்டை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி என்று சொல்லி அந்த மகிழ்ச்சியான செய்தியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் என்று சொன்னால் ரசிகர்களால் அப்படி என்று கூட சொல்லலாம், ஏனென்றால் அவர்கள் வந்து பாடிஸ் செய்வார்கள், ரெஸ்டாரண்ட் இதிலெல்லாம் வந்து பார் ரெஸ்டாரண்ட் போன்றவற்றில் ஏராளமான ஒரு அதிகரிப்பை காணக்கூடியதாக இருக்கும். மக்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவார்கள். இது வந்து வெளிநாட்டு டூரிஸ்டில் தான் தங்கி இருக்குதுன்னு சொல்லி இல்லை, இதற்கு பதிலாக பார் ரெஸ்டாரண்ட் வாட்ச் பாரிஸ் இப்படி என்ன சொல்லி ஏராளமான விடயங்களில் மக்கள் செலவிடுவதனால இந்த பூஸ்ட் இருக்க போகிறது அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிஎம்ஏவினுடைய எக்கனாமிக்ஸ் அதுதான் இதை தெரிவித்திருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு மேட்சுக்கும் வந்து 70 மில்லியன் அளவுக்கு பூஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. சரி, இந்த நிலையிலே பார்க்கையில் எங்களுடைய கனேடிய அணியும் சுவிட்சர்லாந்து அணியும் 4 புள்ளிகளோடு இன்றைய நாள் குரூப் பி மேட்சுக்கு வந்து தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். இதில் வந்து எங்களுடைய கனேடிய அணி வந்து வெற்றி பெறுகின்ற பட்சத்தில் அல்லது வந்து அவர் டை ஆக இருக்கும் பட்சத்தில் சமனாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய அந்த டாப் ஸ்டாண்டிங்கில் அவர்கள் இருப்பார்கள் அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று வந்து வின் பண்ண வேண்டும், இல்லாவிட்டால் டை பண்ண வேண்டும். அப்படியான நேரத்தில் இந்த ஸ்டாண்டர்ட் வந்து அவர்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. 1:49 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: M&AA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம் 5-star tours கனடா USA கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸுடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸுடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸுடன் வழங்கப்படுகின்றன. 5-star Our tours 416-474-1398 416-821-6929.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகன மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: காலம் தரும் நாயகனே.
4: டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம். ஜூன் 21 ஞாயிறு கொடியேற்றம். ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா. ஜூலை 1 புதன்கிழமை மாம்பழ திருவிழா. ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா. ஜூலை 3 வெள்ளி சப்பரம். ஜூலை 4 சனி தேர் திருவிழா. ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம். ஜூலை 6 திங்கள் பூங்காவனம். ஜூலை 7 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம் 3411 மெக்னிக்கல் அவென்யூ ஸ்காபரோ. 416-299-9955.
5: சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவென்று பாத்தீங்களா?
6: சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஆஷன் சூப்பர் மார்க்கெட் ஸ்காபரோ.
7: CTR வழங்கும் நட்சத்திர விழா 2026 ஜூன் 26 27 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்துள்ள முற்றுவழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கட பெடிகள், வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 6474254332 4162923220
8: சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 4372431719 4372431719

0: நீங்கள் புதிது.
1: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: நேரம் சரியாக 2 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த வழியில் வழி வெப்பநிலையை பார்க்கலாம். 24 இருக்கின்றது என்ற அதிகூடிய வெப்பநிலையாக 25 டிகிரியை நாங்கள் பெற இருக்கின்றோம். அதேபோன்று சூரிய வெளிச்சம் மேகம் இணைந்திருக்கின்ற பொழுதாகவும் இருக்கப் போகிறது. 3 மணி அளவில் இந்த அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். நாளைக்கே பார்க்கையில் 19 என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது அதிகூடிய வெப்பநிலை. அதே வழியிலே மழைக்கான சாத்தியமும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை அதிகாலையிலிருந்து மழைக்கான வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே வந்து எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 1% குறைவடைய இருக்கின்றது. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்கலாம். 102.7 இருக்கின்றது, அல்லது வந்து உலகத்தோட வெவ்வேறு பகுதிகளில் நீங்கள் இருக்கிறீங்க, அல்லது தொடர்பு எல்லைக்கில் அங்கால் இருக்கிறீங்க, இங்கால் இருக்கிறீங்க. அப்படி இருந்தாலும் நீங்கள் istfm.ca இருக்கின்றது, அதனூடாக நிகழ்ச்சிகளை கேட்டு மகள முடியும். istfm.ca அதே போன்று பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் istfm தமிழ், யூடியூபில் istfm 102.7 இருக்கின்றது, அதனூடாக பார்த்து மகள முடியும். istfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 4168241212 அல்லது மின்னஞ்சலும் இருக்கின்றது istfm102.7@gmail.com.

2:08 மிஸ் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது சூர்யா நடிப்பில் கருப்பு, அர்ஜுன் நடிப்பில் பிளாஸ்ட், சமந்தா நடிப்பில் எங்கள் தங்கம் மற்றும் பரிமலா அன்கோ ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். சரி, இப்போ நாங்கள் எங்கே செல்ல போகிறோம், உங்களை அழைச்சி செல்ல போகிறோம்னு சொன்னால், இந்த டிக்ஸ் பார்க்குறதுக்கு

இப்போது அதிகரித்து வருகின்றது அப்படின்னு சொல்லித்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ETIC.ca அதற்கு சமர்ப்பிக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் தான் நேற்றைய நாள் வரையிலான கணக்கெடுப்பு தெரிவித்திருக்கிறது. இப்போது பார்க்கையில் 38.5% கடந்த ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இந்த ஆண்டு கனடாவிலே இந்த டிக்ஸினுடைய பாதிப்பு அதிகரித்திருக்கின்றதாம். அதிலும் வந்து ஈஸ்டர்ன் கனடா, குறிப்பாக ஆண்டாரியோக்குள்ள இதனுடைய பாதிப்பு அதிகம் இருக்கின்றதுன்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம்னா, போக போக இதனுடைய கட்டுப்பாடு தானே வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைச்சா அது முடியவில்லை. என்னென்று சொன்னால், கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு பிரதான பங்கு வகிக்கின்றதாம். அடுத்தது வந்து இந்த இடம்பெயர்ந்து செல்கின்ற பறவைகள், அது மாத்திரமில்லாமல் மைஸ் மற்றும் டியர் பாப்புலேஷன்ஸ் வந்து அதிகரித்து செல்கின்றது. இப்படியான நிலைகள் காரணமாக இது இந்த ஆண்டு மாத்திரமல்ல, வருகின்ற ஆண்டுகளில் கூட இந்த டிக்ஸினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு சேர்த்து இந்த கொஞ்சம் சீரியஸான டிக்போன் இல்னஸ்ஸான லைம் டிசீஸ் போன்றவை நரம்பு தொகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதான இந்த விளைவுகள் வந்து எங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறதுன்னு சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. இதனால் மிகவும் அவதானமாக நாங்கள் இதை கவனித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாகாண ரீதியாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இல்லை, ஒன்டாரியோ தான் அப்படியே பெரிய ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது. நிறைய தாக்கம் வந்து அதில் தான் இருக்கின்றது என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2:10 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்து கொண்டிருக்கின்றது. சரி, இது தொடர்பான எப்படி நாங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அது தொடர்பான விவரங்களை நீங்கள் பப்ளிக் ஹெல்த்துக்கு அந்த வெப்சைட்டுக்கு சென்றும் பார்த்து கொள்ளலாம். அல்லது டிக்ஸ் தொடர்பாக நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கும்போது அதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். 2:10

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழிகிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பித்தா

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: ஏஜாக்ஸில் June 27-28 சனி ஞாயிறு JHA Enterprises வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆம் ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைத்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வாஸ், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு 95 McGill Drive, வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக், ஃபுட் பேசிக் முன்பாக JHA Enterprises வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487 416-371-1487.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 Torham Place, பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128
4: ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். Grade 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்ச் உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். Grade 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 June 15 முதல் July 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 27 சனிக்கிழமை சப்பரம், June 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, June 29 திங்கள் காலை தீர்த்தம், June 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, July 3 வள்ளி வைரவர் மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில், 5664 எல்ஜின் மில்ஸ் ரோடு, மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388
6: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்டரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்டரிங், 416-626-8421 416-626-8421.
7: இப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.

2:23 எஸ்டிஎஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். இப்பொழுது ஹெல்த் கனடா வந்து ஒரு மருந்து ஒன்றுக்கு அப்ரூவல் வழங்கி இருக்கிறது. எந்த மருந்து அப்படின்னு சொல்லி பார்க்கையில், இது வந்து உடல் பருமன் கொண்ட அடல்ட்ஸுக்கு வந்து ஏற்படக்கூடிய ஸ்லீப் அப்னியா அதற்கான ஒரு மருந்தாக இது கூறப்பட்டிருக்கிறது. இது ஒரு வெயிட் லாஸ் ட்ரக் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜெப்பவுண்ட் அப்படி என்று சொல்லி இந்த மருந்துக்கான அங்கீகாரம் தான் இப்போது ஹெல்த் கனடாவினால் வழங்கப்பட்டிருக்கின்றது. இது June 11 வழங்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கு இந்த செய்தி வந்திருக்கின்றது. இது வந்து இந்த சுவாச பாதைகளிலே அடைப்பு ஏற்படுவதால் தற்காலிகமாக அவர்கள் அந்த சுவாசிப்பதை நிறுத்துவார்கள். அதுதான் இந்த ஸ்லீப் அப்னியான்னு சொல்லப்படுவது. மூச்சு திணறல் மாதிரி இருக்கும். சில நேரங்களில் நார்மலாக வந்து சரியாகிவிடும், இல்லாவிட்டால் அப்படியே வந்து மூச்சு நின்று விடுவதற்கான அபாயம் எல்லாம் இருக்கின்றது. இதன் காரணமாக இதற்கு அதற்குரிய ஒரு கருவி ஒன்று கொடுக்கப்படும் இந்த பிரச்சனையுள்ளவர்களுக்கு. இந்த நிலையிலே இப்போது இந்த மூச்சு திணறல், அதாவது ஸ்லீப் அப்னியா வந்து என்ன செய்யும் என்று சொன்னால், பகல் நேர தூக்கத்தையும் வந்து குறைத்துவிடும். அதே போன்று ஹை பிளட் ப்ரெஷரை அதிகரிக்கும். அதே போன்று ஹார்ட் அட்டாக்ஸ், ஸ்ட்ரோக் போன்றவற்றை வருவிப்பதற்கு இது ஒரு வழிகோலக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த ஸ்லீப் அப்னியான்னு சொல்லப்படுகின்ற விடயம். சரி, இந்த நேரத்திலே இது குறிப்பாக உடல் பருமன் கூடியவர்களுக்கு அதிகம் இது வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. இந்த நிலையில தான் இப்படி இந்த மருந்து வந்து ஹெல்த் கனடாவினால் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் இது தொடர்பாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போதும் உங்களுடைய மருத்துவரனுடைய ஆலோசனை இல்லாமல் இந்த சிபாப் என்று சொல்லப்படுகின்ற அந்த கருவியை பயன்படுத்துபவர்கள் நீங்கள் அதை உங்களுடைய பாட்டுக்கு நிறுத்தி கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. உடனடியான ஒரு மாற்றாக இது இருக்கப் போவதில்லை. ஆகவே நீங்கள் உங்களுடைய டாக்டரனுடைய கைடன்ஸை பொறுத்து தான் இந்த சிபாப் மெஷினை வந்து நீங்கள் பயன்படுத்துவதை நிறுத்தி கொள்ள முடியும் என்பதையும் ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள். 2:26 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஆண்டாரியோவின் நெடுஞ்சாலைகளில் மேலும் பல பகுதிகளில் இவ்வாரம் முதல் மணிக்கு 110 கிலோமீட்டர்களாக வேக எல்லை அதிகரிக்கப்பட உள்ளது. வரும் வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து செப்டம்பர் மாதம் வரையில் கட்டம் கட்டமாக இவ்வாறு 900 கிலோமீட்டர்கள் தூரத்திற்கு நெடுஞ்சாலைகளின் வேக எல்லைகள் உயர்த்தப்படும் என போக்குவரத்து அமைச்சர் இன்று உறுதிப்படுத்தியுள்ளார். வெள்ளிக்கிழமை இடம்பெறும் முதல் கட்ட மாற்றம் 401 மற்றும் 416 நெடுஞ்சாலைகளின் பகுதிகளில் மேற்கொள்ளப்படும். இலங்கைக்கான கெனடிய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் புதிய இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. கொழும்பு 3 5 குறுக்கு தெருவில் இயங்கி வந்த கெனடிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் இன்று முதல் கொழும்பு 7 உள்ள புதுப்பிக்கப்பட்ட வளாகத்தில் இயங்கும் என்றும், பொதுமக்கள், விசா விண்ணப்பதாரர்கள் ஆகியோர் தமது கடிதங்களை புதிய முகவருக்கே அனுப்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்துடனும் மக்களுடனுமான இருதரப்பு உறவுகளையும் ஈடுபாட்டையும் வலுப்படுத்துவதில் கனடா தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை கொண்டுள்ளதை இந்த புதிய அலுவலகத்திற்கான இடமாற்றம் காட்டுவதாக கனேடிய உயர்ஸ்தானிகரகம் சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து அண்மையில் விலகிய அக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்களில் ஒருவரான விஜயபாஸ்கர் அமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளருமான என் ஆனந்தை நேரில் சந்தித்துள்ளார். அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இடம்பெற்றுள்ள இச்சந்திப்பு கவனம் பெற்றுள்ளது. ஏற்கனவே அதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்திருந்தனர்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். The station with the best music.
2: It's East FM. It's East FM.
1: Feel the power. Feel the bass. 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 4165084 9552 4165084 9552.
2: Sandhya's Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhya's Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidayal. Ingu Mattume Dr. Pavithra Nandishwarar Survey Valangukirar. 416-299-1020.
3: Master Productions மற்றும் She Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV Tour in Toronto, exclusive radio partner East FM 102.7.
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல். ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4372672394 4162899993.
0: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர். 4165582551 4165582551.
5: பிபா உலக கிண்ண போட்டிகள் 2026. பிபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

2:48 மிஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. கனடா போர்டர் சர்வீசஸ் ஏஜென்சி வந்து இப்போது கூறியிருக்கிறார்கள், தாங்கள் 15 கிலோகிராமுக்கும் அதிகமான அளவு கொக்கைனை வந்து டொரண்டோ பியர்சன் ஏர்போர்ட்டில் இப்போது கைப்பற்றியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். 10 June தான் இந்த சீசிங் இடம்பெற்றிருக்கிறது. இது இவர் வந்து செயின்ட் வின்சென்ட்டிலிருந்து டொரண்டோ பியர்சனுக்கு வந்திருந்தார் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த நபர் வந்து இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படி என்று சொல்லியும் கனடா போர்டர் சர்வீசஸ் ஏஜென்சி வந்து கூறியிருக்கின்றது. அதேவேளையிலே RCMP-யினரிடம் இவர் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றாராம். இது தொடர்பாக மேலதிக விவரங்கள் இதுவரையில் தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இந்த 15 கிலோகிராம் அதைவிட அதிகமான அளவுக்கு கொக்கைன் வந்து இப்படி வந்திருக்கிறது இங்கே என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கிறது. அப்படியே பார்க்கலாம், ஃபீஃபா வேர்ல்ட் கப் அதனுடைய 6 மேட்சஸ் இன்றைக்கு இடம்பெறப்போகின்றன. 3:00 to 2:00 6:00 to 2:00 அதே போன்று 9:00 to 2:00 இடம்பெறப்போகின்றன. 3:00 முக்கியமான எங்களுடைய கெனடிய அணியும் சுவிட்சர்லாந்து மோத இருக்கின்றன. கெனடிய அணிக்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அதே போன்று அடுத்து 3:00 அப்படின்னு சொல்லி பார்த்தால் பொஸ்னியா அண்ட் ஹெர்சிகோவினா கட்டார் இந்த 2 அணிகளும் மோத இருக்கின்றன. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவல்ஸுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. சரி, அந்த விடயத்தோடு நானும் விடைபெற்று செல்ல இருக்கின்றேன். இதுவரை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் ரிஷி இணைந்திருப்பார். இனிமையான வணக்கம். நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: பிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பிஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் ஸ்டெஃபன் 102.7
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
2: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன்ட் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 4164570651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
3: Focus Educational Services, Ontario Certified Teacher Samita Selvarajavin Thalamayil Yengum, Focus Education Services, Ippodhu Pudhidhaga Iniyum Junior Kindergarten Mudhal Grade 8 Variyana Manavargalukku Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangugindrargal. June Mudhal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, மெத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள் 6475344509 6475344509. மார்னிங் சைடன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மார்க்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
5: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
5: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
6: 416-293-7287
5: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
6: 416-461-6401. மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட், யூரின் அண்ட் இசிஜி பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில் 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
4: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் ஜூன் 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479-996-592 6475490059.

0: நேரம் 3:01 102.7 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஜூன் மாதம் 24 திகதி புதன்கிழமை 2026 ஆண்டு ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மற்றும் ஒரு உற்சாகம் நிறைந்த ஈஸ்ட் எஃப்எம்மின் வானொலியின் ஊடாக உங்கள் அனைவரோடும் இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு ரிஷிஷ்காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ண கட்டுது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3 முதல் 5 வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு.
0: இன்றைய நாளும் கூட 5 வரையிலான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு. 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகளில் இரண்டு போட்டிகள் இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றன. குறிப்பாக கனடாவுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையிலான போட்டி வேங்கூவரில் ஆரம்பித்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் போஸ்னியா ஹெர்சகோவினா மற்றும் கட்டார் அணிகளுக்கு இடையிலான போட்டியும் சியரில் ஆரம்பித்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை நாங்கள் தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள இருக்கின்றோம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இணைந்திருங்கள்.

கொண்டிருக்கின்றது. இந்த விதமான கோல்களும் புறப்படவில்லை. மறுபுறத்தில் சியரரில் போஸ்னியா ஹெர்சகோவினா மற்றும் கட்டார் அணிகளுக்கு இடையிலான போட்டியும் எந்தவித கோல்களும் இன்றி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. வெளியில் 24 டிகிரி செல்சியஸ் வெயில் மற்றும் மூகில் கலந்து காணப்படுகின்றது. 26 உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நாளைய தினம் வியாழக்கிழமை மிகமூட்டம் நிறைந்த நாள். கிட்டத்தட்ட 10 மில்லிமீட்டர் மழைக்கான வாய்ப்புகளை கொண்டிருக்க இன்று நள்ளிரவை தாண்டிய நேரங்களில் இருந்து இந்த மழைக்கான வாய்ப்புகள் ஆரம்பிக்கின்றன. 20 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னரும் மேலும் 1% குறைவடைய இருக்கின்றது. உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamseen, 437-860-7002, 437-860-7002.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: வல்மொரின் ஸ்ரீ சுப்பிரமணிய ஐயப்ப மாரியம்மன் கோவில் வருடாந்த திருவிழா July 4th சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி July 18th சனிக்கிழமை சப்பரம், July 19 ஞாயிறு காலை தேர் திருவிழா காவடி, July 20 திங்களன்று தீர்த்தம் திருவிழா. அன்னதானம் உபயம் செய்ய அல்லது காவடி மற்றும் நேர்த்தி கடன்களை செய்ய விரும்பும் அடியார்கள் ஆலயத்துடன் தொடர்பு கொள்ளவும்.
4: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
5: 416-900-4599.
6: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656,
7: 416-908-5656. ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
8: வாகன விபத்துக்கோ, வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
8: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
8: 2225 மார்க்கம் Road, Suite 307-647-478-0144.
9: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
10: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்த மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3-5 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறையருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 416-321-6104.
11: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
12: பாட்டுக்கொரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. கனடாவுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையிலான போட்டி எந்தவித கோல்களும் இல்லாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 24 நிமிடங்களை கடந்து இந்த போட்டி வேங்குவரில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மறுபுறத்தில் போஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா மற்றும் கட்டார் அணிகளுக்கு இடையிலான போட்டியும் எந்தவிதமான கோல்களும் இல்லாமல் தொடர்ந்து கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. நாங்கள் இன்றைய நாளில் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களையும் அறிந்து கொள்ளப் போகின்றோம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் திகழ்ந்து வருகின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபாலசிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட் இடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபாலசிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் எக்யூரிட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் 416-298-2777 416-298-2777

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கனடாவுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையிலான போட்டிகள் எந்தவித கோல்களுமின்றி 31 நிமிடத்தை தாண்டிய தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. மறுபுறத்தில் போஸ்னியா ஹெர்சிகோவினா கட்டாரணிக்கு எதிராக 29வது நிமிடத்தில் ஒரு கோலினை பெற்று முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. ஒன்டாரியோவின் நெடுஞ்சாலைகளில் மேலும் பல பகுதிகளில் இவ்வாரம் முதல் மணிக்கு 110 கிலோமீட்டர்களாக வேக எல்லை அதிகரிக்கப்பட உள்ளது. வரும் வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து செப்டம்பர் மாதம் வரையில் கட்டம் கட்டமாக இவ்வாறு 900 கிலோமீட்டர்கள் தூரத்துக்கு நெடுஞ்சாலைகளில் வேக எல்லைகள் உயர்த்தப்படும் என போக்குவரத்து அமைச்சர் இன்று உறுதிப்படுத்தியுள்ளார். வெள்ளிக்கிழமை இடம்பெறும் முதல் கட்ட மாற்றம் 401 மற்றும் 460 நெடுஞ்சாலைகளின் பகுதிகளில் மேற்கொள்ளப்படும். இலங்கைக்கான கெனடிய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் புதிய இடத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது. கொழும்பு 3 5 குறுக்கு தெருவில் இயங்கி வந்த கெனடிய உயர்ஸ்தானிகரகம் இன்று முதல் கொழும்பு 7 உள்ள புதுப்பிக்கப்பட்ட வளாகத்தில் இயங்கும் என்றும், பொதுமக்கள், விசா விண்ணப்பதாரர்கள் மற்றும் பார்வையாளர்கள் ஆகியோர் தமது கடிதங்களை புதிய முகவரிக்கு அனுப்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்துடனும் மக்களுடனுமான இருதரப்பு உறவுகளையும் ஈடுபாட்டையும் வலுப்படுத்துவதில் கனடா தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை கொண்டுள்ளதை இந்த புதிய அலுவலகத்துக்கான இடமாற்றம் காட்டுவதாக கெனடிய உயர்ஸ்தானிகரகம் சுட்டிக்காட்டியுள்ளது. தமிழ்நாட்டில் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து அண்மையில் விலகிய அக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்களில் ஒருவரான விஜயபாஸ்கர் அமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளருமான என் ஆனந்தை நேரில் சந்தித்துள்ளார். அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையலாம் என்ற எதிர்பார்ப்புகளின் மத்தியில் இடம்பெற்றுள்ள இச்சந்திப்பு கவனம் பெற்றுள்ளது. ஏற்கனவே அதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்திருந்தனர்.

0: உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார். 6479826476. 10 அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், தமிழிலும் உரையாடலாம். 6479826476 6479826476.
1: அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் உங்கள் 102.7.

நேரம் 3:40 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது திசையெங்கும் கிழக்கு. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகளில் கனடிய அணி சுவிட்சர்லாந்து அணியினை வேங்கூவரில் எதிர்கொண்டு வருகின்றது. 40 நிமிடங்களை போட்டி கடந்திருக்கின்ற சூழலில் எந்த அணியும் எந்த விதமான கோல்களையும் பெறவில்லை. ஒரு இறுக்கமான போட்டியாக இந்த போட்டி இடம்பெற்று வருவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. மறுபுறத்தில் போஸ்னியா ஹெர்சோவினா அணி கட்டார் அணியினை 2-0 என்கின்ற கோல் கணக்கில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. 29 மற்றும் 34 நிமிடங்களில் போஸ்னியா ஹெர்சோவினா அணி கோல்களை பெற்றிருந்தவையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இன்றைய தினம் ஜூன் மாதம் 24 மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவருடைய பிறந்த நாளாக இருக்கின்றது. அவர் தொடர்பிலான ஒரு சிறு பதிவினை நாங்கள் இன்றைய திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம். 3:41 இருக்கின்றது.

கேரளா மாநிலம் பாலக்காட்டுக்கு அருகில் உள்ள எலப்புள்ளி என்ற கிராமத்தில் 1928 ஜூன் 24 பிறந்தார் விஸ்வநாதன். 4 வயதிலேயே தந்தையை இழந்த MSV 13 வயதில் இசைக்குழுவில் இணைந்தார். 1953 MGR நடித்த ஜெனோவா திரைப்படம் மூலம் திரை உலகில் இசையமைப்பாளராக அறிமுகமான MSV பணம் திரைப்படம் முதல் 1000 படம் வரை ராமமூர்த்தியுடன் இணைந்து 750 அதிகமான படங்களுக்கு இசையமைத்தார். அதன் பிறகு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என 950 அதிகமான திரைப்படங்களுக்கு MSV இசையமைத்து தனது தனித்தன்மையை நிரூபித்தார்.

0: அத்தான் என்னத்தான் மாலை பொழுதின் மயக்கத்திலே போன்ற காதல் ரசம் சொட்டும் பாடல்கள் மூலம் இளைஞர்கள் மத்தியில் நீங்கா இடம் பிடித்தவராய் திகழ்ந்தவர் எம். எஸ்.வி. அதே சமயம் காதலில் தோல்வியுற்றவர்களுக்கும் அவரது பாடல்கள் மருந்தாய் அமைந்தன. கற்பகம், பாசமலர் உள்ளிட்ட திரைப்படங்கள் மூலம் தமிழ் குடும்பங்களில் ஒருவராய் எம். எஸ்.வி. மாறினார்.
1: கலைந்திடும் கனவுகள் அவை படைத்தாள் அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து.
0: எம். எஸ்.வி. இசையில் வெளியான அன்பேவா, கௌரவம் உள்ளிட்ட படங்களில் அவரது பின்னணி இசை பிரமிக்க வைத்தது. கலங்கரை விளக்கம், உத்தரவின்றி உள்ளேவா படங்களில் டைட்டில் பாடல்களிலேயே படத்தின் கதையை சொல்லியது எம். எஸ்.வி.யின் தனித்த அடையாளம்.

ஜெய்சங்கர் நடிப்பில் வெளியான துணிவே துணைப்படத்தில் வசனமே இல்லாத பல காட்சிகளில் எம்எஸ்வியின் திகிலூட்டும் இசையே முக்கிய அங்கம் வகித்தது. தூது சொல்ல ஒரு தூடி, சட்டி சுட்டதடா, கை விட்டதடா ஆகிய பாடல்கள் அவரின் தனித்தன்மைக்கு உதாரணம். உலக இசையை தமிழில் புகுத்திய பெருமை இவரையே சேரும். பட்டத்துராணி பாடலில் எகிப்திய இசையையும், பர்ஷியன் இசையை நினைத்தேன் வந்தாய் 100 வயது பாடலிலும், ரஷ்ய இசையை கண்போன போக்கிலே கால் போகலாமா பாடலிலும் என மேலை நாட்டு இசையை திறம்பட கையாண்டவர் இவர்.

நடிகராக வேண்டும் என்ற MSB-யின் ஆசை காதலா காதலா திரைப்படத்தின் மூலம் நிறைவேறியது. 1951 முதல் 50 ஆண்டுகளுக்கு மேல் திரைத்துறையில் கோலோச்சிய MS விஸ்வநாதன் ஹார்மோனியம், பியானோ மற்றும் கீபோர்டில் புலமை பெற்றவர்.

இளையராஜா, ஏ ஆர் ரஹ்மான், தேவா, யுவன் சங்கர் ராஜா, ஜி வி பிரகாஷ் இசையில் பாடகராகவும் முத்திரை பதித்தவர் மெல்லிசை மன்னர் MSV. தனது இசையால் காலத்தால் அழிக்க முடியாத பல பாடல்களை கொடுத்த MS விஸ்வநாதன் மண்ணை விட்டு மறைந்தாலும் அவரது பாடல்களாலும் கண்ணீர் குரலாலும் இன்றும் இசை பிரியர்களின் மனதில் நீங்காமல் வாழ்ந்து வருகிறார்.

நேரம் 3:50 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கனடாவுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையிலான போட்டி எந்தவித கோல்களும் இல்லாமல் இப்பொழுது ஹாஃப் டைமில் இருக்கின்றது. அதே வேளையில் மறுபுறத்தில் போஸ்னியா ஹெர்சிகோவினா மற்றும் கட்டார் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் கட்டார் அணிய ஒரு கோலினை பெற்றிருக்கின்றது 42nd நிமிடத்தில். அதன் அடிப்படையில் தொடர்ந்து போஸ்னியா ஹெர்சிகோவினா 2-1 என்கின்ற கோல் கணக்கில் இந்த போட்டியில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் மீளவும் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம். உங்களுடைய வீட்டின் மோட்கேஜினை நீங்கள் பிரைவேட்டிடமோ அல்லது பி லெண்டரிடமோ வைத்திருக்கின்றீர்கள், அதற்கு உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நாட வேண்டிய நிறுவனமாக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் நிறுவனம் திகழ்ந்து வருகின்றது. உங்களுடைய மோட்கேஜினை வங்கிக்கு மாற்றி குறைவான வட்டி வீதத்தில் அது பெற்றுத் தருகின்றது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவம் பெற்றவரும் நம்பிக்கை பெற்றவருமாக திகழ்ந்து வருகின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம். உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் நிலைமைகள் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ்களை 24 மணி நேர அப்ரூவலோடு அவர் பெற்றுத் தருகின்றார். நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைவான மாதாந்த கட்டணத்தில் கட்டி உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி தருகின்றார் கிருபா தனவால சிங்கம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் அலுவலகம் மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் அமைந்திருக்கின்றது. 416-298-2777 அல்லது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ்.ca என்கின்ற இணையதளம் மூலமாகவும் நீங்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டிலிருந்து செகண்ட் மோட்கேஜை பெறுகின்றீர்கள் என்று வைத்துக் கொண்டால், நீங்கள் கிருபா தனவால் சிங்கத்தை நாடுகின்ற பொழுது $50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $750 மாத்திரமே. நீங்கள் வட்டியை மாத்திரம் செலுத்திக் கொள்ள முடியும், வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் 1-3 வருடத்துக்கு இந்த செகண்ட் மோட்கேஜினை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ரினியூவல் செய்ய தேவையில்லை. அதன் மூலமாகவும் மேலதிக பணத்தினை நீங்கள் சேமித்துக் கொள்ள முடியும். இது மட்டுமல்லாமல் எந்த நேரத்திலும் பெனால்டி இல்லாமல் உங்களுடைய கடனை மீள செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங் ஏற்படுத்தி தருகின்றார். உங்களுடைய செகண்ட் மோட்கேஜுக்கான அப்ரூவலை 24 மணி நேரத்தில் பெற்றுத்தந்து 72 மணி நேரத்தில் உங்களுக்கான நிதி கிடைப்பதற்குரிய வழிவகைகளையும் அவர் ஏற்படுத்தி தருகின்றார். தற்போது உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு வங்கியில் வைத்திருக்கும் போது அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் $400,000 வரையில் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலமாக உங்களுக்கு அவசர நிதி தேவைகள் ஏற்படும் பொழுது கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் கிருபா தனபால சிங்கத்துடன் பேசி ரீஃபைனான்ஸ், ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பிலான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். அழையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca என்கின்ற இணையதளம் மூலமாகவும் மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை East FM, eastfm.ca, eastfm.ca.
1: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960.
2: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
3: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயம், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நாகபூசணி அம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் ஜூன் 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 26 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 27 சனி காலை தேர், ஜூன் 28 ஞாயிறு காலை தீர்த்தம், ஜூன் 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும், ஜூன் 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-3216-1014.
1: ஏஜாக்ஸில் ஜூன் 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைத்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைன பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வார், டாப், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடைகள் இன்னும் பல. June 27-28 சனி ஞாயிறு 95 மெகில் டிரைவ், வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ், ஃபுட் பேசிக் முன்பாக JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487. 416-371-1487.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899. 6472-93-5899.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
1: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா June 8 திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி June 17 புதன்கிழமை மஞ்சம், June 18 வியாழன் மாம்பழ திருவிழா, June 19 வெள்ளி வேட்டை திருவிழா, June 20 சனி சப்பரம், June 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து June 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், June 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-1109.
6: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, Unit 28, 6476565690, 6476565690.
5: உலகளாவிய உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாத மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்ற திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. 4:08 சுவிட்சர்லாந்து அணி கெனடி அணிக்கு எதிராக ஒரு கோலினை பெற்றிருக்கின்றது. ஹாஃப் டைம் முடிந்து 46வது நிமிடத்தில் இந்த கோல் பெறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி 1-0 என்கின்ற கோல் கணக்கில் இப்பொழுது முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. மறுபுறத்தில் 2-1 என்கின்ற கோல் கணக்கில் போஸ்னியா அண்ட் ஹெர்சிகோவினா மற்றும் கட்டார் அணிகளுக்கு இடையிலான போட்டி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. போஸ்னியா அண்ட் ஹெர்சிகோவினா அணி முன்னிலை வகித்துக் கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 வெளியில் 24 டிகிரி செல்சியஸ், 26 உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று நள்ளிரவை தாண்டிய நேரங்களிலிருந்து மழைக்கான வாய்ப்புகள் ஆரம்பிக்கின்றன. இரவு பொழுதுகளிலிருந்து மழைக்கான வாய்ப்புகள் ஆரம்பிக்கலாம் என நம்பப்படுகின்றது. நாளை மேகமூட்டம் நிறைந்த நாள், 5 தொடக்கம் 10 மில்லிமீட்டர் மழைக்கான வாய்ப்புகளை ஒட்டுமொத்தமாக நாளைய தினம் வியாழக்கிழமை கொண்டிருக்கிறது. 18 டிகிரி செல்சியஸாக நாளைய தினம் அதிகூடிய வெப்பநிலை இருக்கும். வாகன எரிபொருள் விலை இன்றும் 1 சதத்தினால் குறைந்திருந்தது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் மேலும் 1 சதத்தினால் குறைவடைய இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீளவும் நாங்கள் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் திகழ்ந்து வருகின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் தேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் தனபாலசிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட் இடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி

.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபார்த்தமால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபாலசிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள் கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் 416-298-2777 416-298-2777.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: Ajax Mitsubishi, Canada's number one PHEV kalai, 1.49% rate-il, varantham $108 plus tax-il irundhu, finance aladhu lease seyyungal, 5 aandukalukku aladhu 100,000 kilometers-ukku, free oil changes. Market-ile cheapest SUV-ai, best warranty-udan perum vaipaga, 2026 RVR-kalai, varantham $78 plus tax-il irundhu, 5 aandukalukku aladhu 100,000 kilometers-ukku, free oil changes-udan pettukollungal. Anaitthu pudhiya vaagana kolvanavugalukkum visada parisugalum kaathirukkum. Armored Thamseen 437-860-7002 437-860-7002.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Morning Sir & Finch சந்திப்பு கண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
3: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca
4: Riverdale Pound Brokers 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற licensed Pound Brokers. குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்புமிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக்கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக்கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது Riverdale அடகு சேவை. 1061 Gerard Street East, Inside the Smoker's Mart. அழையுங்கள் 437-984-106 Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
5: CTR வழங்கும் நட்சத்திர விழா 2026 ஜூன் 26, 27, 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்துள்ள முற்று வழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கட பெடிகள், வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 647-425-4332
6: 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட
7: தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்கெட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் 40 வருட அனுபவத்துடன் எலை கோல் கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்க அத்தியாயம் எலை கோல்.
8: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பால அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388 416-649-6388.
0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 East FM.
9: நேரம் 4:20:57 கனடாவுக்கு எதிராக மேலும் ஒரு கோலினை சுவிட்சர்லாந்து பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் 2-0 என்கின்ற கோல் கணக்கில் கெனடி அணியினை சுவிட்சர்லாந்து அணி முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. வேங்கூவரில் இடம்பெற்று வருகின்ற இன்றைய போட்டிகளில் மறுபுறத்தில் போஸ்னியா ஹெர்சகோவினா அணி 2-1 என்கின்ற கோல் கணக்கில் கட்டாரைய முன்னிலை வகித்துக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. திசையெங்கும் கிழக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.

0: நேரம் 4:25 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கனடாவுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையிலான போட்டி வேங்குவரில் இடம்பெற்று வருகின்றது. சுவிட்சர்லாந்து 2-0 என்கின்ற கோல் கணக்கில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. 66 கடந்து போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் இன்றைய நாளில் பெஸ்ட் மொபைல்ஸ் தருகின்ற தகவல்களையும் அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: அலைபேசிகள் அரசன் பெஸ்ட் மொபைல் வழங்குகின்ற மெகா டீலோடு இணைந்திருக்கின்றோம். பாடசாலை விடுமுறை, ஆகவே இந்த விடுமுறை காலத்தில் நீங்கள் விடுமுறைக்கு செல்கின்ற பொழுது பல நாடுகளுக்கு செல்ல இருப்பீர்கள். ஆகவே செல்கின்ற பொழுது பல ரோமிங் பிளானோடு நீங்கள் ஏராளமான பணத்தை செலவழிப்பீர்கள். ஆனால் இப்பொழுது பெஸ்ட் மொபைல் அறிமுகப்படுத்தியிருக்கின்ற வெக்கேஷன் டூரிசம் ரோமிங் ஃப்ரீ பிளானோடு நீங்கள் மிக மிக குறைந்த கட்டணத்தோடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பெஸ்ட் மொபைல் நிறுவனம். குறிப்பாக சிறப்பு திட்டத்தோடு 120 நாடுகளுக்கு நீங்கள் ரோமிங் கட்டணம் இன்றி உங்கள் மொபைல் போனை பயன்படுத்த முடியும். குறிப்பாக இந்தியா, இலங்கை, கியூபா, மெக்சிகோ, அனைத்து கரேபிய நாடுகள், அமெரிக்கா, அத்துடன் ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ் உட்பட எல்லா நாடுகளுக்கும். அதுபோலவே நீங்கள் இங்கே கட்டார், குடுபா என்று சொல்லி எந்த நாடுகளுக்கு சென்றாலும் அந்தந்த நாடுகளில் கொண்டு சென்று நீங்கள் கனடாவில் எவ்வாறு உங்களுடைய கைத்தொலைபேசியை குறைந்த கட்டணத்தோடு பாவிக்கிறீங்களோ அதே போலவே எந்தவித மேலதிக கட்டணமும் இல்லாமல் நீங்கள் அந்தந்த நாடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது நீங்கள் இந்த வெக்கேஷன் டூரிசம் ரோமிங் ஃப்ரீ பிளானோடு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பை இந்த விடுமுறை காலத்தை முன்னிட்டு ஒரு விஷேட பேக்கேஜாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பெஸ்ட் மொபைல் நிறுவனம். பாடசாலை விடுமுறை ஆகவே அனைவரும் நீங்கள் விடுமுறைக்கு தயாராகி கொண்டிருப்பீர்கள். ஆகவே இந்த காலத்தில் நீங்கள் இவ்வாறான பேக்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் மேலதிக கட்டணமும் எந்தவித மேலதிக செலவும் இல்லாமல் உள்ளூரில் நீங்கள் எவ்வாறு ஒரு தொலைபேசியில் நீங்கள் உரையாட முடியுமோ அது போலவே நீங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கிருந்தும் நீங்கள் உரையாடுவதை தாண்டி உங்களுடைய டேட்டாவையும் அன்லிமிட்டடாக பாவிக்கக்கூடிய வெக்கேஷன் டூரிசம் ரோமிங் பிளானை வந்து இப்பொழுது அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் பெஸ்ட் மொபைல் நிறுவனம். நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். 416-319-8000 416-319-8000 அழைக்கலாம். நேரடியாக வர மா கம்யூனிஸ்டிஸ் ஒரே பில்டிங்கில் அமைந்திருக்கிறது பெஸ்ட் மொபைல் நிறுவனம். 3 இடங்களிலும் தங்களுடைய சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரை நீங்கள் இலங்கைக்கும் பயணமாக இருந்தால் இலங்கையிலும் நீங்கள் பாவிக்கக்கூடிய டயலாக் சிம் கார்டையும் இப்பொழுது இங்கே பற்றி இங்கே அதுக்கான ஆக்டிவேஷனை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதுவரை உங்களுடைய வீட்டுக்கான பெல் இன்டர்நெட்டை சேவையை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மாதாந்தம் $40 நீங்கள் பெல்லின் இன்டர்நெட் சேவையை பெற்றுக்கொள்ளலாம். நோ கனெக்ஷன் ஃபீ, நோ கான்ட்ராக்ட் கோடு. பெல்லின் 5 இன்டர்நெட் சேவையை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாதாந்த $40 நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள 416-319-8000 நீங்க அழைக்கலாம். முன்னு நிலைப்படுத்துகிறோம். புத்துப்புதிய அறிமுகமாக இப்பொழுது பெஸ்ட் மொபைல் வழங்கியிருக்கிறார்கள் வெக்கேஷன் டூரிசம் ரோமிங் ஃப்ரீ பிளான் வந்து நீங்கள் இந்த விடுமுறை காலத்தில் எந்த, அதாவது 120 நாடுகளுக்கு நீங்களுக்கு மேல் நீங்கள் பாவிக்க முடியும். அந்தந்த நாடுகள் சென்று நீங்கள் அந்தந்த நாடுகள் டிரான்சிட்டோ உள்ளூரா இருக்கலாம். நீங்கள் கனடாவில் எப்படி நீங்கள் ஒரு உரையாடல முடியுமோ அது போலவே நீங்கள் அங்கு சென்றும் உரையாடக்கூடிய ஒரு வெக்கேஷன் டூரிசம் ரோமிங் ஃப்ரீ பிளானை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். துல்லியமான நெட்வொர்க் கூட இது வழங்கப்படுவதால் நீங்கள் உலகின் எந்த மூலையிலிருந்தும் நீங்கள் விளையாட முடியும். மிக குறைந்த கட்டணத்தோடு இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை வழங்குகின்றார்கள் மாக்கம் இண்டஸ்ட்ரீஸ் ஒரே பில்டிங்கில் அமைந்திருக்கிறது பெஸ்ட் மொபைல். நேரடியாக அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ள 416-319-8000 416-319-8000

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: கனடாவின் பல்வேறு பகுதிகளிலும் பணியின் போது காவல்துறை உத்தியோகத்தர்கள் உயிரிழக்கின்ற மற்றும் காயமடைகின்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளமை தொடர்பில் மாகாண முதல்வர்களின் குழுவான கூட்டமைப்பு அவையில் விவாதிக்கப்பட வேண்டும் என ஒன்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்டு அழைப்பு விடுத்துள்ளார். இவ்விடயத்தை வலியுறுத்தி கூட்டமைப்பு அவையின் தற்போதைய தலைவரான பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் மாகாண முதல்வருக்கு ஏற்கனவே கடிதம் எழுதியுள்ளதாகவும் முதல்வர் டாக் ஃபோர்டு கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு மற்றும் பிரதிநிதிகள் தொடர்பில் அவதூறுகளையும் ஆபாச கருத்துக்களையும் பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். முதலமைச்சர் விஜய் மீது அவதூறுகளை வெளியிட்டு வந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திமுகவின் ஜென்சி குழுவின் ஒருங்கிணைப்பாளரிடமும் விசாரணை இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் தம்மை விமர்சிப்போரை அடக்குவதற்கு தாவேக அரசு முயற்சிப்பதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி சாடியுள்ளார். போலீசாரை வைத்து அச்சுறுத்த நினைத்தால் திமுக பார்த்துக் கொண்டு இருக்காதென எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். இலங்கையின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தாம் கைது செய்யப்படுவதை தடுக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை ஜூலை 6 நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. அதுவேளையில் பொது நிதியை செலவழித்து பெற்றோரின் நினைவுச் சின்னங்களை அமைத்த குற்றச்சாட்டில் 15 மேற்பட்ட தடவைகள் நீதிமன்ற விசாரணைகளை கோட்டாபய ராஜபக்ஷ தவிர்த்ததாக அண்மையில் செய்திகள் வெளியாகியிருந்தன.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: நேரம் 4:35 திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கனடா ஒரு கோலினை பெற்றிருக்கின்றது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக 2-1 என்கின்ற கோல் கணக்கில் கனடாவுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் இடையிலான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 2-1 என்கின்ற கோல் கணக்கில் கனடிய அணியினை சுவிட்சர்லாந்து அணி முன்னிலை வகித்துக் கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மறுபுறத்தில் 2-1 என்கின்ற கோல் கணக்கில் கட்டார் அணியினை போஸ்னியா அண்ட் ஹெர்சிகோவினா அணி முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 டொரோண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

நேரம் 4:41 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சுவிட்சர்லாந்துக்கும் கனடாவுக்கும் இடையிலான போட்டியில் 2-1 என்கின்ற கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்து முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. 82 நிமிடங்களை கடந்து போட்டியிடம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. 46 மற்றும் 57 நிமிடங்களில் சுவிட்சர்லாந்து கோல்களை பெற்றிருந்த அதே வழியில் 76வது நிமிடத்தில் கனடாவினுடைய ப்ராமிஸ் டேவிட் ஒரு கோலினை கனடாவுக்காக பெற்றிருந்தமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. வேங்கூவரில் இந்த போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் மீளவும் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம். உங்களுடைய வீட்டின் மோட்கேஜினை நீங்கள் பிரைவேட் இடமோ அல்லது பி லெண்டரிடமோ வைத்திருக்கின்றீர்கள், அதற்கு உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நாட வேண்டிய நிறுவனமாக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் நிறுவனம் திகழ்ந்து வருகின்றது. உங்களுடைய மோட்கேஜினை வங்கிக்கு மாற்றி குறைவான வட்டி வீதத்தில் அது பெற்றுத் தருகின்றது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவம் பெற்றவரும் நம்பிக்கையை பெற்றவருமாக திகழ்ந்து வருகின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம். உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் நிலைமைகள் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ்களை 24 மணி நேர அப்ரூவலோடு அவர் பெற்றுத் தருகின்றார். நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைவான மாதாந்த கட்டணத்தில் கட்டி உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி தருகின்றார் கிருபா தனவால சிங்கம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் அலுவலகம் மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் அமைந்திருக்கின்றது. 416-298-2777 அல்லது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca என்கின்ற இணையதளம் ஊடாகவும் நீங்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக் கொள்ள முடியும். நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டிலிருந்து செகண்ட் மோட்கேஜை பெறுகின்றீர்கள் என்று வைத்துக் கொண்டால், நீங்கள் கிருபா தனவால் சிங்கத்தை நாடுகின்ற பொழுது $50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $750 மாத்திரமே. நீங்கள் வட்டியை மாத்திரம் செலுத்திக் கொள்ள முடியும், வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் 1-3 வருடத்துக்கு இந்த செகண்ட் மோட்கேஜினை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதனூடாக ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ரினியூவல் செய்ய தேவையில்லை. அதன் மூலமாகவும் மேலதிக பணத்தினை நீங்கள் சேமித்துக் கொள்ள முடியும். இது மட்டுமல்லாமல் எந்த நேரத்திலும் பெனால்டி இல்லாமல் உங்களுடைய கடனை மீள செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்களுடைய செகண்ட் மோட்கேஜுக்கான அப்ரூவலை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தந்து 72 மணி நேரத்தில் உங்களுக்கான நிதி கிடைப்பதற்குரிய வழிவகைகளையும் அவர் ஏற்படுத்தி தருகின்றார். தற்போது உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு வங்கியில் வைத்திருக்கும் போது அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் $400,000 வரையில் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலமாக உங்களுக்கு அவசர நிதி தேவைகள் ஏற்படும் பொழுது கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் கிருபா தனபால சிங்கத்துடன் பேசி ரீஃபைனான்ஸ், ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பிலான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். அழையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் 416-298-2777 அல்லது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca என்கின்ற இணையதளம் ஊடாகவும் மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிற நிகழ் 2-1 என்கின்ற கோல் கணக்கில் கெனடி அணியினை தொடர்ந்து சுவிட்சர்லாந்து அணி முன்னிலையை வகித்துக் கொண்டிருக்கிறது. மறுபுறத்தில் போஸ்னியா அண்ட் ஹெர்சகோவியா அணி 3 கோல்களை பெற்றிருக்கிறது. இப்பொழுது சற்று முன்னர் 3வது கோலை பெற்றிருக்கின்றது. 3-1 என்கின்ற கோல் கணக்கில் கட்டாரை போஸ்னியா ஹெர்சகோவினா அணி முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் பெஸ்ட் மொபைல்ஸ் தருகின்ற தகவல்களை மீளவும் அறிந்து கொள்ளலாம்.
1: அலைபேசிகள் அரசு பேசுகோவில் வழங்குகின்ற விடுமுறை காலத்தை முன்னிட்டு புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள வெக்கேஷன் டூரிசம் ரோமிங் ஃப்ரீ பிளான் வந்து இப்பொழுது அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். 120 நாடுகளுக்கு மேல் நீங்கள் ரோமிங் கட்டணமின்றி உங்களுடைய மொபைல் போனை எந்தவித மேலதிக கட்டணங்களும் இன்றி உரையாட முடியும். அத்துடன் டாட்டாவை கூட நீங்கள் அன்லிமிட்டடாக பாவிக்கக்கூடிய வாய்ப்பை இப்பொழுது அலைபேசிகள் அரசு பெஸ்ட் மொபைல் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இலங்கை, இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா, யுஎஸ்ஏ, மெக்சிகோ, கியூபா மற்றும் அனைத்து கரீபியன் நாடுகளும், அதுபோலவே துபாய், கட்டார், லண்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், சுவிஸ் சொல்லி அத்தனை ஐரோப்பிய நாடுகளுக்கும் நீங்கள் இலவசமாக நீங்கள் டாடாவையும் நீங்கள் ரோமிங் பிளானையும் பாவிக்கலாம். அதாவது கனடாவில் நீங்கள் எவ்வாறு சாதாரண கட்டணத்துடன் உங்களுடைய கைபேசிகளை பாவிக்கிறீர்களோ அதே போலவே நீங்கள் வெளிநாடுகளுக்கு விடுமுறைக்கு செல்கின்ற பொழுது அதே அளவு கட்டணங்களோடு நீங்கள் பாவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் இப்பொழுது இந்த விடுமுறை காலத்தில் அறிமுகப்படுத்தியிருக்கார்கள். வெக்கேஷன் டூரிசம் ரோமிங் பிளான் வந்து ஃப்ரீ பிளானாக வழங்கப்படுகிறது. இது பற்றிய விவரங்களை நேரடியாக அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். 416-319-8000 4163 19 8000 அழைத்து நீங்கள் விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். மாங்கமணி ஸ்ரீஸ் ஒரேஞ்ச் பில்லிங்கில் அமைந்திருக்கிறது பெஸ் மொபைல் நிறுவனம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுவரை நீங்கள் இப்பொழுது இலங்கை பயணமாக இருந்தால் இலங்கைக்கான ஸ்ரீலங்கன் டயலாக் சிம் கார்டை கூட இங்கிருந்து பெற்று இங்கிருந்து அதுக்கான ஆக்டிவேஷனை கூட நீங்கள் செய்து கொள்ள முடியும். பெல்லின் ஊடான ஹோம் இன்டர்நெட் சேவையை கூட இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். $40 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நோ கனெக்ஷன் ஃபீ, நோ கான்ட்ராக்ட். பெல்லின் 5G இன்டர்நெட் சேவையை நீங்கள் இப்பொழுது பெஸ் மொபைலில் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் இல்லங்களுக்கான இன்டர்நெட் சேவையாக இந்த சேவை வழங்கப்படுகிறது. இதை தாண்டி தரமான பேக்கேஜுகள் இப்பொழுது விடுமுறை காலத்தை விட்டு முன்னிட்டு தந்து கொண்டிருக்கின்றார்கள். பெஸ்ட் மொபைல் நிறுவனம் $20-25 நீங்கள் பேக்கேஜுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை இப்பொழுது வழங்குகின்றார்கள் பெஸ்ட் மொபைல் நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. வெக்கேஷன் டூரிசம் ரோமிங் ஃப்ரீ பிளானை தான் இப்பொழுது அறிமுகப்படுத்தியிருக்கார்கள். 120 நாடுகளுக்கு மேல் நீங்கள் ரோமிங் கட்டணங்கள் இன்றி உங்களுடைய மொபைல் போனை எந்தவித மேலதிக கட்டணங்களும் இன்றி உரையாட முடியும். அத்துடன் டேட்டாவை நீங்கள் அன்லிமிட்டடாக பாவிக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 120 நாடுகளுக்கு மேல் இதை பாவிக்கக்கூடிய வாய்ப்பை இப்பொழுது அறிமுகப்படுத்துகிறார்கள் பெஸ்ட் மொபைல் நிறுவனம். இலங்கை, இந்தியா, சிங்கப்பூர், மலேசியா, யுஎஸ்ஏ, மெக்சிகோ, கியூபா மற்றும் அனைத்து கரீபியன் நாடுகள், அதுபோலவே துபாய், கட்டார், லண்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், சுவிஸ் சொல்லி அனைத்து ஐரோப்பிய நாடுகளுக்கு நீங்கள் செல்லுகின்ற பொழுது நீங்கள் கனடாவில் சாதாரணமாக வாரம் நீங்கள் உங்களுடைய மொபைல் போனை பாவிக்கிறீர்களோ அதே அளவு குறைந்த கட்டணத்தோடு இந்த வெளிநாடுகளுக்கு செல்கின்ற பொழுது பாவிக்கக்கூடிய வெக்கேஷன் டூரிசம் ரோமிங் பிளானை அறிமுகப்படுத்துகிறார்கள் பெஸ்ட் மொபைல் நிறுவனம். துல்லியமான நெட்வொர்க் கூட இந்த சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலதிக விவரங்களுக்கு நேரடியாக வரலாம். மாக்கமினிஸ்ட்ரீஸ் ஒரேஞ்ச் பில்லிங்கில் அமைந்திருக்கிறது. 416-319-8000
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 4:52 இருக்கிறது. உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது திசையெங்கும் கிழக்கு. இதோடு இன்றைய திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். ஒலிக்கின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம் கோஃபி டபுள் உங்களை சந்திக்கும். மீளவும் நாளைய தினம் கூட 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours கனடா USA கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸுடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸுடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸுடன் வழங்கப்படுகின்றன. 5 Star Tours 416-474-1398 416-821-6929.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973-5899.
3: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479-996-59
4: அனுப்பினான் அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
5: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
7: ஹலோ எவ்ரிவன், மை நேம் இஸ் ஹசனுல் ஹாஃபீஸ் அண்ட் ஐ அம் யுவர் ஒன்டாரியோ லிபரல் கேண்டிடேட் இன் எஸ்கார்போ சவுத் வெஸ்ட். வென் ஐ இமிகிரேட்டட் டு கனடா பேக் இன் 2002, ஐ சோஸ் டு மேக் எஸ்கார்போ மை ஹோம். பேக் தென் லைஃப் வாஸ் அஃபோர்டபுள், பட் டுடே இட் இஸ் நாட். எஸ்கார்போ டிசர்வ்ஸ் பெட்டர் அண்ட் ஐ வில் ஃபைட் ஃபார் ஏ மோர் அஃபோர்டபுள் எஸ்கார்போ. Visit votehafiz.ca to learn more.
8: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. 416-720-1184.
9: ஸ்காபரோவில்
10: அகரம் சில்க்,
9: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
10: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
9: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
10: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
9: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
10: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
11: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.

0: நேரம் 5:01 இஸ்டெஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஜூன் மாதம் 24 புதன்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்வது இஸ்டெஃப்எம் கோபி டபுள் டபுள் நிகழ்ச்சிகளில் உங்களோடு
1: லாவண்யா,
0: ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.
1: இனிமையான வணக்கம் நேர்களே.
0: நேர்கள் இன்றைய நாளும் கூட 7 வரை கோபி டபுள் டபுள் இணைந்தோண்டு உங்கள் தெருவில் பாடல்களை கேட்கலாம்.
1: 416-5545-4040
0: இந்த நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்ற முதலாவது நேயரோடு நாங்கள் பேசுகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
2: வணக்கம்,
0: வணக்கம் காசிநாதன். எப்படி இருக்கீங்க?
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம்?
0: மாமர குயிலே.
2: மாமர குயிலே,
0: சரி சரி. பாட்டு உங்களுக்கு வருது, கேட்கலாம். நன்றி காசிநாதன்,
2: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கோபி டபுள் டபுள் ஒலித்து கொண்டிருக்கின்றது. ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகளில் சுவிட்சர்லாந்துக்கும் கனடாவுக்கும் இடையிலான போட்டி நிறைவடைந்திருக்கின்றது. சுவிட்சர்லாந்து 2-1 என்கின்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே வேளையில் இன்னொரு போட்டியும் நிறைவடைந்திருக்கின்றது. போஸ்னியா அண்ட் ஹெர்சகோவின் அணிக்கும் மற்றும் கட்டார் அணிக்கும் இடையிலான போட்டியிலும் போஸ்னியா ஹெர்சகோவின் அணி 3-1 என்கின்ற கோல் கணக்கில் வெற்றியினை பெற்றிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்கலாம்.
1: 416-5545-4040

0: நேரம் 5:08 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோபி டபுள் டபுள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
2: திருமதி செல்வா செல்வி. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கின்றோம் திருமதி செல்வா செல்வி. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமாக இருக்கிறேன்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம்?
2: படையப்பா படத்துல மின்சார பூவி.
0: சரி, பாட்டு உங்களுக்காண்டி வெயிட் பண்ணது எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம் திருமதி செல்வா செல்வி. சுவிட்சர்லாந்துக்கும் கனடாவுக்கும் இடையிலான போட்டிகளில் சுவிட்சர்லாந்து அணி 2-1 என்கின்ற கோல் கணக்கில் வெற்றியினை பெற்றிருக்கின்றது. 2 போட்டிகள் 6 ஆரம்பமாக இருக்கின்றன. மொரோக்கோ மற்றும் ஹெய்டி அணிகள், அதுவழியில் ஸ்காட்லாந்து மற்றும் பிரேசில் அணிகள் மோத இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 1% குறைவடைய இருக்கின்றது.
1: 24°C உணரப்படுவது, 26°C. நாளைய தினம் வியாழக்கிழமை 18°C உணரப்படுவது, 21°C இருக்கும்.
0: பாடலுக்கு முன்னதாக நாங்கள் மிளவு மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் திகழ்ந்து வருகின்றார். 10 மேலாக ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 அப்ரூவலையும் தனபாலசிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்

செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தர்மால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான சிக்கல் மூக்கைச்சுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தர்மால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வாங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனவால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபால சிங்கம், 416-298-2777, 416-298-2777.

0: உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்கார்போரோ. 416-841-5301.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
2: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ், ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபீதா செல்வராஜாவின் தலைமையில் இயங்கும் ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்வீசஸ் இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள். 6475344509 6475344509. மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
3: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் உலக சமாதானம், தோஷ நிவர்த்தி மற்றும் சகல நன்மைகளும் கிடைக்க சாஸ்தா மகா யாகம் மற்றும் ஆலி பூஜை என்பன நடைபெற ஐயப்பன் திருவருள் கூடியுள்ளது. ஆலய வழிப்பிரகாரத்தில் யாக குண்டம் அமைக்கப்பட்டு வேத விற்பனர்களின் மந்திர ஒலியுடன் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற உள்ள இந்த யாகம் July 3, 4, 5 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து இறையருளால் சகல செல்வங்களும் பெற்று வாழ ஆலய அறங்காவல் சபையினர் அழை. தொடர்புகளுக்கு 416-321-6104.
4: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம் 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிவ் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம் 6478334998 6478334998.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீபா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீபா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
6: FIFA உலக கிண்ட போட்டிகள் 2026. FIFA Fan Festival டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் ஈஸ்டெபன் 102.7.
5: 5:21 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்டெபன் காஃபி டபுள் டபுள்.
7: அடுத்த நேரங்களோடு இணைந்திருக்கின்றார், பேசலாம். வணக்கம்.
8: ஹலோ, வணக்கம். நான் அப்பன் கேக்கன்.
7: வணக்கம் அப்பன், எப்படி இருக்கிறீங்க?
8: என்ன
7: சொல்லுது? அப்ப ப்ரூஃபோட சொல்றீங்க, அது நம்ம கூட எரியல வெயில் அடிக்கிறது, விசாரிக்க தான் வேணும். சரி, பாட்டு வருது கேட்கலாம். நன்றி அப்பன்.
5: நன்றி, வணக்கம்.
7: நீங்களும் கோபி டபுள் டபுளில் அடைத்து உங்கள் தெரிவில் பாடல்களை கேட்க முடியும்.
5: 416-55-44-404. 416-55-44-404.

0: நேரம் 5:27 நிமிடம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர் வணக்கம்.
0: நல்ல சோம இருக்கின்றோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க டோமில் சந்திரன்?
2: ஓ நல்ல மாமாச்சி இருக்கோம். நன்றி நன்றி.
1: சொல்லுங்க என்ன பாட்டு கேட்க போறோம்?
2: ஓ இந்த சிங்கிள் பசங்க என்றால் கொஞ்சம் சிங்கிள் என்றால் கொஞ்சம் ஃப்ரீடம் கூட நினைக்கிறேன். பாடல கேட்போம்.
0: அதை யாராவது ஃப்ரீடமா இந்த நூற்றாண்டுல இருந்து கட்டி விட்டுருவாங்க.
2: நாளைக்கு பாடல கேட்டா கொஞ்சம் பிளாக் ஆகும்.
0: நினைச்சா நல்லா இருக்கீங்க பாத்தீங்களா. நன்றி நன்றி டோமில் சந்திரன்.
2: நன்றி நன்றி இதுவரைக்கும். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நாங்கள் பெஸ்ட் மொபைல்ஸ் தருகின்ற தகவல்களை மீண்டும் அறிந்து கொள்ளலாம்.
3: தலைபேசி பெஸ்ட் மொபைல் விடுமுறை காலத்தை முன்னிட்டு புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள வெக்கேஷன் டூரிசம் ரோமிங் பிளான் வந்து இப்பொழுது அறிமுகப்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக 120 நாடுகளுக்கு மேல் எந்தவித மேலதிகமான கட்டணம் இன்றி உங்கள் மொபைல் போன் பிளானை கனடாவில் பார்ப்பது போலவே வெளிநாடுகள் சென்று பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இப்பொழுது அறிமுகப்படுத்திருக்கிறார்கள். எந்தவித மேலதிகமான கட்டணங்களும் அறவிடப்பட மாட்டாது. கனடிய போன் நம்பரோடு நீங்கள் உள்ளூரில் எவ்வாறு நீங்கள் உரையாடுகிறீர்களோ அல்லது டேட்டாவை பாவிக்கிறீர்களோ அதே போலவே நீங்கள் வெளிநாடுகள் செல்கின்ற பொழுது இதை பாவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இப்பொழுது வெக்கேஷன் டூரிசம் ரோமிங் ப்ரீ பிளான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக USA, மெக்சிகோ, கியூபா உட்பட அனைத்து கரேபியன் நாடுகளும், அதுபோலவே UK, ஜெர்மனி, சுவிஸ், பிரான்ஸ் உட்பட அனைத்து ஐரோப்பிய நாடுகளும், துபாய், அபுதாபி, கட்டார் உட்பட அனைத்து அரபு நாடுகளுக்கும் நீங்கள் செல்கின்ற பொழுது நீங்கள் இதனை பாவிக்கலாம். இதை தாண்டி இலங்கை, இந்தியா, மலேசியா போன்ற சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் நீங்கள் சென்று இதனை பாவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் வெக்கேஷன் டூரிசம் ரோமிங் ஃப்ரீ பிளான் சொல்லி இந்த விடுமுறை காலை பாடசாலை விடுமுறை காலத்தை முன்னிட்டு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். பெஸ்ட் மொபைல் நிறுவனம் மிக மிக குறைந்த கட்டணத்தோடு நீங்கள் செல்கின்ற பொழுது எவ்வளவு காலம் இருந்தாலும் அங்கிருந்து பாவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வெக்கேஷன் டூரிசம் பிளான் பற்றி நீங்கள் மேலதி விவரங்களை பெற்றுக் கொள்ளணும் நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். 416-319-8000 அலையுங்கள். அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். மா கம்யூனிஸ்டிஸ் ஒரேஞ்ச் பில்டிங்கில் அமைந்திருக்கிறது. இது எந்த ஆண்டு ஏராளமான பேக்கேஜுகள் வந்து இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஏற்ற பேக்கேஜுகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய மேலதிகமான டேட்டாக்களுடன் கூடிய பேக்கேஜுகளும் கூட இப்பொழுது வழங்கப்பட்டிருக்கும். அதனை கூட நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அதேபோல இலங்கைக்கான சிம் கார்டு, அதாவது ஸ்ரீலங்கா டயலாக் சிம் கார்டை கூட இங்கிருந்து பெற்று இங்கிருந்து அதுக்கான உடனுக்குடன் ஆக்டிவேஷனை இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பெஸ்ட் மொபைல் நிறுவனம். இதேபோல பெர்லின் ஊடான கோம் இன்டர்நெட் சேவையை கூட நீங்கள் இப்பொழுது பெஸ்ட் மொபைலில் பெற்றுக் கொள்ள முடியும். மாதாந்த $40 இருந்து நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்குகின்றார்கள். நோ கனெக்ஷன் ஃபீ, நோ கான்ட்ராக்ட். பெர்லின் ஃபைபர் இன்டர்நெட் சேவையை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு தான் இப்பொழுது பெஸ்ட் மொபைல் நிறுவனம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 416-319-8000 நீங்கள் அழைக்க முடியும். வெகேஷன் டூரிசம் ஃப்ரீ பிளான் வந்து இப்பொழுது ரோமிங் ஃப்ரீ பிளான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். 120 நாடுகளுக்கு மேல் எந்தவித மேலதிக கட்டணம் இன்றி உங்கள் மொபைல் போனை கனடாவில் பாவிப்பது போல் வெளிநாடுகள் சென்று நீங்கள் பாவிக்க முடியும். எந்த விதமான மேலதிக கட்டணங்களும் இன்றி அறவிடப்பட மாட்டாது என்பதை அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் வெளிநாடுகளுக்கு ஒரு பயணம் செல்கின்ற பொழுது மேலதிக கட்டணங்கள் இன்றி நீங்கள் இங்கே கனடாவில் பாவிப்பது அங்கும் சென்று பாவிக்கக்கூடிய வாய்ப்பை தான் தந்து கொண்டிருக்கிறார்கள் பெஸ்ட் மொபைல் நிறுவனம். நேரடி அடுத்த விவரங்கள் பெற்றுக் கொள்ள
4: பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், credit consult proposal, bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
5: ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
1: ஒன்டாரியோவின் நெடுஞ்சாலைகளில் மேலும் பல பகுதிகளில் இவ்வாரம் முதல் மணிக்கு 110 கிலோமீட்டர்களாக வேக எல்லை அதிகரிக்கப்பட உள்ளது. வரும் வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து செப்டம்பர் மாதம் வரையில் கட்டம் கட்டமாக இவ்வாறு 900 கிலோமீட்டர்கள் தூரத்துக்கு நெடுஞ்சாலைகளின் வேக எல்லைகள் உயர்த்தப்படும் என போக்குவரத்து அமைச்சர் இன்று உறுதிப்படுத்தியுள்ளார். வெள்ளிக்கிழமை இடம்பெறும் முதல்கட்ட மாற்றம் 401 மற்றும் 416 நெடுஞ்சாலைகளின் பகுதிகளில் மேற்கொள்ளப்படும்.
0: இலங்கைக்கான கெனடிய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் புதிய இடத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது. கொழும்பு 3 5 குறுக்கு தெருவில் இயங்கி வந்த கெனடிய உயர்ஸ்தானிகரகம் இன்று முதல் கொழும்பு 7 உள்ள புதுப்பிக்கப்பட்ட வளாகத்தில் இயங்கும் என்றும், பொதுமக்கள், விசா விண்ணப்பதாரர்கள் மற்றும் பார்வையாளர்கள் ஆகியோர் தமது கடிதங்களை புதிய முகவரிக்கு அனுப்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்துடனும் மக்களுடனுமான இருதரப்பு உறவுகளையும் ஈடுபாட்டையும் வலுப்படுத்துவதில் கனடா தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை கொண்டுள்ளதை இந்த புதிய அலுவலகத்துக்கான இடமாற்றம் காட்டுவதாக கனடிய உயர்ஸ்தானிகரகம் சுட்டிக்காட்டியுள்ளது.
1: தமிழ்நாட்டில் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து அண்மையில் விலகிய அக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்களில் ஒருவரான விஜயபாஸ்கர் அமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளருமான என் ஆனந்தை நேரில் சந்தித்துள்ளார். அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இடம்பெற்றுள்ள இச்சந்திப்பு கவனம் பெற்றுள்ளது. ஏற்கனவே அதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தவேக்கவில் இணைந்திருந்தனர்.
5: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
4: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, ஏன்னா இது ஈஸ்ட் FM.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோஃபி டபுள் டபுள் நேர்களின் தெருவில் பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 5:37 நிமிடமாகின்றது.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் லவண்யா, ரிஷி இருவருக்கும் நீங்க நிலமை.
0: நாங்க
2: உங்களை கலெக்டரில் மிக்க மகிழ்ச்சி.
0: மகிழ்ச்சி எங்களுக்கு மகிழ்ச்சி. ஸ்கார்போ ரஞ்சினி, நாங்களும் நல்ல சுகமா இருக்கின்றோம். நீங்க நல்லா இருக்கிறீங்க தானே?
2: நிலமா இருக்கும்.
1: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: உன்னை நான் பார்க்கையில் ஊமையாய் போவேன், கண்ணுக்கொரு வண்ணக்கிளி படத்துல.
0: சரி சரி, பாட்டு உங்களுக்காண்டி வெயிட் பண்ணது கேட்க போறோம். ஈவினிங் எல்லாம் எப்படி போகுது? நல்ல மாதிரி போதா சாப்பிடுவாங்க வீட்டுலயா?
2: நல்ல மாதிரி போகுது. உங்களோட பாட்டு அனவெந்த பாட்டுகளையும் கேட்டுக்கொண்டு போகுது.
0: சரி சரி, நல்ல விஷயம். பாட்டு உங்களுக்காண்டி வேறு கேட்கலாம். நன்றி இணைந்தோம். உங்களுடைய வீட்டின் மோட்கேஜினை நீங்கள் பிரைவேட்டிடமோ அல்லது பி லெண்டரிடமோ வைத்திருக்கின்றீர்கள், அதற்கு உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நாட வேண்டிய நிறுவனமாக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் நிறுவனம் திகழ்ந்து வருகின்றது. உங்களுடைய மோட்கேஜினை வங்கிக்கு மாற்றி குறைவான வட்டி வீதத்தில் அது பெற்றுத் தருகின்றது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவம் பெற்றவரும் நம்பிக்கை பெற்றவருமாக திகழ்ந்து வருகின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம். உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் நிலைமைகள் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ்களை 24 மணி நேர அப்ரூவலோடு அவர் பெற்றுத் தருகின்றார். நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைவான மாதாந்த கட்டணத்தில் கட்டி உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி தருகின்றார் கிருபா தனவால சிங்கம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் அலுவலகம் மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் அமைந்திருக்கின்றது. 416-298-2777 அல்லது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca என்கின்ற இணையதளம் மூலமாகவும் நீங்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டிலிருந்து செகண்ட் மோட்கேஜை பெறுகின்றீர்கள் என்று வைத்துக் கொண்டால், நீங்கள் கிருபா தனவால் சிங்கத்தை நாடுகின்ற பொழுது $50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $750 மாத்திரமே. நீங்கள் வட்டியை மாத்திரம் செலுத்திக் கொள்ள முடியும். வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் 1-3 வருடத்துக்கு இந்த செகண்ட் மோட்கேஜினை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ரினியூவல் செய்ய தேவையில்லை. அதன் மூலமாகவும் மேலதிக பணத்தினை நீங்கள் சேமித்துக் கொள்ள முடியும். இது மட்டுமல்லாமல் எந்த நேரத்திலும் பெனால்டி இல்லாமல் உங்களுடைய கடனை மீள செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்களுடைய செகண்ட் மோட்கேஜுக்கான அப்ரூவலை 24 மணி நேரத்தில் பெற்றுத்தந்து 72 மணி நேரத்தில் உங்களுக்கான நிதி கிடைப்பதற்குரிய வழிவகைகளையும் அவர் ஏற்படுத்தி தருகின்றார். தற்போது உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு வங்கியில் வைத்திருக்கும் போது அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் $400,000 வரையில் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலமாக உங்களுக்கு அவசர நிதி தேவைகள் ஏற்படும் பொழுது கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் கிருபா தனபால சிங்கத்துடன் பேசி ரீஃபைனான்ஸ், ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பிலான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். அழையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் 416-298-2777 அல்லது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca என்கின்ற இணையதளம் ஊடாகவும் மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்.
2: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
3: தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி, 1370 டான் மில்ஸ் ரோட். தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம், 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ், ஆடிட் போன்றவற்றிற்கும், அதோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள். 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம், திரும்பி சந்தோஷமாய் போங்க. 416-645-3027. தம்பி பிரபா.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும், ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும், மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
5: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
6: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லாண்டர் மைல்டு ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். ஆமட் தம்சீன், 437-860-7002, 437-860-7002.
2: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும், ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
7: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
8: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
9: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவின்
10: உள்ளம் கொள்ளை கொள்ளும் உங்கள் தெரிவு பாடல்களோடு உற்சாகமான மாலை நேரம் பாட்டு கேட்க நீங்க ரெடியா?
11: ஒரு ஜென்டில்மேன பார்த்து கேட்கிற கேள்வியா இது?
2: ஈஸ்ட் எஃப்எம் இன் கோஃபி டபுள் டபுள்.
12: 5:49 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம்.
13: வணக்கம் லாவண்யா, நான் தலைவதி அமுதராஜா பேசுறேன். வணக்கம் லாவண்யா, வணக்கம் ரிச்சி மாலை, வணக்கம் இருவருக்கு. நலமா இருக்கிறீங்களா?
14: நல்ல சுகமா இருக்கின்றோம் தலைவதி அமுதராஜா, நீங்க எப்படி இருக்கீங்க?
13: நலமா இருக்கிறேன். ரிச்சியை வந்து இப்ப சமரோட வந்த மாதிரி தான் தெரியுது.
14: சமரோட கொஞ்சம் கிளம்பு கொண்டு பார்த்தா நான் சமருக்காக வந்து இருந்திருக்காங்க. என்ன செய்யறது, நினைச்சதோண்டு நடந்ததோண்டு.
13: நீங்க போனாலும் நாங்கள் நேர்கள் விட மாட்டோம்.
14: உடவாடிகளா இருக்கேன். சரி சரி, சொல்லுங்க என்ன பாட்டுக்கு.
13: ஏற்கனவே எடுத்துட்டீங்க, பரவாயில்ல.
14: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
13: நீங்க சொன்ன மாதிரி நேற்றும் நல்ல லைன் கிடைக்கல எனக்கு. இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி நல்ல நாளைக்கு நல்ல நேரத்து கிடைச்சிருக்குது. அது கூட வாக்குக்கு நன்றி சொல்ல வேணும். இன்று நான் கேட்கும் பாடல் இன்றைக்கு என்னோட முதலாவது என்னுடைய மூத்த மகள் மதன அலஸ்ரீங்குமார், அவளுக்கு இன்னைக்கு 19வது திருமண நாள். அதோட என்னுடைய மூத்த மகள் பேத்தி, அவளும் இன்னைக்கு முதல் பிரைமரி ஹைஸ்கூல் முடிச்சு 3வது காலடி எடுத்து வைக்க போறா கிராஜுவேஷன். அவளுக்காகவும் சேர்த்து இந்த வானொலிக்கு நான் நன்றி சொல்ல விடணும். ஏன்னாடா இந்த காலம் முழுவதும் எத்தனையோ பேர்ல இருந்து கடைசியில இஷ்டப்போட நான் கொண்டாடி கொண்டிருக்கின்றேன். இந்த நன்மைகள் தின்மைகள் எல்லா வாழ்த்துக்கும் எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து, அதிலும் எனக்கு லாவணியாகத்தான் குறிப்பாக நன்றி சொல்ல வேணும்.
14: உங்களுடைய அன்பு அந்த முயற்சி தான் காரணம். அதான் நான் திருப்பியும் சொல்றேன். சரி, வாழ்த்துக்களை நாங்களும் தெரிவித்துக் கொள்ளுகின்ற உங்களுடைய மகளுக்கும் பேத்திக்கும். பாட்டு கேட்கலாம்.
12: நன்றி, வணக்கம்.
13: நன்றி, வணக்கம்.
14: நன்றி, நன்றி. இணைந்து ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கோஃபி டபுள் டபுள் வலித்துக் கொண்டிருக்கின்றது. 416-554-4040, 416-554-4040.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 5:55 கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், நான் ராஜ் கதைக்கிறேன்.
0: வணக்கம் ராஜ், எப்படி இருக்கிறீங்க?
2: சோமா இருக்கா? நீங்க ரெண்டு பேரும் அப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
0: தேடிக்கொண்டே மீண்டும் போய் சேர்ந்துடலாம். பாட்டு வருது, கேப்போம். நன்றி
1: நன்றி, வணக்கம்.
0: கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: 416-55-44-0-0.
0: பாடலுக்கு முன்னதாக பெஸ்ட் மொபைல்ஸ் தருகின்ற தகவல்களையும் மீண்டும் அறிந்து கொள்ளலாம்.
3: அலைபேசிகள் விடுமுறை காலத்தை முன்னிட்டு புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ள வெக்கேஷன் டூரிசம் ரோமிங் ஃப்ரீ பிளான் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 120 நாடுகளுக்கு மேல் எந்தவித மேலதிக கட்டணமின்றி உங்கள் மொபைல் பிளானை கனடாவில் பாவிப்பது போலே வெளிநாடுகள் சென்று பாவிக்கக்கூடிய இந்த வெக்கேஷன் டூரிசம் ரோமிங் பிளானை வந்து அறிமுகப்படுத்திக்கார்கள். எந்த விதமான மேலதிக கட்டணங்கள் அறவிடப்பட மாட்டாது. கனடிய போன் நம்பரோடு நீங்கள் செல்லுகின்ற நாடுகளில் நீங்கள் இங்கே லோக்கலில் கதைப்போது அங்கிருந்து நீங்கள் அங்கிருந்தும் இங்கே கனடாவுக்கும் பேச முடியும், அங்கும் பேச முடியும். ஆகவே இது பற்றி விவரங்களை நேரடியாக அழைத்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இலங்கை, இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் உட்பட அந்த நாடுகளும், அதே போலவே யூஎஸ்ஏ, மெக்சிகோ, கியூபா உட்பட அனைத்து கரீபியன் நாடுகள், யூகே, ஜெர்மனி, சுவிஸ், பிரான்ஸ் உட்பட அனைத்து ஐரோப்பிய நாடுகளும், துபாய், அபுதாபி, கட்டார் உட்பட அனைத்து அரபு நாடுகளிலும் நீங்கள் செல்கின்ற பொழுது எவ்வாறு நீங்கள் உரையாடக்கூடிய வாய்ப்பை தான் இப்பொழுது இந்த பாடசாலை விடுமுறை ஆரம்பித்து இருந்த காலத்தில், இந்த விடுமுறை காலத்தில் வெக்கேஷன் டூரிசம் ரோமிங் நிறுவனம் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நோ கனெக்ஷன் மீ நோ கான்ட்ராக்ட் பெர்லின் 5G இன்டர்நெட் சேவையை நீங்கள் இப்பொழுது பெஸ்ட் மொபைல் நிறுவனத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அமைந்திருக்கிறது பெஸ்ட் மொபைல் நிறுவனம். நேரடியாக வருவதற்கு தொலைபேசி ஊடாக அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ள 416-319-8000 அழைக்கலாம். அதோட ஏராளமான பேக்கேஜ்கள் இப்பொழுது போன் பேக்கேஜ்கள் டேட்டாவுடன் கூடிய பேக்கேஜ் எல்லாம் வந்து வழங்கப்படுகிறது. 20-25 டாலர்லிருந்து பேக்கேஜ்கள் எல்லாம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நேரடியாக அழைத்தும் அது பற்றிய விவரங்களை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வெளிநாடுகளுக்கு டூரிசம் ரோமிங் பிளான் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு அழைக்கலாம் பெஸ்ட் மொபைல் 416-319-8000. நேரடியாக கம்யூனிஸ்டீஸ் ஆரஞ்சு பில்டிங்கில் அமைந்திருக்கிறது.

0: நேரம் 6:05 இருக்கின்றது. இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. 2 போட்டிகள் 6 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றன. ஸ்காட்லாந்து மற்றும் பிரேசில் அணிகளுக்கு இடையிலான போட்டி மியாமி ஸ்டேடியத்தில் இடம்பெறுகின்றது. அதேவேளையில் மொரோக்கோ மற்றும் ஹெய்டி அணிகளுக்கு இடையிலான போட்டி அட்லாண்டா ஸ்டேடியத்தில் ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
1: வெளியில் 24 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது. 25 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் வியாழக்கிழமை 18 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது. 21 டிகிரி செல்சியஸாக இருக்கும்.
0: இரவு பொழுதுகளில் இருந்து மழைக்கான வாய்ப்புகள் ஆரம்பிக்கின்றன. நாளைய தினம் மழைக்குரிய நாளாக நீடிக்கப் போகின்றது. 5 தொடக்கம் 10 மில்லிமீட்டர் மழைக்கான வாய்ப்புகள் நாளை வியாழக்கிழமை உள்ளன. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னரும் 1% குறைவடைய இருக்கின்றது.
1: காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: அப்பப்ப
0: வந்து பாட்டு போட்டு போறாங்க.
2: 10 மணிக்கு மேட்டே தான் இந்த நேரம். 10 மணிக்கு தான் எங்க நேரம். 10 மணிக்கு தான் அங்க 7 மணிக்கு தான் தொடங்க போகுது.
0: என்ன பாட்டு கேக்கலாம் தேவகுமார்?
2: எனக்கு இன்னைக்கு 100 சாமி படத்துல இருந்து பாடல் கேப்போம்.
1: சரி, எல்லாரும் சேர்ந்து கேக்கலாம். நன்றி தேவகுமார், வணக்கம்.
2: நன்றி.
0: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோஃபி டபுள் டபுள் ஒலிக்கின்றது. நீங்களும் உங்கள் தெருவில் பாடல்களை கேட்கலாம்.
1: 416-55-44-0-0 416-55-44-0.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள், செவனி

0: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
1: ஏஜாக்ஸில் ஜூன் 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடைத்தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வாஸ், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடை இன்னும் பல. ஜூன் 27-28 சனி ஞாயிறு 95 McGill Drive, வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக்ஸ், ஃபுட் பேசிக் முன்பாக JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 4163711487, 4163711487.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 4162937287
2: மற்றும் 30 New Delhi டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்.
4: 416-461-6401. டொரண்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், பரோடாந்த மகோற்சவ விஞ்ஞாபனம், ஜூன் 21 ஞாயிறு கொடியேற்றம், ஜூன் 26 வெள்ளிக்கிழமை திருமஞ்ச திருவிழா, ஜூலை 1 புதன்கிழமை மாம்பழ திருவிழா, ஜூலை 2 வியாழன் வேட்டை திருவிழா, ஜூலை 3 வெள்ளி சப்பரம், ஜூலை 4 சனி தேர் திருவிழா, ஜூலை 5 ஞாயிறு தீர்த்தம், ஜூலை 6 திங்கள் பூங்காவனம், ஜூலை 7 செவ்வாய் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஸ்ரீ செல்வ விநாயகர் தேவஸ்தானம், 3411 மெக்னிக்கல் அவென்யூ, ஸ்காபரோ, 416-299-9955.
5: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ, மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM 102.7.
3: 5:06:15 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர்.
7: வணக்கம்.
8: வணக்கம், எப்படி நலமாக இருக்கிறீர்களா?
7: நல்ல சுமா இருக்கின்றோம். யார் பேசுறீங்க?
8: நான் தான் AK குணா.
7: எப்படி இருக்கிறீங்க AK குணா?
8: ஏதோ உங்களோட புண்ணியத்துல பரவாயில்லண்ணா.
7: பரவாயில்ல, நீங்க நான் தான் சொல்ல ஆணவத்தில் ஆடுறாரு வந்துச்சு எனக்கு. உங்களோட புண்ணியம் ஒன்றால விட்டுட்டோம்.
8: சும்மா
7: சொல்லி பாக்குறானே. என்ன பாட்டு கேக்குறான் கே குணா?
8: என்னென்றால், இந்த 3 CTR நிகழ்ச்சியில ஒரு கடை போட்டு வியாபாரம் செய்ய போறோம்.
7: சரி சரி சரி, நல்ல விஷயம், நல்ல விஷயம்.
8: கலைஞன் தன்னை மறப்பானு அந்த 3 போட்டு ஆட்ட போறோம்.
7: சரி, உங்களுக்கு பாட்டு கேட்டு களத்துல இறங்குறீங்க. இப்ப
8: களத்துல இறங்குங்க, நீங்க தளத்துல வந்து பாக்க தெரியும் ஏகே ஆடுறாரு.
7: சரி சரி, பாட்டு வருதுங்க. நன்றி.
8: அண்ணா அண்ணா, இந்த பாட்டு வந்து பாலா அன்னைக்கும் பிரியங்கனுக்கும் கஞ்சி குடிக்குமாறு கேக்குறேன்.
7: கண்டிப்பா கண்டிப்பா, அவர்களை செய்த பாட்டு வருது. நன்றி AK குணா.
3: நன்றி, வணக்கம்.
7: நன்றி நன்றி. ஈஸ்ட் FM 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
3: 416-55-44-0-0.
7: ஃபிஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 டோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் FM 102.7. இரண்டு போட்டிகள் இடம்பெற்ற

இந்த போட்டிகளில் மொரோக்கோ மற்றும் ஹெய்ட்டி அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சூழலில் ஹெய்ட்டி ஒரு கோலினை பெற்றிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. 10வது நிமிடத்தில் இந்த கோலினை பெற்றிருக்கின்ற ஹெய்ட்டி 1-0 என்கின்ற கோல் கணக்கில் மொரோக்கோவை முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. மறுபுறத்தில் பிரேசிலும் 7வது நிமிடத்தில் ஒரு கோலினை பெற்றிருந்தது. ஸ்கொட்லாந்து அணிக்கு எதிராக 1-0 என்கின்ற கோல் கணக்கில் பிரேசில் அணியும் ஸ்கொட்லாந்து அணியினை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. ஈஸ்ட் FM 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: இப்ப கொஞ்ச நேரத்தால சங்கமிக்க ஆரம்பிக்கிறத மழை துளி நாளைக்கு ஃபுல்லா சங்கமிக்கும் என்று சொல்லிதான் இந்த காலநிலை தகவல் எல்லாம் சொல்லுது. சங்கம் வச்சு சங்கமிக்கிறாங்க. அடுத்த நேரோடு நாங்கள் பேசலாம். கோபி டபுள் டபுளில் வணக்கம்.
1: வணக்கம் ரிஷி. வணக்கம் லாவணி, அப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சோமா இருக்கும் இந்திரன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சோமா இருக்கு. நாங்க பஸ் டைரக்ட் போகாது போட்டார் வந்து யோசிச்சோம்.
0: அதான் பாத்தீங்களா, இவ்வளவு உருண இவ்வளவு சந்தேகத்தோடு இருக்கீங்க. இப்பதான் கிரவுண்ட்ல இருந்து வெளியில வந்தோம்.
2: அதுவும் பாட்டு போடணும் மண்டத்துக்காக திருப்ப போயிருவோம்.
1: நன்றி நன்றி. என்ன
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம் உண்டைக்கு இந்திரன்?
1: நன்றி
2: வணக்கம்.
0: பாடலுக்கு முன்னதாக நாங்கள் பெஸ்ட் மொபைல்ஸ் தருகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
3: நாடுகளுக்கு மேல் எந்தவித மேலதிக கட்டணமின்றி உங்கள் மொபைல் போன் பிளானை கனடாவில் பாவிப்பது போல் வெளிநாடுகளில் நீங்கள் செல்கின்ற பொழுது பாவிக்க முடியும். எந்த விதமான மேலதிக கட்டணங்கள் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபீல் ஃப்ரீயா கிரெடிய போன் நம்பரோடு நீங்கள் செல்கின்ற நாடிலிருந்து நீங்கள் பேச முடியும். குறிப்பாக இது இலங்கை, இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், அதுபோலவே யூஎஸ்ஓ, மெக்சிகோ, கியூபா மற்றும் அனைத்து கரேபியன் நாடுகள், இதுபோல யூகே, ஜெர்மனி, சுவிஸ், பிரான்ஸ் உட்பட அனைத்து ஐரோப்பிய நாடுகளும், துபாய், அபுதாபி, கட்டார் உட்பட அனைத்து அரபு நாடுகளில் செல்கின்ற பொழுது நீங்கள் குறிப்பாக இது எந்தவித மேலதிக கட்டணம் இல்லாமல் நீங்கள் கனடாவில் நீங்கள் ஒரு குறைந்த கட்டணத்தோடு பாவிப்பது போலவே நீங்கள் செல்கின்ற பொழுது நீங்கள் பாவிக்கக்கூடிய வெக்கேஷன் டூரிசம் ரோமிங் ஃப்ரீ பிளானை வந்து இப்பொழுது அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் பெஸ்ட் மொபைல் நிறுவனம். இது பற்றி நீங்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை நிறுவனம் இலங்கை பயணமாக இருந்தால் இலங்கைக்கான சிம் கார்டு, அதாவது டயலாக் சிம் கார்டை இங்கிருந்து பெற்று இங்கிருந்தும் அதுக்கான ஆக்டிவேஷனை கூட வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பெஸ்ட் மொபைல் நிறுவனம். இப்பொழுது பெர்லின் ஊடான ஹோம் இன்டர்நெட் சேவையை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மாதாந்த $40 நீங்கள் பெர்லின் ஹோம் இன்டர்நெட் சேவையை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நோ கனெக்ஷன் ஃபீ, நோ கான்ட்ராக்ட். பெர்லின் 5 இன்டர்நெட் சேவை தான் இப்பொழுது பெஸ்ட் மொபைலும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மார்க் கம்யூனிஸ்ட்ரி சோரிங் பில்லிங்கில் அமைந்திருக்கின்ற பெஸ்ட் மொபைல் வருகின்ற பொழுது நேரடியாக நீங்கள் இதனை பெற்றுக்கொள்ளலாம். மேலதி விவரங்கள் அறிந்து கொள்ள சொன்னால் 416-319-8000 416-319-8000 அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல முன்னே நினைப்படுத்திக்கலாம். இப்பொழுது கோடை காலம், பாடசாலை விடுமுறை, அது ஆகவே விடுமுறைக்கு செல்கின்ற நீங்கள் எந்த நாடுகளுக்கு செல்கின்ற பொழுது ஏராளமான பணங்களை செலுத்தாமல் இந்த வெக்கேஷன் டூரிசம் ரோமிங் பிளானோடு நீங்கள் செல்கின்ற பொழுது மிக குறைந்த கட்டணத்தோடு நீங்கள் மிக செல்கின்ற நாடிலிருந்து நீங்கள் இலவசமாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. குறிப்பாக 120 நாடுகளுக்கு மேல் எந்தவித மேலதிக கட்டணமின்றி உங்கள் மொபைல் பிளானை கனடாவில் பாவிப்பது போல் அந்த வெளிநாடுகள் சென்று அங்கிருந்து பாவிக்க முடியும். அங்கிருந்து நீங்கள் கனடாவுக்கும் கால் பண்ண முடியும். ஆகவே இது பற்றிய விவரங்களை நேரடியாக அளிக்கலாம். 120 நாடுகளுக்கு மேல் இந்த பேக்கேஜ்கள் வழங்கப்படுகிறது, நீங்கள் கொண்டு பாவிக்க முடியும். ஆகவே வெக்கேஷன் டூரிசம் ரோமிங் பிளான் பற்றி நீங்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். 416-319-8000 416-319-8000 நேரடியாக வரும் மார்க் கம்யூனிஸ்ட் ஆரஞ்ச் பில்டிங்கில் அமைந்திருக்கிறது பெஸ்ட் மொபைல் நிறுவனம்.

0: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கனடாவின் பல்வேறு பகுதிகளிலும் பணியின் போது காவல்துறை உத்தியோகத்தர்கள் உயிரிழக்கின்ற மற்றும் காயமடைகின்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளமை தொடர்பில் மாகாண முதல்வர்களின் குழுவான கூட்டமைப்பு அவையில் விவாதிக்கப்பட வேண்டும் என ஒன்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்ட் அழைப்பு விடுத்துள்ளார். இவ்விடயத்தை வலியுறுத்தி கூட்டமைப்பு அவையின் தற்போதைய தலைவரான பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் மாகாண முதல்வருக்கு ஏற்கனவே கடிதம் எழுதியுள்ளதாகவும் முதல்வர் டாக் ஃபோர்ட் கூறியுள்ளார்.
3: தமிழ்நாடு அரசு மற்றும் பிரதிநிதிகள் தொடர்பில் அவதூறுகளையும் ஆபாச கருத்துக்களையும் பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறுகளை வெளியிட்டு வந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திமுகவின் ஜென்சி குழுவின் ஒருங்கிணைப்பாளரிடமும் விசாரணை இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் தம்மை விமர்சிப்போரை அடக்குவதற்கு தவேக அரசு முயற்சிப்பதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி சாடியுள்ளார். போலீசாரை வைத்து அச்சுறுத்த நினைத்தால் திமுக பார்த்துக் கொண்டிருக்காதென எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எச்சரித்துள்ளார்.
2: இலங்கையின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தாம் கைது செய்யப்படுவதை தடுக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை ஜூலை 6 தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. அதேவேளை பொது நிதியை செலவழித்து பெற்றோரின் நினைவு சின்னங்களை அமைத்த குற்றச்சாட்டில் 15 மேற்பட்ட தடவைகள் நீதிமன்ற விசாரணைகளை கோட்டபாய ராஜபக்ஷ தவித்ததாக அண்மையில் செய்திகள் வெளியாகியிருந்தன.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். இதமான மாலை பொழுதில் உங்கள் தெரிவில் இனிமையான பாடல்கள்.
4: மியூசிக்னா என்ன?
5: மியூசிக்னா இசை.
4: இசைனா?
5: இசைனா அங்க கொஞ்சம் இசை.
4: இசை எங்க இருந்து வருது தெரியுமா?
5: என்ன சார், இது கூட தெரியாது.
1: இது ஈஸ்ட் எஃப்எம் இன் கோபி டபுள் டபுள்.
2: 6:35 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள். வணக்கம்.
6: வணக்கம் லாவண்யா, வணக்கம். எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சுகமா இருக்கின்றோம். யார் பேசுறீங்க?
6: கரண்.
3: கரண், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: சுகமா இருக்கும்.
2: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம் கரண்?
3: அதே, எல்லாரும் வெண்ணிலேயே குறியா இருக்கிறீங்க. ஒரு 2-3 நாள் காணாத குத்தமா.
2: என்ன
3: பாட்டு கேக்கலாம் இன்னைக்கு? சரி சரி, பாடுங்க. வருது கேக்கலாம் கரண். நன்றி, இணைந்து உண்டமாக்கி.
2: நன்றி, வணக்கம்.
3: ஸ்காட்லாந்து மற்றும் பிரேசில் அணிகளுக்கு இடையிலான போட்டி 34 நிமிடங்களை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. 1-0 என்கின்ற கோல் கணக்கில் பிரேசில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது. அதே வழியில் ஹெய்ட்டி மற்றும் மொரோக்கோ அணிகளுக்கு இடையிலான போட்டியும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 1-0 என்கின்ற கோல் கணக்கில் ஹெய்ட்டி முன்னிலை வைத்துக் கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 6:36 நிமிடம்.

0: நேரம் 6:42 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோஃபி டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ள மறுத்தினீங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: ஐஸ்வர்யா.
1: எப்படி இருக்கீங்க ஐஸ்வர்யா?
2: நல்லா இருக்கேன். நீங்க இருவரும்?
0: நாங்க ரெண்டு பேரும் நல்ல சுமா இருக்கணும் ஐஸ்வர்யா. என்ன பாட்டு கேட்கலாம் இன்றைக்கு? சரி சரி. மழைக்காற்று வீசுற நேரத்தில் மழைக்காற்று வந்திருக்கீங்க, எல்லாரும் கேட்கலாம்.
1: நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: நன்றி நன்றி. இணைந்த உடனமைக்கு பாடலுக்கு முன்னதாக நாங்கள் மூர்க்கி சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களையும் அறிந்து கொள்ளலாம். உங்களுடைய வீட்டின் மோட்கேஜினை நீங்கள் பிரைவேட்டிடமோ அல்லது பி லெண்டரிடமோ வைத்திருக்கின்றீர்கள், அதற்கு உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நாட வேண்டிய நிறுவனமாக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் நிறுவனம் திகழ்ந்து வருகின்றது. உங்களுடைய மோட்கேஜினை வங்கிக்கு மாற்றி குறைவான வட்டி வீதத்தில் அது பெற்றுத் தருகின்றது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவம் பெற்றவரும் நம்பிக்கை பெற்றவருமாக திகழ்ந்து வருகின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம். உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் நிலைமைகள் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ்களை 24 மணி நேர அப்ரூவலோடு அவர் பெற்றுத் தருகின்றார். நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைவான மாதாந்த கட்டணத்தில் கட்டி உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் அலுவலகம் மார்க்கமன் ஸ்ட்ரீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் அமைந்திருக்கின்றது. 416-298-2777 அல்லது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca என்கின்ற இணையதளம் மூலமாகவும் நீங்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டிலிருந்து செகண்ட் மோட்கேஜை பெறுகின்றீர்கள் என்று வைத்துக் கொண்டால், நீங்கள் கிருபா தனபால சிங்கத்தை நாடுகின்ற பொழுது $50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $750 மாத்திரமே. நீங்கள் வட்டியை மாத்திரம் செலுத்திக் கொள்ள முடியும். வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் 1-3 வருடத்துக்கு இந்த செகண்ட் மோட்கேஜினை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ரினியூவல் செய்ய தேவையில்லை. அதன் மூலமாகவும் மேலதிக பணத்தினை நீங்கள் சேமித்துக் கொள்ள முடியும். இது மட்டுமல்லாமல் எந்த நேரத்திலும் பெனால்டி இல்லாமல் உங்களுடைய கடனை மீள செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்களுடைய செகண்ட் மோட்கேஜுக்கான அப்ரூவலை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தந்து 72 மணி நேரத்தில் உங்களுக்கான நிதி கிடைப்பதற்குரிய வழிவகைகளையும் அவர் ஏற்படுத்தி தருகின்றார். தற்போது உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு வங்கியில் வைத்திருக்கும் போது அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் $400,000 வரையில் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலமாக உங்களுக்கு அவசர நிதி தேவைகள் ஏற்படும் பொழுது கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் கிருபா தனபால சிங்கத்துடன் பேசி ரீஃபைனான்ஸ், ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பிலான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் 416-298-2777 அல்லது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca என்கின்ற இணையதளம் ஊடாகவும் மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.

0: 6:50 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள்.
1: ஹெய்டிக்கும் மொரோக்கோவுக்கும் இடையிலான போட்டி 49 நிமிடங்களை கடந்து பரபரப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இரண்டு அணிகளும் தலா 2 கோல்களை இப்பொழுது பெற்றிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளையில் இன்னும் ஒரு போட்டியாக ஸ்கோட்லாந்து மற்றும் பிரேசில் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் பிரேசில் தொடர்ந்தும் பலம் பெற்றிருக்கின்றது. 2-0 என்கின்ற கோல் கணக்கில் பிரேசில் அணி இப்பொழுது ஸ்கோட்லாந்து அணியை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்றது. பிஃபா உலகக்கிண்ண போட்டிகள் 2026 ட்ரோனோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. நாங்கள் மீளவும் பெஸ்ட் மொபைல்ஸ் தருகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
2: அலைபேசி பெஸ்ட் மொபைல் விடுமுறை காலத்தை முன்னிட்டு புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கின்ற வெகேஷன் டூரிசம் ரோமிங் ஃப்ரீ பிளான் வந்து இப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. 120 நாடுகளுக்கு மேல் எந்த விதமான மேலதிக கட்டணமின்றி உங்கள் மொபைல் போன் பிளானை கனடாவில் பாவிப்பது போல் நீங்கள் செல்கின்ற வெளிநாடில் பாவிக்க முடியும். எந்த விதமான மேலதிக கட்டணங்கள் அறவிடப்பட மாட்டாது. கனடிய போன் நம்பரோடு நீங்கள் லோக்கலாக பாவிக்கின்ற பொழுது அதே போலவே நீங்கள் செல்லுகின்ற நாடிலிருந்து நீங்கள் அங்கிருந்து பாவிக்க முடியும். அங்கிருந்து கனடாவுக்கு நீங்கள் அன்லிமிட்டடாக பேச முடியும். இது குறிப்பாக இலங்கை, இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், அதுபோலவே யூஎஸ்ஏ, மெக்சிகோ, கியூபா உட்பட அனைத்து கரேபியன் நாடுகளும், அதுபோலவே யூகே, ஜெர்மனி, சுவிஸ், பிரான்ஸ் உட்பட அனைத்து ஐரோப்பிய நாடுகளும், துபாய், அபுதாபி, கட்டார் உட்பட அனைத்து அரபு நாடுகளிலும் இவ்வாறு நீங்கள் செல்லுகின்ற பொழுது அங்கிருந்தே நீங்கள் லோக்கலாக பேசலாம். அங்கிருந்தும் கூட நீங்கள் கனடாவுக்கு நேரடியாக இலவசமாக அன்லிமிட்டடாக பேச முடியும். அதுபோல டேடா, ரோமிங் டேடாவை கூட நீங்கள் பாவிக்க முடியும். இது பற்றிய விவரங்கள் நீங்கள் நேரடியாக அழைக்கின்ற பொழுது இன்னும் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். வெகேஷன் டூரிசம் ரோமிங் ஃப்ரீ பிளான் வந்து இப்பொழுது கோடை காலத்தில் பாடசாலை விடுமுறையை முன்னிட்டு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். நேரடியாக ஆலயங்கள் அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். 416-319-8000 416-319-8000 அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். அல்லது நேரடியாக நீங்கள் விஜயம் செய்ய மார்க் கம்யூனிஸ்டீஸ் ஒரேஞ்ச் பில்டிங்கில் அமைந்திருக்கிறது பெஸ்ட் மொபைல் நிறுவனம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் இலங்கைக்கு சென்று இலங்கையில் நீங்கள் ஸ்ரீலங்கா டயலாக் சிம் கார்டை பாய்க்க வேண்டுமானால் கூட இங்கிருந்தே அதுக்கான டயலாக் சிம் கார்டை பெற்று இங்கிருந்தே அதுக்கான உடனுக்குடன் நெட்டிவேஷனை கூட வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் பெஸ்ட் மொபைல் நிறுவனம். இதன் தாண்டி ஏராளமான பேக்கேஜுகள் $20 $25 இருந்து அதிகக்கூடிய டேட்டாக்களும் கூடிய பேக்கேஜ் எல்லாம் வந்து இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய மிக குறைந்த கட்டணத்தோடு நீங்கள் பாவிக்கக்கூடிய டேட்டா பேக்கேஜிலும் கூட இப்பொழுது வழங்கப்படுகிறது. அதுபடி கூட விவரத்தை நேரடி அழைக்கின்ற பொழுது முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் பெல்லின் ஊடான ஹோம் இன்டர்நெட் சேவையை கூட இப்பொழுது பெஸ்ட் மொபைல் நிறுவனத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். மாதாந்த $40 இருந்து வழங்கப்படுகிறது. நோ கனெக்ஷன் ஃபீ, நோ கண்ட்ராக்ட். பெல்லின் 5 இன்டர்நெட் சேவையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பெஸ்ட் மொபைல் நிறுவனம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மார்க் கம்யூனிஸ்டீஸ் ஒரேஞ்ச் பில்லிங்கில் 416-319-8000 416-319-8000 அழைக்கலாம். 120 நாடுகளுக்கு மேல் எவ்வித மேலதிக கட்டணமின்றி உங்கள் மொபைல் பிளானை கனடாவில் பாவிப்பது போல் வெளிநாடுகள் சென்று பாவிக்கக்கூடிய வெக்கேஷன் டூரிசம் ரோமிங் பிளான் வந்து இப்பொழுது அறிமுகப்படுத்தியிருக்கார்கள் பெஸ்ட் மொபைல் நிறுவனம். ஆகவே கனடிய நம்பர்களோடு நீங்கள் இங்கிருந்து செல்கின்ற வெளிநாட்டிலிருந்தும் நீங்கள் கனடாவுக்கு இலவசமாக பேசலாம். 120 நாடுகளுக்கு மேல் பாவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் இப்பொழுது அறிமுகப்படுத்தியிருக்காக கோடை காலத்தை முன்னிட்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேரடி அழைத்து விவரங்களை பெற்றுக்கலாம் பெஸ்ட் மொபைல் நிறுவனம்
1: 416-319-8000 416-319-8000 இனிமையான வணக்கம் நீர்களே.

0: favorite music on your favorite station. 102.7. It's East FM. Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: கனடா ஸ்ரீ ஐயப்பனாலயம், ஸ்ரீ கற்பக விநாயகர், ஸ்ரீ நாகபூசணி அம்பாள், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அலங்கார உற்சவம் ஜூன் 19 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 26 வெள்ளி மாலை சப்பரம், ஜூன் 27 சனி காலை தேர், ஜூன் 28 ஞாயிறு காலை தீர்த்தம், ஜூன் 29 திங்கள் மாலை திருக்கல்யாணமும் பூங்காவனமும், ஜூன் 30 செவ்வாய் வைரவ சாந்தி. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆலய தொடர்புகளுக்கு 416-321-6104.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங், 416-779-2323
3: ஹை ஃபை பார்பர் ஷாப். சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
4: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை ஒன்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
5: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
4: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
6: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
7: CTR வழங்கும் நட்சத்திர விழா 2026 ஜூன் 26, 27, 28 வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்களும் மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பில் அமைந்துள்ள முற்று வழி அரங்கில் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகள், வர்த்தக சாவடிகள், யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் வெங்கட பிடிகள் வாயிசனின் ராப் இசை நிகழ்ச்சி, தமிழகத்திலிருந்து வரும் பிரபல பின்னணி பாடகர் விஜய் பிரகாஷ் மற்றும் உள்ளூர் கலைஞர்கள் இணைந்து வழங்கும் இசை நிகழ்ச்சி. தொடர்புகளுக்கு 6474254332
8: 5000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
9: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
8: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
9: 416-900-4599.

0: காலையில இருந்து வேலை, வேலை முடிஞ்சா வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தணும் மட்டும் உங்களுக்கு தான் எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அருவி மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேக்குறேன்னு ஜோசி கேக்க. இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
2: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டும் இல்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
3: நம்ம கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
4: நன்றி ரிஷி, நன்றி லாவண்யா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் சுரேகா.
5: மாலை வணக்கம் நிபாஜினி. எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
4: எப்படி போகுது வாழ்க்கையெல்லாம்?
5: ஓஹோண்டு போகுது. சமர் வேற தொடங்கிட்டு தானே, அப்ப எல்லாம் போகுது அப்படியே
4: அப்படியே போகுது. ஓஹோன்னு போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க, சரி. அதே மாதிரி அந்த சந்தோஷத்தோடும் உற்சாகத்தோடும் நாங்களும் 2 மணித்தளங்கள் உங்களோடு இணைந்திருக்க போகிறோம். மிஸ் எஃப்எம் வானலையூடாக நம்ம உரிவின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
5: வெளியில் 20 டிகிரி செல்சியஸ், 21 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பதான் சொன்னோம் சமர் வந்திருக்கு அப்படின்னு, இல்ல நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இரவிக்கு 1 மில்லிமீட்டர் அளவுல மழை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நள்ளிரவில் 15 டிகிரி செல்சியஸ், 15 உணர இருக்கின்றோம். அந்த மழை வந்து அப்படியே தொடர்ந்து நீடிச்சு நாளைக்கும் கூட தொடர இருக்கின்றது. 5 மில்லிமீட்டர் வரைக்கும் நாளைக்கு மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதிகாலையிலேயே. அதை கூடிய வெப்பநிலையாக நாளைக்கு 18 டிகிரி செல்சியஸும், குறைந்த வெப்பநிலையாக 15 டிகிரி செல்சியஸும் இருக்கு போகின்றது.
4: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 1% குறைவடைய இருக்கின்றது. நீங்கள் eastfm.co.in நிகழ்ச்சிகளை கேட்கலாம். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ், யூடியூபில் eastfm 102.7.
5: அலுவலக தொடர்பிலக்கம் 4168241212 eastfm 102.7@gmail.com உடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
4: சரி, தொடர்ந்து 2 மணித்தளங்கள் அம்மோரிவி நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கலாம் என்று சொல்லியிருந்தோம். சரி, என்னென்ன விஷயங்கள்லாம் வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா,
5: ஆரம்பத்திலேயே தங்க தமிழ் வார்த்தையோட தான் நாங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்க போறோம். ஆரம்பிச்சு அப்படியே அடுத்ததாக நல்லதாக 4 விஷயம், முதன்மை 3 அப்படின்னு சொல்லி முதல் மணித்தியாலம் நல்ல அமோகமாக போகின்றது.
4: இரண்டாவது மணித்தாலும் அதே அமோகம் தான். அது எக்ஸ்ட்ராவா இருக்க போது என்னென்னா, நாங்க நேர்களோடு கதைக்கும் நேரமாக இருக்க போறது. யார் அந்த ப்ராப்ளம் போட்டு நிகழ்ச்சியோட நேர்களை சந்திக்க இன்றும் காத்திருக்கின்றோம். 8 மணிக்கு அதை தொடர்ந்து செய்திகளும் வர காத்திருக்கின்றன. எனவே ஏராளமான விஷயங்கள், ஏராளமான செய்திகள். அதையும் தாண்டி இப்ப ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போட்டியினுடைய அப்டேட்ஸையும் உங்களுக்காக வழங்க நாங்களும் காத்திருக்கின்றோம். தற்போதைய நிலவரப்படி ஸ்காட்லாந்து மற்றும் பிரேசிலுக்கு இடையிலான இந்த போட்டியில் பிரேசில் வந்து 2 பெற்று 2-0 என்ற அடிப்படையில் பிரேசில் முன்னணி வகிக்கிறது. ஹாஃப் டைம் முடிவில் பிரேசில் வந்து 2 பெற்று முன்னணி வைத்துக் கொண்டிருக்கின்றது. எனவே இப்படி ஏராளமான விஷயங்கள் உங்களுக்காக வர காத்திருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள் இஸ்ட் எஃப்எம் வானொலியில். இது நம்ம ஓர் ஈவினிங்.

0: ஏழுமணி 9 நிமிடம் எஸ்எஃப்எம் வானொலியில் நம்ம உறவின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: தங்க தமிழ் வார்த்தை பகுதிக்குள் நாங்களும் வந்திருக்கிறோம். இன்று நாங்கள் ஒரு அழகான ஒரு தங்க தமிழ் வார்த்தையை வந்து எடுத்து வந்திருக்கிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லுங்க நிவாஜினி.
0: அழகான அந்த வார்த்தை குரம்பை என்கின்ற அந்த வார்த்தை தான். குரம்பை என்றால் குடிசை, இல்லாவிட்டால் சிறிய வீடு என்றும் கூட சொல்லலாம்.
1: ஆமாம், புல் அல்லது ஓலை போன்றவற்றால் அமைக்கப்பட்ட ஒரு சிறிய குடியிருப்பை குறிக்கும் இந்த சங்ககால சொல் குரம்பை ஆகும்.
0: குரம்பை என்ற வார்த்தை தான் நாங்களும் இன்று எடுத்து வந்திருந்தோம். தொடர்ந்து இணைந்திருங்கள், ஏராளமான விஷயங்கள் வர காத்திருக்கிறது. ஃபிஃபாவில் இருக்கின்ற போட்டிகள் 2026 டொராண்டோ ஃபேன் ஃபெஸ்டிவலுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் எஸ்எஃப்எம் 102.7. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது 2 போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை பற்றி அப்டேட்ஸும் உங்களுக்கு நாங்கள் வழங்க காத்திருக்கின்றோம்.
1: ஒரு பக்கத்தில் பார்க்கும்போது மொராக்கோவும் ஹைட்டியும் வந்து 2-2 அப்படின்ற கோல் அடிப்படையில் வந்து மோதிக்கொண்டிருக்கிறாங்க. யாரு ஒரு கோலை வந்து அதிகமாக போட்டு முன்னணி வகிக்க போறோம் அப்படின்ற ஒரு போட்டியில தான் இந்த 2 அணி
0: அடிப்படையில் பிரேசில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. அழகழகான பார்கள் மற்றும் ஏராளமான விஷயங்கள் வர காத்திருக்கின்றன.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்.
2: கனடா நைனா தீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வெள்ளி வைரவர்மடை. கனடா நைனா தீவு நாகம்மாள் கோவில், 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
5: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
4: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை

0: பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
1: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
0: இலவச ஆலோசனைகளுக்கான உங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651,
2: 416-457-0651. குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம், 200 மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 square feet வீடு ஒன்றின் விலை 32,500 கனடியன் டாலர்ஸ் மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஆர் ரிஷிகேஷன், 6478182798, 6478182798.
3: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபிலிம்ஸ், 2-way ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748, 6473025748, camsonics.com.
0: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யெலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. சம் கண்டிஷன்ஸ் மே அப்ளை.
4: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ், குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம், அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை, 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-106. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
2: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழைய ஜெய் நடராஜா, ஃபைனான்சியல் அட்வைசர், 416-558-2551, 416-558-2551.
0: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சமர் கிளியரன்ஸ் சேல், June 1 to July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சமர் கிளியரன்ஸ் சேல், 1970 எல்ஸ்மியா ரோட், யூனிட் 6, ஸ்காப்ரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 3.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.

0: 7:26 மிஸ் எஃப்எம் வானலையோடு இணைந்திருக்கின்றீர்கள். நல்லதா நாலு விஷயம் பகுதிக்கு தான் நாங்களும் வந்திருக்கின்றோம்.
1: இன்னைக்கு நாங்கள் எடுத்து வந்திருக்கிற நல்லதாய் நாலு விஷயம் என்னென்னு பார்க்கும்போது, இலக்கை மட்டும் தேடாதே, நீ கடந்து வரும் பயணத்தையும் ரசிக்க கற்றுக்கொள்.
0: வெற்றி என்பது ஒரு முடிவு புள்ளி மட்டுமல்ல, அதற்கான பயணமே உண்மையான வளர்ச்சி என்பதை தான் நாங்களும் சொல்ல வரோம். ஒவ்வொரு முயற்சி, தோல்வி, சிறிய முன்னேற்றமும் உங்களை வந்து வடிவமைக்கும் ஒரு விஷயமா இருக்கிறது. எனவே பயணத்தை ரசிக்க தெரிந்தால் இலக்கு கூட இன்னும் அழகாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும் என்பதை தான் நாங்களும் சொல்ல வரோம். 7:27 இந்த பொழுதில் நாங்கள் மோகேஜ் சொல்யூஷன்ஸ் தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
2: எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் திகழ்ந்து வருகின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத்தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தர்மால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னுமொரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் up to $400,000 வரையில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம். 416-298-2777
3: East FM தமிழ் செய்திகள்.

0: ஒன்டாரியோவின் நெடுஞ்சாலைகளில் மேலும் பல பகுதிகளில் இவ்வாரம் முதல் மணிக்கு 110 கிலோமீட்டர்களாக வேக எல்லை அதிகரிக்கப்படவுள்ளது. வரும் வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து செப்டம்பர் மாதம் வரையில் கட்டம் கட்டமாக இவ்வாறு 900 கிலோமீட்டர்கள் தூரத்துக்கு நெடுஞ்சாலைகளின் வேக எல்லைகள் உயர்த்தப்படும் என போக்குவரத்து அமைச்சர் இன்று உறுதிப்படுத்தியுள்ளார். வெள்ளிக்கிழமை இடம்பெறும் முதல்கட்ட மாற்றம் 401 மற்றும் 416 நெடுஞ்சாலைகளின் பகுதிகளில் மேற்கொள்ளப்படும்.
1: இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் புதிய இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. கொழும்பு 3 5 குறுக்கு தெருவில் இயங்கி வந்த கனேடிய உயர்ஸ்தானிகரகம் இன்று முதல் கொழும்பு 7 உள்ள புதுப்பிக்கப்பட்ட வளாகத்தில் இயங்கும் என்றும் பொதுமக்கள், விசா விண்ணப்பதாரர்கள் மற்றும் பார்வையாளர்கள் ஆகியோர் தமது கடிதங்களை புதிய முகவரிக்கு அனுப்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்துடனும் மக்களுடனுமான இருதரப்பு உறவுகளையும் ஈடுபாட்டையும் வலுப்படுத்துவதில் கனடா தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை கொண்டுள்ளதை இந்த புதிய அலுவலகத்திற்கான இடமாற்றம் காட்டுவதாக கனேடிய உயர்ஸ்தானிகரகம் சுட்டிக்காட்டியுள்ளது.
0: தமிழ்நாட்டில் அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து அண்மையில் விலகிய அக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்களில் ஒருவரான விஜயபாஸ்கர் அமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளருமான என் ஆனந்தை நேரில் சந்தித்துள்ளார். அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இடம்பெற்றுள்ள இச்சந்திப்பு கவனம் பெற்றுள்ளது. ஏற்கனவே அதிமுகவின் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்திருந்தனர்.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: ஈஸ்ட் FM 102.7 கேட்டாலே சம்மர் ஈஸ்ட் FM 102.7.

0: பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெபன் 102.7.
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: ஏஜாக்ஸில் ஜூன் 27-28 சனி ஞாயிறு JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. இந்தியாவிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட 2026 ஆண்டிற்கான புதிய வரவு ஆடை தெரிவுகள் அனைத்தும் 50% முதல் மலிவு விலைகளில். சாரீஸ் $10, சேலம் பட்டு சாரீஸ், தர்மாவரம் பட்டு சாரீஸ் $25. அத்துடன் காஞ்சிபுரம் டிசைனர் பட்டுக்கள், காஞ்சிபுரம் பட்டுக்கள், பெங்களூர் சாரி, அம்பானி சாரி, பல்லக்கு போர்டு சாரி, ஃபேன்சி சில்க், சாஃப்ட் சில்க், செமி சில்க் சேலைகள், ஷல்வாஸ், டாப்ஸ், சுடிதார், ஃபேன்சி ஐட்டம், சிறுவர் சிறுமியருக்கான ஆடைகள் இன்னும் பல. ஜூன் 27-28 சனி ஞாயிறு 95 மெகில் டிரைவ், வெஸ்னியன் மெகில் டிரைவ், ஏஜாக், ஃபுட் பேசிக் முன்பாக JHA என்டர்பிரைசஸ் வழங்கும் சம மெகா சேல். 416-371-1487.
4: பிருஷா லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன்.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
5: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307-647-478-0144.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
0: பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ ஸ்டெபன் 102.7.

0: அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம் ஈஸ்டெஃபம் 102.7 இரண்டு போட்டிகள் பரபரப்பான நிலையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சுரேகா, நாங்களும் அது பற்றிய அப்டேட்ஸ் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில இப்பொழுது என்ன நிலவரப்படி என்னன்னு பார்க்கலாம்.
1: நாங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த மொராக்கோ ஹைட்டிக்கு இடையிலான மிக விறுவிறுப்பான போட்டியில வந்து மொராக்கோ வந்து ஒரு கோலை வந்து அதிகமா போட்டு 3-2 அப்படின்ற கணக்குல வந்து தற்பொழுது மொராக்கோ வந்து முன்னிலையில் நிக்குது. இல்ல, நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 80 நிமிடங்கள் முடிவுல வந்து ஹைட்டி வந்து 2வது இடத்துலதான் நிக்குது. மொராக்கோ 3 கோல்களை பெற்று முன்னிலை வகிக்கின்றது.
0: பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த வகையில ஸ்காட்லாந்து மற்றும் பிரேசிலுக்கு இடையிலான போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. 78 முடிவடைந்த நிலையில் 3 கோல்ஸ் அடித்த வண்ணம் பிரேசில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. 3-0 என்ற ஸ்கோர் அடிப்படையில் இந்த மேட்சில் வந்து இந்த போட்டியில் பிரேசில் முன்னிலை வைக்கிறது. எனவே தொடர்ந்து முனைந்திருங்கள். இந்த இரண்டு விறுவிறுப்பான மேட்சும் போட்டிகளும் என்ன எப்படி முடிய போகுதுன்னு நாங்களும் எதிர்பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சுரேகா. எனவே நீங்களும் ஸ்கோர்ஸ் தெரிந்து கொள்ளணுமென்றால் தொடர்ந்து முனைந்திருங்கள். 7:44 இந்த பொழுதில் நாங்களும் முதன்மை 3 பகுதிக்கு வந்திருக்கின்றோம். உலகத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். டொனால்டு ட்ரம்ப் ஈரான் தொடர்பான போர் அதிகாரங்களை கட்டுப்படுத்தும் அமெரிக்க செனட் வாக்கெடுப்பை தேவையற்றதும் அர்த்தமற்றதும் என்று விமர்சித்திருக்கின்றார். ஈரான் தற்போது பலவீனமடைந்து அமெரிக்காவுடன் ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் இந்த வாக்கெடுப்பு அமெரிக்காவின் நடவடிக்கைகளை சிக்கலாக்குவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார்.
1: மேலும் சில செனட்டர்கள் வந்து எதிரிக்கு மறைமுகமாக ஆதரவு வழங்குவதாக குற்றம் சாட்டியிருக்கின்றார் டொனால்டு ட்ரம்ப். இந்த அரசியல் தடைகள் இருந்த போதிலும் கூட அமெரிக்கா இலக்குகளை அடைவது உறுதி அப்படின்ற நம்பிக்கையை கூட அவர் வெளியிட்டிருக்கின்றார்.
0: இன்னொரு விஷயமாக, ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் அன்டோனியோ குட்ரேஸ் வந்து கால்நிலை மாற்றம் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு நெருக்கடிகளை சமாளிக்க நாடுகள் விரைவாக மேல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு மாற வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார். புதைப்படிவு எரிபொருட்கள் உலக வெப்பமயமாதலுக்கும் எரிசக்தி அபாயங்களுக்கும் காரணமாக இருப்பதாக எச்சரித்த அவர், மிதேன் வாயு வெளியேற்றத்தை குறைப்பதற்கான உலகளாவிய நடவடிக்கை யும் செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்கள் தங்களது சுற்றுச்சூழல் தாக்கங்களை வெளிப்படையாக வெளியிட வேண்டியதையும் வலியுறுத்தியிருக்கின்றார்.
1: மேலும் இலங்கை உள்ளிட்ட நாடுகள் தூய்மையான ஒரு எரிசக்தி பயன்பாட்டை அதிகரித்து காலநிலை இலக்குகளை அடைய வேண்டும் அப்படின்னு கூட அவர் மிக முக்கியமாக குறிப்பிட்டிருக்கின்றார்.
0: இன்னொரு விஷயமாக, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஹோமோஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு ஈரான் எந்தவித கட்டணமோ சுங்கமோ விதிக்கப் போவதில்லை என்று ஈரான் அமெரிக்காவுக்கு உறுதியளித்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றார். இதற்கு மாறாக வெளியாகியிருந்த தகவல்களை அவர் மறுத்ததுடன், உலக எண்ணெய் வர்த்தகத்திற்கு மிகவும் முக்கியமான இந்த கடல்வழி திறந்தும் தடையின்றியும் இயங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றார்.
1: அது மட்டுமல்லாமல் ஈரான் பின்னர் கட்டணங்களை விதிக்க முயன்றால் கூட அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகள் பாதிக்கப்படலாம் அப்படின்னு கூட அவர் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இந்த அறிவிப்பு வெளியாகியதை தொடர்ந்து உலக எண்ணெய் சந்தைகளில் பதட்டம் குறைந்து எண்ணெய் விலைகளும் ஒரு சரிவை கண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
0: தொடர்ந்து வானொலியில் இது நம்ம ஊர் ஈவினிங்.

0: ஏழு மணி 48 நிமிடம் எஸ்எஃப்எம் வானொலியில் நம்ம உரிவின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: இந்த வழியில் நாங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன் தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
2: உங்களுடைய வீட்டின் மோட்கேஜினை நீங்கள் பிரைவேட்டிடமோ அல்லது பி லெண்டரிடமோ வைத்திருக்கின்றீர்கள், அதற்கு உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நாட வேண்டிய நிறுவனமாக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் நிறுவனம் திகழ்ந்து வருகின்றது. உங்களுடைய மோட்கேஜினை வங்கிக்கு மாற்றி குறைவான வட்டி வீதத்தில் அது பெற்று தருகின்றது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவம் பெற்றவரும் நம்பிக்கையை பெற்றவருமாக திகழ்ந்து வருகின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம். உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் நிலைமைகள், கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ்களை 24 மணி நேர அப்ரூவலோடு அவர் பெற்றுத் தருகின்றார். நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைவான மாதாந்த கட்டணத்தில் கட்டி உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் அலுவலகம் மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் அமைந்திருக்கின்றது. 416-298-2777 அல்லது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca என்கின்ற இணையதளம் மூலமாகவும் நீங்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டிலிருந்து செகண்ட் மோட்கேஜை பெறுகின்றீர்கள் என்று வைத்துக் கொண்டால், நீங்கள் கிருபா தனபால சிங்கத்தை நாடுகின்ற பொழுது $50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $750 மாத்திரமே. நீங்கள் வட்டியை மாத்திரம் செலுத்திக் கொள்ள முடியும், வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் 1-3 வருடத்துக்கு இந்த செகண்ட் மோட்கேஜினை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதனூடாக ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ரினியூவல் செய்ய தேவையில்லை, அதன் மூலமாகவும் மேலதிக பணத்தினை நீங்கள் சேமித்துக் கொள்ள முடியும். இது மட்டுமல்லாமல் எந்த நேரத்திலும் பெனால்டி இல்லாமல் உங்களுடைய கடனை மீள செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்களுடைய செகண்ட் மோட்கேஜுக்கான அப்ரூவலை 24 மணி நேரத்தில் பெற்று தந்து 72 மணி நேரத்தில் உங்களுக்கான நிதி கிடைப்பதற்குரிய வழிவகைகளையும் அவர் ஏற்படுத்தி தருகின்றார். தற்போது உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு வங்கியில் வைத்திருக்கும் போது அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் $400,000 வரையில் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலமாக உங்களுக்கு அவசர நிதி தேவைகள் ஏற்படும் பொழுது கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் கிருபா தனபால சிங்கத்துடன் பேசி ரீஃபைனான்ஸ், ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பிலான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். அழையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் 416-298-2777 அல்லது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca என்கின்ற இணையதளம் ஊடாகவும் மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.
3: நல்ல பாட்டு நாலு விஷயம்
0: எலுமணி 51 நிமிடம் எஸ்எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஃபீஃபாவுக்கின் போட்டிகளின் ஸ்கோர்ஸை நாங்களும் உங்களுக்கு வழங்கிய வண்ணம் இருக்கின்றோம், அப்டேட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தற்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் ஸ்காட்லாந்து மற்றும் பிரேசிலுக்கு இடையிலான போட்டியில் 3-0 என்ற ஸ்கோர் அடிப்படையில் பிரேசில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. 86 நிமிடங்கள் முடிவடைந்த நிலையில் பிரேசில் முன்னணி வைத்துக் கொண்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வினிங் ப்ரொபபிலிட்டி அந்த சதவீதத்தையும் பார்த்தோம்னு சொன்னா பிரேசிலுக்கு வந்து வின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. 99.7% பிரேசில் தான் வின் பண்ணும் என்று மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். பொறுத்திருந்துதான் பார்க்க வேணும்.
1: ஆனா இந்த பக்கம் பார்க்கும்போது மொராக்கோ ஹைட்டிக்கு இடையில நடக்கிற மேட்ச்ல வந்து மொராக்கோ 4 கோல்களை வந்து பெற்றிருக்கின்றது. 4-2 என்ற அடிப்படையில மொராக்கோ வந்து முன்னிலை பெற்றிருக்கிறது. அதே மாதிரி நீங்க சொல்லி இருக்கின்ற அந்த சதவிகிதத்தை பார்க்கும் பொழுது மொராக்கோவுக்கு 99.7% வந்து வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது.
0: எனவே தொடர்ந்து முனைந்திருங்கள் இஸ்எஃப்எம் வானொலியோடு.

0: பீஃபா உலக கிண்ண போட்டிகள் 2026 பீஃபா ஃபேன் ஃபெஸ்டிவல் டொராண்டோவின் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகம். உங்கள் இ2.7
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
2: Ajax Mitsubishi இல் கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV ஐ பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. Ahmed Tamseen,
1: 437-860-7002-437-860-7002.
3: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidayal, Ingu Matume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangahira, 416-299-1020.
4: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue, யூனிட் 15, Scarborough, 416-841-5301, 416-841-5301.
5: ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில் வேல் விழா ஜூலை 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5 மணி முதல் வெகு சிறப்பாக நடைபெற திருவருள் கூடியுள்ளது. அன்றைய தினம் ஸ்ரீ சண்முக பெருமான் அழகிய சித்திர தேரில் எழுந்தருளி விசேட தவிழ்நாத சுர இசையுடன் வீதி வலம் வரும் அருட்காட்சியை கண்டு மகிழலாம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி கோவில், சன்சிட்டி பிளாசா, 416-613-1883.
1: லட்டிகா புரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவு சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479-996-592 6475490059.

0: 8:02 மிஸ்டர் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். சுரேகா, உங்களோட பக்கம் என்ன சொல்லுது?
1: எங்கட பக்கம் மேட்சே முடிஞ்சிட்டு என்ன அப்படின்னு பாக்கும்போது மொரா